நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 13 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 18 தேதி, 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 தேதி திங்கள் கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

பயனற்ற பண்பில்லாத சொற்களை பேசினால் அது அவன் அடைய விரும்புகிற நன்மைகளை நீக்கிவிடும். குறள் எண் 194 அதிகாரம் பயனில சொல்லாமை.

பயனற்ற பண்பில்லாத சொற்களை பேசினால் அது அவன் அடைய விரும்புகிற நன்மைகளை நீக்கிவிடும். குறள் எண் 194 அதிகாரம் பயனில சொல்லாமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து பிரதமர் திரு கே பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில்துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய நிகழ்ச்சிகளும் அதன் நேரங்களும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம். முதலாவதாக சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி.

நிகழ்ச்சியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே. உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். காலை 7:45 இன்றைய தினம் உலக ஆசிரியர்கள் தினம் குறித்து பேச இருக்கிறோம். காலை 8:02 வழக்கென்று வந்தால் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட அரசு சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. இன்றைய தலைப்பு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்ன என்ன அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் பேசியிருக்கிறீங்க. காலை 10:02 மனம் விரும்புதே நேயர்கள் தங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணித்திறனாடு நிகழ்ச்சியில் காஸ்பீட பூமி பற்றி கேட்க இருக்கிறீங்க. பிற்பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே. இன்றைய ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் தலைப்பு நெருக்கடியான சூழலில் ஊக்கம் தந்து உயர வைத்த நபர். பிற்பகல் 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் கணபதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மனக்கவலைகளை குறைக்கும் மாடித்தோட்டம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. பிற்பகல் 2:00 அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. படமும் பாடலும். இன்று 1960 வெளிவந்த திரைப்பட பாடல்களும் அதை குறித்த தகவல்களும் கேட்க இருக்கிறீங்க. மாலை 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இரவு 7:00 அறிவியல் தகவல்கள். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடா இசைமழை. இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரம் சொல்லும் பெண்ணின் மன உறுதி. 10:00 சுகமான ராகங்கள். இன்று வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களின் தொகுப்பு இடம்பெறும்.

இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேயர்களே, இன்றைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 256-1132 அல்லது 256-1133. இணைப்பெண்ணாக

0462. குக்கு நிகழ்ச்சிக்கு குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 944-33-60794. நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் என்னை தானும் நல்லவை கேட்க.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வள்ளலார், ஆன்மநேய ஒருமைப்பாடு. கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு திலைவனம் அவர்கள்.
2: எல்லா உயிர்களிடத்தும் அருளையும் அன்பையும் பரப்பிய அருளாளர் வள்ளலார். அருளாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், சமய சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்க தரிசி, நூலாசிரியர், பதிப்பாசிரியர், போதக ஆசிரியர், மொழி ஆய்வாளர், பண்பாளர் என பன்முக திறன்கள் கொண்டவர். எல்லா மதங்களிலும் உள்ள தத்துவ உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த இயக்கத்திற்கு சர்வசமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன். வீடுதோறும் இறந்தும் பசியரா வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றாரை கண்டு உளம் துடித்தேன் என்று பாடிய வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார். அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபையை உருவாக்கி ஒளி வழிபாடாக இறைவனை வணங்க வேண்டும் என்னும் உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தினார். கொல்லாமை, பசிப்பிணி போக்குதல் இரண்டையும் முதன்மை கொள்கைகளாக கொண்டிருந்தார். வள்ளலார் இயற்றிய மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்ப ஆகிய நூல்கள் இவர் கொள்கையின் சாராம்சங்கள். பட்டினி உற்றோர் பசித்தனர், கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீர் என்றே நடுக்குற்றேன். இட்டை இவ்வுலகினில் பசி என்றால் எந்தாய் என் உள்ளம் நடுங்குவது இயல்பே என்று பசிக்கொடுமையை வள்ளலார் கூறுவது போல் வேறு யாராலும் கூற முடியாது. ஜீவகாருண்மே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பர் வள்ளலார். ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் எந்த வகையிலும் ஆதரவில்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்னும் பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே ஆகும். ஒரு முறை சென்னையில் சங்கராச்சாரியாருடன் வள்ளலார் உரையாட முற்பட்ட போது தமிழின் பெருமையும் உண்மைத்தன்மையும் உணர்த்த முற்படும் நோக்கில் ஓர் உரை நிகழ்த்துகின்றார். வள்ளலார் செய்தருளிய அவ்வுரை உண்மை விளக்கம் அல்லது சித்தாந்த தீபிகை என்னும் திங்கள் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிப்படி கடவுள் அருளாணையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதுர்பாஷை என்று ஆந்தோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் சிந்திக்கப்பட்டதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி என்று அவர் குறிப்பிட்டுள்ளமை சிந்திக்கத்தக்கது. உயிருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்நாள் முழுவதும் இருப்பது பசியே. பிறப்புக்கு முன்னேயும் பசி உண்டு, கரு உற்பத்தி காலத்திலேயே பசியும் தொடங்கி விடுகிறது. எனவே கருவறை தொடங்கி கல்லறை வரை உணவு நம் உடல் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாகின்றது. சமூகத்தை ஈதல் என்னும் அறம் கொண்டு நச்சமூகமாக மாற்ற முனைந்த சிற்பி வள்ளலார். ஈதல் அறத்தினை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈதலின் சிறப்பு, ஈதலின் நன்மைகள் என பெரும் பட்டியலை அருட்பாவடியில் அளிக்கின்றார். உலகில் உள்ள எல்லா சமயங்களும் பசிப்பிணி போக்குதலை வெவ்வேறு வடிவங்களில் கூறியுள்ளன. அதனால்தான் வள்ளலாரும் வள்ளுவரை பின்பற்றி பசிப்பிணி போக்கும் அறத்தின் வாயிலாக சன்மார்க்கத்தை வலியுறுத்தினார். ஈத்துவக்கும் இன்பம் என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நெறிமுறைகளில் முக்கியமானது. ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்பர் திருமூலர். ஆனால் வள்ளலாரோ சகல துன்பங்களுக்கும் காரணம் வறுமையால் வரும் பசி குடுமையே என்கிறார். ஆசையற்றவர்கள் இருக்கிறார்கள், பசியற்றவர்கள் உலகில் யாரும் இல்லை. அப்பருக்கு ஆசை இல்லை, பசி இருந்தது. ஆண்டவனே கட்டுச்சோறு கொண்டு வந்து கொடுத்தான். அதே போல் பட்டினத்தார்க்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. என் பசிக்கு அன்னம் இருந்த இடம் தேடி கொண்டு வந்து கொடுத்தால் புசிப்பேன் என்கிறார். அதே போல் வள்ளலாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. ஒற்றியூர் வடிவுடை

0: அன்னியார் வடிவில் தோன்றி உணவளித்தார். இதன் பிரதிபலனாகவே வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி ஏழைகளின் பசிப்பிணி போக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். வள்ளலாரின் பிறந்த நாளான இன்று அவரை நினைந்திருப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:15. நேயர்கள் கேட்க இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களை உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:26. சாந்த குணம் தெய்வீகமானது. பகைவரையும் மன்னிக்கின்ற மனப்பான்மையே வீரம் என்கிறார்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக 6:34. தன் பையை பணத்தால் நிரப்புவதோடு மனதை நேர்மையால் நிரப்ப வேண்டுமாம். மனிதனுக்கு பொறுமையே சிறந்த ஆபரணம் என்கிறார்கள்.

0: சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.
2: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 6:40. சிரிப்பவர்களும் சிந்திப்பவர்களும் எப்பொழுதும் வாழ்வில் இன்பத்தை மட்டுமே காண்பார்கள்.

0: நெய்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: நெற்பயிரை பூசண பாக்டீரியா வைரஸ் அல்லது நச்சுயிரி பைட்டோபிளாஸ்மா போன்ற நுண்ணுயிர்கள் தாக்கி அதிக அளவில் சேதத்தை உண்டாக்குகின்றன. இவற்றில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் என்பது நெற்பயிரில் நாற்றுகள் வாடுவதற்கும் இலைகள் மஞ்சள் நிறமாகி உலர்ந்து போவதற்கும் மிக விரைவாக வைக்கோல் போன்று நெல் இலைகள் மாறுவதற்கும் காரணமாகி அதிக சேதத்தை உண்டாக்குகின்றன. இந்த நோய் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல் பயிரிடும் அனைத்து பருவங்களிலுமே காணப்படும். இதனுடைய அறிகுறிகள் நெல் இலைகளில் வளைந்து நெளிந்து அலை போன்று மஞ்சள் கலந்த வெண்மை நிறத்துடன் அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இலையின் ஓரங்கள் காய்ந்து காணப்படும். பின்னர் நோய் பாதிப்பு அதிகமாகும் போது இலைகள் சுருண்டு இலை நடுநரம்பு மட்டும் பழுதடையாமல் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இந்த இலை புள்ளிகளின் மேல் தொட்டு பார்க்கும் போது புண்களின் மேல் வரக்கூடிய சலம் போன்ற திரவம் வடியும். அதிகமான களைகள் உருவாகுதல், நோய் பாதிக்கப்பட்ட நெல்வயல்களிலிருந்து எடுக்கக்கூடிய விதைகள், மிதமான வெப்பநிலை, அதிகமான ஈரப்பதம் மற்றும் மழை, அதிகமான காற்று வீசுவதனாலும் இந்த நோய் மிக எளிதில் பரவும். அதிகமான தழைச்சத்து உரம் மற்றும் பாசன நீர் பயிருக்கு அளிப்பது இந்த நோய் அதிகமாக பரவுவதற்கு காரணம் ஆகும். பாக்டீரியா இலைக்கருகள் நோயை ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாட்டு முறைகள் மூலம் கட்டுப்படுத்தலாம். சான்று அளிக்கப்பட்ட தரமான நெல் விதைகளை பயன்படுத்த வேண்டும். தனியான மேட்டுப்பாங்கான இடத்தில் நெல் நாற்றங்கால்களை அமைக்க வேண்டும். நெற்பயிரை நாற்றங்காலிலிருந்து நடவுக்கு எடுத்துச் செல்லும் போது நெல் நாற்றங்கால்கள் காயப்படுத்தப்படாமலும் நெல் இலையின் நுனிப்பகுதியை கிழிக்காமலும் கத்தரிக்காமலும் எடுத்துச் செல்ல வேண்டும். கதிர்பருவத்தில் யூரியா போன்ற தலைச்சத்து உரத்தை அளிப்பதை தள்ளி போட வேண்டும். பயிரின் முக்கிய காலகட்டங்களில் நீர் பாய்ச்சுவதை தவிர மீதமுள்ள நேரங்களில் நீரை வடிகட்ட வேண்டும். நாற்றின் வேர்களை உயிர் பூசண கொல்லியை கொண்டு நனைத்தல் மற்றும் 25 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள நாற்றங்காலில் 2.5 சென்டிமீட்டர் ஆழம் வரை நீரை தேக்கி வைக்க வேண்டும். இதில் உயிர் பூசண கொல்லி மருந்தாகிய பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற பொடியை 2.5 கிலோ அளவில் தூவி நன்கு கலக்க வேண்டும். பின்னர் நெல் நாற்றுகளின் வேர்களை இதில் 30 நிமிடம் ஊற வைத்து பின்பு நடுவதன் மூலம் நெல்லில் வரக்கூடிய பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்த முடியும். நெல் நடவு செய்த 45 நாட்களுக்கு பின்னர் 15 நாட்கள் இடைவெளியில் உயிர் பூசண கொல்லியான பேசிலஸ் சப்டிலிஸை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இலை உறை நோய் மட்டுமல்லாமல் நெல்லில் வரக்கூடிய பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்த முடியும். வயல் மற்றும் வரப்புகளில் களைகள் இருப்பின் முழுவதுமாக அழித்துவிட வேண்டும். நெல் ரகங்களுக்கு ஏற்ப போதுமான இடைவெளி விட்டு பாதுகாப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து பாசன நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். வேப்ப எண்ணெய் 3% அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் 5% எடுத்து தெளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். பிளீச்சிங் பவுடர் 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் பாசன நீருடன் கலந்து நெல் வயல்களுக்கு அளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். 20 கிராம் மாட்டுச்சாணத்தை 1 லிட்டர் தண்ணீரில் நன்கு கரைத்து அதனை ஊற வைத்து பின்பு வடிகட்டி 10 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்த நோய் கட்டுப்படும். ஸ்டெப்டோமைசின் சல்பேட் மற்றும் டெட்ராசைக்ளின் கலவை 140 கிராம் மற்றும் குப்ரிக் ஹைட்ராக்சைடு என்ற தாமிர பூசண கொல்லியை 500 கிராம் என்ற அளவில் 1 ஏக்கருக்கு தெளிப்பதன் மூலம் பாக்டீரியா நோயை கட்டுப்படுத்த முடியும். தேவைப்பட்டால் நோய் தாக்குதல் அதிகமாகும் பட்சத்தில் 15 நாட்களுக்கு பின்னர் மறுமுறையும் இக்கலவையை தெளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். மண்ணில் உள்ள இயற்கையான பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் ரசாயன பயன்பாடு அளவு மீறும் போது அழிந்து மண் வளத்தை கெடுத்து விடுகிறது. மேலும் ஒரே வகை பயிரை திரும்ப திரும்ப சாகுபடி செய்தாலும் மண் வளம் பாதிக்கும். எனவே ஒருமுறை ஒரு பயிரை சாகுபடி செய்து லாபம் ஈட்டினால் தொடர்ந்து அதே பயிரை விளைவிப்பதால் மண்ணில் உள்ள சத்துக்கள் குறைவதற்கு மிக முக்கிய காரணமாக உள்ளது. பயிர்களின் வளர்ச்சிக்கு பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்டம் என இரு வகை சத்துக்கள் தேவைப்படுகின்றன. ஒரே வகை பயிர்களை தொடர்ந்து சாகுபடி செய்வதால் இயற்கை நடைமுறை

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் வண்பலை 102.6. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:45 ஆக இருக்கு. இப்பொழுது தொடர்ந்து கேட்க இருக்கிறோம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: சிதைகிறது. உதாரணமாக நிலக்கடலை பயிருக்கு நைட்ரஜன் தேவை அதிகம். முதல் முறை நிலக்கடலை பயிரிடும் போதே பயிர் மண்ணில் உள்ள நைட்ரஜனை முழுமையாக பயன்படுத்திவிடும். மீண்டும் அதையே பயிரிடும் போது மண்ணில் நைட்ரஜன் குறைபாடு ஏற்பட்டு மகசூல் குறையும். இப்பிரச்சனையை தவிர்க்க பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு முறை நைட்ரஜன் வளம் குறைந்தால் அடுத்த முறை அதை சமன் செய்யும் வகையில் அடுத்த பயிரை தேர்ந்தெடுக்க வேண்டும். காற்றில் உள்ள நைட்ரஜனை நிலத்தில் தக்க வைத்துக் கொள்ளும் பாக்டீரியாக்கள் அதிகம் வாழும் வேர்களை கொண்ட உளுந்து, தட்டை பயறு ஆகியவற்றை பயிரிடுவது அவசியம். அதே போல் ஓரிரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அறுவடை முடிந்ததும் சில மாதங்களுக்கு பயிர் சாகுபடி செய்யாமல் இருக்க வேண்டும். அப்போது வளரும் களைச்செடிகளை மடக்கி உழுது மண்ணை வளப்படுத்திய பிறகு சாகுபடியை மேற்கொள்ளலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 45 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 முதல் 11 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 64% முதல் 81% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் புனித சக்தி. பூமிக்கு ஏன் தண்ணீர் தாகம்? பூமியில் 71% தண்ணீர் இருந்தும் ஏன் நாம் தண்ணீரை சேமிக்க வேண்டும்? ஒரு சிறிய உதாரணம், பூமியில் உள்ள மொத்த தண்ணீரையும் ஒரு பெரிய வாளி 100 லிட்டர் என்று வைத்துக் கொள்வோம். அதில் 97.5 லிட்டர் கடலில் இருக்கும், உப்பு நீர் குடிக்க முடியாது. மீதமுள்ள 2.5 லிட்டர் 2 லிட்டர் பனிப்பாறைகள் உறைந்துள்ளது.

0: மீதமுள்ள 1/2 லிட்டர் மட்டுமே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் செடிகளுக்கும் கிடைக்கும். அதாவது ஒரு வாளி முழுவதும் தண்ணீர் இருந்தாலும் அதில் ஒரு தேக்கரண்டி அளவு மட்டுமே நாம் நேரடியாக பயன்படுத்தக்கூடியது. அந்த ஒரு ஸ்பூன் தண்ணீரை தான் உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்களும் பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
0: புனித சக்தி.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.
2: மனிதர்களாகிய நாம் நமது முக்கியமான நிகழ்வுகளையும் வரலாற்றையும் புத்தகங்களிலும் நாட்குறிப்புகளிலும் இன்றைய காலத்தில் கணினிகளிலும் பதிவு செய்து வைக்கிறோம். ஆனால் மனிதன் எழுத கற்றுக்கொள்வதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பூமியில் நடந்த பல்வேறு இயற்கை மாற்றங்களின் தடயங்களை பதிவு செய்து வைத்திருந்த ஒரு உயிருள்ள நாட்குறிப்பு இருந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நான் எட்வின் லாரன்ஸ். வானலைகள் வழியே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மரங்களின் காலவரிசையும் வரலாறும். ஒரு மரத்தை குறுக்காக வெட்டிய தண்டை பார்த்தால் அதன் உள்ளே ஒன்றுக்குள் ஒன்று அமைந்துள்ள வட்ட வளையங்களை பார்க்கலாம். சிறு வயதில் நாம் அவற்றை பார்த்தவுடன் இத்தனை வளையங்கள் இருக்கின்றன, இத்தனை வயது இருக்கும் என்று எண்ணியிருப்போம். அது சில சமயங்களில் சரியாக இருக்கலாம். ஆனால் விஞ்ஞானிகள் இதை வெறும் வளையங்களை எண்ணும் வேலையாக பார்க்கவில்லை. அவர்கள் அந்த வளையங்களுக்குள் மறைந்திருக்கும் காலத்தின் தடயங்களை ஆராய்கிறார்கள். இந்த அறிவியலுக்கு பெயர் டென்ட்ரோக்ரோனாலஜி. தமிழில் இதை மரவளைய காலவரிசையியல் என்று அழைக்கலாம். பொதுவாக பருவகால மாற்றங்கள் தெளிவாக இருக்கும் பகுதிகளில் ஒரு வளரும் பருவத்தில் உருவாகும் மரப்பகுதியும் அடுத்த பருவத்தில் உருவாகும் மரப்பகுதியும் வேறுபட்டு காணப்படும். அவை சேர்ந்து ஒரு வருட வளர்ச்சி வளையத்தை உருவாக்குகின்றன. வளரும் ஆண்டில் போதுமான நீரும் சாதகமான சூழலும் கிடைத்தால் சில மரங்களில் வளையம் ஒப்பீட்டளவில் அகலமாக இருக்கலாம். வறட்சி அல்லது வேறு சுற்றுச்சூழல் அழுத்தம் ஏற்பட்டால் வளையம் குறுகியதாக இருக்கலாம். அதனால் ஒரு மரத்தின் தண்டில் இருக்கும் ஒவ்வொரு வளையமும் வெறும் மரக்கோடு அல்ல, அது அந்த மரம் வாழ்ந்த காலத்தின் சுற்றுச்சூழல் நிலைமைகளுக்கான ஒரு தடயமாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு சிறிய அறிவியல் ரகசியம் இருக்கிறது. ஒரு மரத்தின் வளையங்களை எண்ணிவிட்டு இதுதான் சரியாக 500 ஆண்டுகள் என்று உடனே முடிவு செய்துவிட முடியாது. சில நேரங்களில் இயற்கையான சூழல் மாற்றங்களால் போலி வளையங்கள் உருவாகலாம். சில சமயங்களில் ஒரு வருடத்தின் வளர்ச்சி மிகவும் குறைவாக இருந்து ஒரு வளையம் தெளிவாக உருவாகாமல் போகலாம். அதனால் விஞ்ஞானிகள் ஒரே மரத்தை மட்டும் பார்த்து முடிவு செய்வதில்லை. பல மரங்களின் வளைய வடிவங்களை ஒன்றுடன் ஒன்று ஒப்பிடுகிறார்கள். ஒரே காலத்தில் வளர்ந்த பல மரங்களில் ஒரே மாதிரியான அகலமான மற்றும் குறுகிய வளையங்கள் மீண்டும் மீண்டும் காணப்பட்டால் அந்த பொதுவான வடிவத்தை ஒரு குறிப்பிட்ட காலநிலை நிகழ்வுடன் தொடர்பு படுத்த முடியும். இந்த முறைக்குத்தான் குறுக்கு ஒப்பீட்டு அலைவரிசை அல்லது கிராஸ் டேட்டிங் என்று பெயர். இதுதான் மரவளைய அறிவியலின் மிகப்பெரிய பலம். ஒரு மரம் ஒரு நாட்குறிப்பு என்றால் பல மரங்கள் சேர்ந்தது ஒரு நூலகம். அந்த நூலகத்தை திறந்தால் 100,000,000 ஆண்டுகளுக்கு முன்பு நிலவிய சுற்றுச்சூழலின் பல தகவல்களை நாம் படிக்க முடியும். உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பல மரங்களின் வளையங்கள் ஒரே காலத்தில் மிகவும் குறுகியதாக இருந்தால் அந்த ஆண்டுகளில் கடுமையான வளர்ச்சி ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கலாம். அத்தகைய மரவளைய தரவுகளை பயன்படுத்தி கருவிகளால் அளவிடப்பட்ட காலத்திற்கு முந்தைய வளர்ச்சி வரலாற்றையும் விஞ்ஞானிகள் மீட்டமைக்கிறார்கள். மரங்கள் பேசுவதில்லை, ஆனால் அவற்றின் வளையங்கள் நம்மிடம் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. கடந்த காலத்தை புரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7 மணி. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நாள் உங்க

எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு பேரலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.

இவர்களை தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்டலாம். இந்திரன் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ், ஸ்ரேயா கோஷல் பாடின பாடல் ஏ அழகுமான் இசையில்.

0: நேர்களை நேரம் சரியாக காலை 7:06. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்ந்து கேட்கலாம் தொழில் தொடங்குவோம்.
1: இன்று பயன்படுத்தப்பட்ட அல்லது பயன்படுத்தி நன்றாக சர்வீஸ் செய்து பெயிண்ட் அடித்து டயர்களை மாற்றி விற்பனை செய்யக்கூடிய வாகன விற்பனை மையம் நன்றாக உழைத்து அடிக்கடி ரிப்பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன பிறகு அதை விற்பனை செய்யத்தான் விரும்புவார். மீண்டும் மீண்டும் வைத்திருந்தால் நிறைய செலவாகும். எனவே தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடங்களில் பார்த்திருப்பீர்கள், புதுப்பிக்கப்பட்ட வாகனம் விற்பனை, பழைய வாகனம் விற்பனை. சென்னையிலெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் 500, 300, 1000 என்று பைக்குகள் நின்று கொண்டிருப்பதையும் விற்பனைக்கு என்று போட்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட தொழில் மிக லாபகரமான தொழில். அப்படியே வாங்கி லேசாக பாலிஷ் போட்டு கழுவி சுத்தம் செய்து விற்பது ஒரு துறை. உரிமையாளர் 10,000 ரூபாய் சொல்வார், இவர்கள் 12 சொல்லி 11 விற்பார்கள். அந்த 1,000 ரூபாயை தங்கள் எடுத்துக்கொள்வார்கள். விற்பவரிடமும் வாங்குவரிடமும் 1%, 2% கமிஷன் பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் பராமரிக்க ஆட்கள் தேவை, பெரிய இடம் தேவை. மெயின் ரோட்டில் இப்படி இருப்பதால் தான் அது விளம்பரம் தேவை. குறிப்பிட்ட அளவு கமிஷன் வாங்குகிறார்கள். இது டூவீலராக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, குட்ஸ் வாகனமாக இருந்தாலும் சரி, சிறிய பழைய காலத்து அம்பாசத்து காரில் இருந்து இன்று சிறப்பாக ஓடக்கூடிய புதிய ரக கார்கள் வரை, வெளிநாட்டு ரக ஹூண்டாய் அல்லது ஃபோர்டு போன்ற வெளிநாட்டு கார்களாக இருந்தாலும் சரி, அதைவிட பெரிய வேன்கள், பொருட்களை ஏற்றி செல்லும் வேன்கள், ஆட்களை ஏற்றி செல்லும் வேன்கள், லாரிகள், இப்படிப்பட்டவற்றில் உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கிறதோ அதை குறித்து அதை வைத்து நீங்கள் இந்த என்னென்ன வண்டிகளை வாங்கி விற்கலாம் என்பதை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். சிலர் பணம் எங்களுக்கு வேண்டாம், நிறுத்திவிட்டு செல்கிறோம், எப்படியாவது விற்று கொடுங்கள் என்று ஆர்ஷிப்கனுடைய ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து செல்வார்கள். ஒரு சிலர் நாங்கள் இப்போதான் விற்று விடுகிறோம், நீங்கள் லாபம் வைத்து விட்டுக் கொள்ளுங்கள் என்பார்கள். அப்போது அதை வாங்குவதற்கும் அதை மறுபரிசீலனை ஒரு அதனுடைய அழகை, அதனுடைய வெளிப்புற தோற்றத்தை தண்ணீர் விட்டு கழுவி சுத்தம் செய்து, ஆங்காங்கே சில பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்து, கோடுகள் இருந்தால் அதை பெயிண்டிங் வச்சு சரி செய்து, டயர்கள் மிக மோசமான நிலையில் இருந்தால் அதை புதிய டயராகவோ அல்லது ரீபட்டன் டயர்களாகவோ மாற்றி, உள்ளே இருக்கக்கூடிய சீட் கவர்கள் கிட்டு போயிருக்கக்கூடிய சில இடங்களில் பில்டு பண்ணி ரீபெயிண்ட்டும் செய்யலாம். அல்லது இருக்கிற பெயிண்ட் நன்றாக இருந்தால் அப்படியே பல பல என்று மாற்றியும் விற்கலாம். இப்படி பல்வேறு வகையான வாகனங்களை வாங்கி விளம்பரம் செய்து ஓட்டி காட்டி அதற்கு நல்ல விலை விற்பனை செய்து தாங்களும் லாபம் பெறுவார்கள், விற்பனைக்கு கொடுத்தவர்களுக்கும் நல்ல லாபம் கொடுப்பார்கள். இது தமிழகமெங்கும் முன்பெல்லாம் பெரிய நகர்களில் நடந்து கொண்டிருந்தது. டூ வீலர்கள் வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமான காரணத்தால்

0: சின்னஞ்சிறு கிராமத்திலிருந்து மிகப்பெரிய நகர்களில் வரை இந்த தொழில் நன்றாக நடக்கிறது. ஆனால் சிலர் திருட்டு வண்டிகளையும் வேறு வண்டியினுடைய ஆர்சி பிக்க வைத்து இன்னொரு வண்டியையும் விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். நாளைக்கு பிரச்சனையில் நீங்கள் இருக்க வேண்டி வரும். காரணம், வாங்கியவர் உங்களை விடமாட்டார். எனவே உங்களுக்கு ஒரு வக்கீலுடைய ஒரு ஆலோசனையும், ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த ஆர்சி புக்கு கரெக்டானா, இந்த வண்டியினுடைய இன்ஜின் நம்பரும் ஆர்சி புக்கில் இருப்பதும் சரிதானா என்பதை சரிபார்த்து அதன் பிறகு நீங்கள் வாங்குங்கள், அதன் பிறகு விற்று கொடுங்கள். காரணம், இன்றெல்லாம் நிறைய கலிகாலம் என்று சொல்வார்கள். எங்கு பார்த்தாலும் திருட்டு வண்டிகள், விபத்திலே சிக்கி பலரை கஷ்டப்படுத்திய வண்டிகளெல்லாம் வந்துவிடும். அப்படிப்பட்ட வண்டிகளை வாங்கி விற்பது அவ்வளவு லாபகரமாகவோ அல்லது உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாகவோ இருக்காது என்று மக்கள் கூறுகிறார்கள். எனவே ஒரு வண்டியினுடைய வரலாற்றை சரியாக பார்த்து, டாக்ஸ் கட்டாமல் இருக்கிறார்களா, ஏதாவது மாநிலத்திலே விபத்து செய்து விட்டு வந்த வண்டியா என்பதையெல்லாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்காமல் நீங்கள் விற்பனை செய்யக்கூடாது. சிறிய இடம் இருந்தால் போதும், மிகப்பெரிய இடம் என்று தேவையில்லை. ஒரு 300 முதல் 1000 சதுரடி இடம் இருந்தால் போதும். மெயின் ரோட்டிலே இருக்க வேண்டும். நல்ல சுத்தமான இடமாக இருக்க வேண்டும். தூசிப்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த வண்டி பழைய வண்டி மாதிரி ஆகுமா, அப்படிப்பட்ட இடம் ஆக இருக்கக்கூடாது. எனவே இது அருமையான லாபகரமான தொழில். சிறிதளவுக்கு முதலீடு, முதலில் 1, 2, 3 வண்டிகளை நீங்கள் வாங்கி விற்பனை செய்ய வேண்டும். வருகின்ற லாபத்தை வைத்து அடுத்தடுத்து பெரிய வண்டிகள் வாங்கலாம். இது உங்களுடைய இடம் நன்றாக இருந்து நல்ல லாபம் வந்தால், அதற்கு சரியான ஜிஎஸ்டி கட்டினீர்கள் என்றால் வங்கிகளில் கடன் பெறலாம். வங்கிகள் கூட இது மாதிரி செகண்ட் ஹேண்ட் வண்டிகளை வாங்கி அதை சரி செய்து விற்பனை செய்வதற்கு கடன் உதவி கொடுக்கிறார்கள். தனியார் கொடுக்கிறார்கள். பெரிய சேட்டுகள் ஃபைனான்ஸ் கொடுத்து அந்த பணம் கட்டாமல் இருப்பவர்களை கோர்ட் ஆர்டரோடு போய் பிடித்து விட்டு வந்துவிடுவார்கள். அது டூ வீலராக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், ஜேசிபியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவற்றை அவர்கள் வைக்கக்கூட இடம் இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சேட்டுகளிடம் நீங்கள் ஃபைனான்சியர்களிடம் நல்ல பெயர் எடுத்தால், அவருடைய வண்டிகளை நீங்கள் மொத்தமாக வாங்கி வந்து உங்களிடத்தில் வைத்து விற்று லாபத்தில் அவருக்கு பாதி, நீங்கள் பாதி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் உங்களால் எல்லா வண்டியும் வாங்கி விற்பனை செய்ய இயலாது. இது ஒரு உங்களுக்கும் டிரைவிங் தெரிய வேண்டும். எந்த வண்டி வந்தாலும் நீங்கள் ஓட்டி பார்க்க வேண்டும். அது ஒவ்வொரு வண்டியினுடைய தரத்தை கண்டுபிடிக்கின்ற ஒரு மெக்கானிக் இருப்பது போல் கறமை இருக்க வேண்டும். ஸ்டெப்னி இருக்கிறதா, தேவையான பொருட்கள், அதுக்குரிய மெக்கானிக்கு ஒரு இடத்துல வண்டி நின்று விட்டதுக்கு அதுக்கு தேவையான அந்த மெக்கானிக்கல் பொருட்கள் இருந்தால்தான் எதுவும் செய்ய முடியும். அவையெல்லாம் சரியாக இருக்கிறதா, சரியாக இன்று வரை எஃப்சி இருக்கிறதா, சில வண்டிகளுக்கு எஃப்சி வேண்டும். அதே போல் அதற்கு லைசன்ஸ் பெர்மிட், நமக்கு ஒரு டிரைவருக்கு இருப்பது போல் அதற்கும் பெர்மிட் இருக்கிறது. அந்த பெர்மிட்டுக்கு சரியாக வைத்திருக்கிறார்களா, கடந்த காலங்களில் ஏதாவது விபத்துகளிலோ அல்லது வேறு திருட்டு வழக்குகளிலோ அது ஈடுபட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் சரியாக விசாரித்து அதை இன்டர்நெட் மூலமும் காவல்துறை மூலமும் அதை சரிபார்த்து வாங்குங்கள். காரணம், இது 1000 காலத்து பயிர். நீங்கள் விற்று விடுவீர்கள், சிறிது காலத்திற்கு பிறகு எதுவும் பிரச்சனை என்றால் அந்த உரிமையாளர் உங்கள் மீது தான் வருத்தப்படுவார், கம்ப்ளைண்ட் கொடுப்பார். எனவே மிக கவனமாக செய்யக்கூடிய தொழில். உங்களுக்கு மெக்கானிக் தொழிலும் டிரைவிங் தொழிலும் தெரிந்தால் மட்டுமே இந்த துறையில் ஈடுபட வேண்டும். அதேபோல் உங்களிடம் எக்ஸஸாக நல்ல பணம் இருக்கிறது என்றால், பழைய 1-3 வருடம் 2 வருடம் ஓடிய வண்டிகளை வாங்கி உள்ளே இருக்கிற சீட் கவர்களை மாற்றி, 4 புது டயர்கள் மாற்றி, பெயிண்ட் அடித்து புத்தம் புதிதாக வைத்து நல்ல லாபகரமாக நீங்கள் இந்த தொழிலை நடத்தலாம். நிறைய பேர் இந்த துறையில் டிராக்டரிலிருந்து விவசாய கருவிகளையும் இப்போது வாங்கி நகர்ப்புறங்களில் விற்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த வாகனம் என்றாலும் உடனடியாக வாங்கி விற்று கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த தொழிலை தொடங்கி மிக லாபம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த தொழில் செய்வதற்கு பயிற்சியும் கொடுக்கிறார்கள். ஏதாவது ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து இந்த அனைத்து சட்டத்திட்டங்களையும் நீங்கள் படித்து தொடங்கினால் மிக லாபகரமாக இருக்கும்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 7:15. நேர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க தமிழே அமுதே. நம் தமிழ் மொழியின் இலக்கண பேர் அழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்று முனைவர் கு கதிரேசன் அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்க.
2: அறிவியல் தமிழ். சங்ககாலம் முதல் தமிழை முத்தமிழ் என வழங்குவது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். தற்காலத்திலே இயற்தமிழ், இசைத்தமிழ்,

நாடகத் தமிழ் என்ற மூன்று வகையோடு நான்காவதாக அறிவியல் தமிழ் என்ற ஒன்றும் இணைந்திருக்கிறது. இப்பொழுது ஆய்வு தமிழ் என்று ஐந்தமிழ் என சொல்பவர்களும் உண்டு. அறிவியல் தமிழ் பற்றிய சிந்தனை ஆறாம் உலகத் தமிழ் மாநாட்டிலே மலர்ந்தது. இந்த சிறப்புடைய அறிவியல் தமிழை அறிவதும் நடைமுறைப்படுத்துவதும் நமக்கு இன்றைக்கு அவசியமான ஒரு பணியாக இருக்கிறது. அறிவியல் தமிழ் என்பது அறிவியல் பூர்வமான தமிழா அறிவியலுக்கான தமிழா என வரையறுப்பது கொஞ்சம் கடினமான பணிதான். அறிவியல் பூர்வமான தமிழ் என்றால் ஏற்கனவே உள்ள மூ வகையையும் அறிவியல் பூர்வமானதாக மாற்றினாலே தமிழ் அறிவியல் மயமாகிவிடும். இந்த கருத்தையே அறிஞர் வாசுபமாணிக்கம் போன்றவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இது சரி என்றால் அறிவியல் தமிழ் என ஒரு தனி வகை தேவையில்லை என்பது அவர்கள் கருத்து. அறிவியலுக்கான தமிழ் என பொருள் கொண்டால் மட்டுமே தனி வகையாக கொள்ள முடியும். ஆனால் இன்றைய சூழலில் தமிழ் மொழி அறிவியல் பூர்வமாக மாற்றப்பட்டு அனைத்து பொருட்களுக்கும் தனி தமிழ் கலை சொற்கள் ஆக்கப்படுவது தேவையான பணியாக அமைகிறது. அதனால்தான் தமிழை அறிவியல் பூர்வமாக அறிவியல் மயமாக மாற்றுவதே இன்றைக்கு அறிவியல் தமிழாக நாம் கொள்ள வேண்டும். இந்த அறிவியல் தமிழ் என்பது இரண்டு நிலைகளிலே அமைந்திருக்கிறது. அறிவியல் துறை முதல் பல்வேறு துறைகளுக்கான புதிய கலை சொற்களை உருவாக்குவதும் மொழிபெயர்ப்பதும் ஒரு பணி, மற்றும் ஆய்வுக் கட்டுரைகள் புதிய நூல்களை உருவாக்குவது மற்றொரு பணி. ஒவ்வொரு துறையிலும் புதிய முயற்சிகள் செயல்படுத்தப்படும் பொழுது அவற்றை அடையாளப்படுத்தும் புதிய சொற்கள் உருவாக்கப்படுகின்றன. அதனால் அந்த துறைகளோடும் மொழியும் வளமும் பெருகுகிறது. தமிழில் அறிவியல் பூர்வமான முயற்சிகள் அண்மை காலத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனால் ஒவ்வொரு துறையிலும் அதிகமான கலை சொற்களை உருவாக்க வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மறைமலை அடிகள் தலைமையிலே தனித்தமிழ் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து தாய்மொழி வழி கல்வியை அவர்கள் ஊக்குவித்தார்கள். மொழிபெயர்ப்பு எளிதானால்தான் நூல்களின் வளர்ச்சி அதிகமாகும். அனைத்து துறைகளுக்குமான தேவையான நூல்கள் உருவானால் மட்டுமே தாய்மொழி வழி கல்வியை நாம் உருவாக்க முடியும். டாக்டர் ஜி தாமோதரன் என்பவர் தம்முடைய கல்லூரி ஆசிரியர்களின் துணையோட வேதியியல் கலை சொற்களை தொகுத்து வெளியிட்டார். அது 1986 மூன்று தொகுதிகளாக கலை கதிர் பதிப்பாக வெளிவந்தது. அந்த வகையில் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பதிப்பகங்கள், மொழிபெயர்ப்பு துறை, தமிழ் வளர்ச்சி துறை, தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் உள்ளிட்ட துறைகள் கலை சொல்லாக்கம் என்ற ஒரு துறையை பற்றி சிந்தித்து அதிலே அக்கறை கொண்டு செயல்பட்டனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தமிழியல் துறை வட்டார வழக்கு சொற்களை சேமிக்கும் பணியிலே ஈடுபட்டது. ராணி வார இதழ் அறிவியல் தமிழ் ஆக்க வாரீர் என்னும் தொடர் தொகுப்பை வெளியிட்டு பாமரர்களின் சிந்தனையை தூண்டியது. கலைக்கதிர், மஞ்சரி, யுனெஸ்கோ கூரியர், தினமணி முதலிய இதழ்கள் அறிவியல் தமிழ் பற்றிய கட்டுரைகளை வெளியிட்டன. டாக்டர் வாசே குழந்தைசாமி, டாக்டர் பாக்க பொன்னுசாமி, டாக்டர் சேவை சண்முகம், டாக்டர் ராமசுந்தரம், திருமதி ராதா செல்லப்பன், டாக்டர் ஜி ஆர் தாமோதரன், மணவை முஸ்தபா முதலிய அறிஞர்கள் பலர் அறிவியல் தமிழ் பற்றிய சிந்தனைகளை பரப்பினார்கள். அறிவியல் தமிழ் என்பது புதிய கலை சொற்களை உருவாக்குதல், பல்வேறு துறைகளுக்கான நூல்களை உருவாக்குதல் என்னும் இரண்டு இயல்புடையது என்பதை நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டும். ஆங்கிலம் உட்பட பிற மொழிகள் அனைத்தும் இப்படியாகவே வளர்ந்திருக்கின்றன என்பதை நாம் இந்த நேரத்திலே எண்ணி பார்க்க வேண்டும். தமிழிலே பொருட்கள் அனைத்தையும் குறிக்கும் தனி தமிழ் சொற்கள் கண்டுபிடிக்கப்படுவது புதிய கலை சொல்லாக்கம் ஆகும். இது நான்கு நிலைகளிலே அமைந்திருக்கிறது. இந்த கலை சொல்லாக்கத்தின் நான்கு நிலைகள் பற்றி முரண்பட்ட கருத்துக்களும் இருக்கின்றன. ஆனாலும் அவற்றை இந்த நான்கு நிலைகளை நாம் தெரிவது அவசியம். ஒன்று, எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே பயன்படுத்தப்பட வேண்டிய குறியீடுகள், வாய்ப்பாடுகள் போன்றவை. இவற்றை மாற்றுவது ஏற்புடையதல்ல, மாற்றாமல் அப்படியே பயன்படுத்த வேண்டும். சான்றாக HO என்பது போன்ற குறியீடுகள், H2O என்பது போன்ற வாய்ப்பாடுகளை குறிப்பிடலாம். இரண்டாவது, மாற்றமின்றி அப்படியே ஒலிபெயர்த்து எழுதும் முறை, ஒலிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பல்ல இது, ஒலிபெயர்ப்பு, ஒலியை பெயர்த்து எழுதுவது. சான்றாக மீட்டர், ரேடார் முதலிய சொற்களை சொல்லலாம். மூன்றாவதாக, எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஒலிபெயர்ப்பதா அல்லது முற்றிலும் மாற்றிவிட்டு புதிய சொல்லை உருவாக்குவதா என்ற முரண்பாட்டு சொற்கள். உதாரணமாக பம்பு, காங்கிரீட், சிமெண்ட், மொச

0: இப்படியான சொற்களை சொல்லலாம். நான்காவதாக, கட்டாயமாக புதிய சொற்கள் உருவாக்கப்பட்டே ஆக வேண்டியவை. இந்த புதிய சொற்கள் இன்றைக்கு நாம் பரவலாக பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். எடுத்துக்காட்டாக, ரிஸ்க் என்று ஒரு ஆங்கில சொல் இருக்கிறது, நாம் சிரத்தை என்று மாற்றிக்கொள்ளலாம். ஸ்ட்ரெயின் என்று ஒரு சொல் இருக்கிறது, சிரமம் என்று மாற்றிக்கொள்ளலாம். பெயின் என்று ஒரு சொல் வலி என்று மாற்றிக்கொள்ள, எலாஸ்டிசிட்டி என்றால் நெகிழ்வு என்று மாற்றிக்கொள்ளலாம். இப்படி நாம் அவசியமாக கண்டிப்பாக மாற்றித்தான் ஆக வேண்டிய சொற்கள் பல இருக்கிற போது அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும், அதிலே நாம் பின்னடையக்கூடாது. டாக்டர் வாசே குழந்தைசாமி போன்றவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்துகின்றார்கள். ஆனால் பலர் இதனை எதிர்க்கின்றார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தமிழ் மொழி முழுமையும் பிறமொழிமயமாக தன்னிலை குன்றி அழிந்துவிடும் என அஞ்சுகிறார்கள். அதனால் அனைத்து பொருள்களுக்கும் கண்டிப்பாக தனி தமிழ் சொற்கள் உருவாக்கியே தீர வேண்டும், அதுவே உண்மையான கலைச்சொல்லாக்கம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். புதிய பொருட்களுக்கு அதன் இயல்பு பயன்பாடு அடிப்படையிலே புதிய கலைச்சொற்களை ஆக்கி பயன்படுத்துவதுதான் அறிவியல் தமிழினுடைய அடிப்படையான முதல் பணியாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. ஒவ்வொரு துறையிலும் ஏற்படும் புதிய கண்டுபிடிப்புகள், சாதனைகள், செயல்பாடுகள், உண்மைகள் பற்றிய நூல்கள் உடனுக்குடன் வெளிவர வேண்டும். இந்த நிலைகளின் முழுமையான ஒரு வெளிப்பாடு ஏற்பட்டால் மட்டும்தான் அறிவியல் மயமான ஒரு மொழியாக தமிழ் மொழி அமையும் என்பதிலே மாற்று கருத்து இருக்கில்லை. இந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக ஒரு சில சின்ன சிக்கல்களும் இருக்கின்றன. அவற்றை களைவது மிக மிக அவசியம். ஒரு பொருளுக்கு உரிய கலைச்சொல்லை உருவாக்கும் பொழுது அந்த சொல் அந்த பொருளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வேறு பொருளையும் உணர்த்துவதாக அது அமைந்தால் மொழி எடுத்தாழ்வதிலும் அது பெயர்ப்பதிலும் அதன் பயன்பாட்டிலும் பல சிக்கல்கள் ஏற்படும். அதனாலே கலைச்சொல் உருவாக்கப்படும் பொழுதே ஒரு பொருளை உணர்த்தும் சொல்லாக சிந்தித்து உருவாக்க வேண்டும். சான்றாக, பைசைக்கிள் என்னும் சொல்லுக்கு மிதிவண்டி என்னும் கலைச்சொல் ஆக்கப்படுகிறது. இது பைசைக்கிள் என்னும் பொருளை மட்டும் உணர்த்தவில்லை, மிதித்து ஓட்டப்படும் அனைத்தையும் உணர்த்துகிறது. அதில் ஒரு சக்கரம் உள்ளதும் உண்டு, மூன்று சக்கரம் உள்ளதும் உண்டு, இரண்டு சக்கரம் உள்ளதும் உண்டு. அவ்வாறாயின் மிதிவண்டி என்னும் சொல் எந்த பொருளை உணர்த்துகிறது என்ற குழப்பம் எழுகிறது அல்லவா? அதனாலே இந்த சிக்கலை களைந்து குழப்பம் இல்லாத ஒரு சொல் ஒரு பொருளை மட்டுமே உணர்த்தும் வகையிலே சொற்களை கட்டமைப்பது அவசியம். அதனாலே அறிவியல் தமிழை ஆட்சி செய்கிற அல்லது அறிவியல் தமிழில் ஈடுபடுகிற ஆய்வாளர்கள் இந்த விஷயத்தை கவனமாக கையாள வேண்டும். இந்த சூழலிலே மருத்துவம், பொறியியல் முதலிய படிப்புகளிலே தமிழ் வழி கற்பித்தல் முறை அரசாலே இன்றைக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பணியில் இன்று தமிழகம் வியத்தகு வெற்றியையும் பெற்று வருகிறது. இந்த வெற்றியை போல எல்லா துறைகளிலும் இந்த அறிவியல் தமிழ் பயன்படுத்தப்பட்டு தமிழ் வழி மொழி கல்வி வந்தால் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று ஒரு நிலையிலே நம்மால் உருவாக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரைக்கும் கேட்டீங்க தமிழே ஆமுதே. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:24 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இப்போ தலைவா திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். பென்னி டயால், ஷீசே, சைக்கோ யூனிட் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில நா முத்துக்குமார் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்து கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள்.
4: குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலையும் கூட நாம் தொடர்ந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் ஆகிய இலக்கணத்தை வைத்து எப்படி ஆங்கிலம் சுலபமாக பேசுவது என்பதை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே உங்களுக்கு நவுன் அப்படிங்கிறதையும் ப்ரனவுன் அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த நாள்லையும் கூட வேர்ப் அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் மறக்க வேணாம். சப்ஜெக்ட் அப்படின்னா யார் செய்கிறா, வெர்ப்னா எதை செய்கிறாங்க, ஆப்ஜெக்ட்னா எதை செய்கிறாங்க அல்லது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு

0: ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ டு சென்னை. ஐ என்பது சப்ஜெக்ட், கோ என்பது செயல் வெர்ப், ஆப்ஜெக்ட் என்பது எதை செய்கிறார்கள், சென்னைக்கு போகிறார்கள். அதனால் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நாம் பிரித்தோம். சப்ஜெக்டில் ரெண்டு பகுதி, நவுன் அண்ட் ப்ரொனவுன் நாம் பார்த்தோம். இந்த நாளிலையும் கூட அதனுடைய அடுத்த பகுதியாகிய வெர்ப், வெர்ப்லேயும் இரண்டு பகுதி இருக்குது, மெயின் வெர்ப் அண்ட் ஆக்சிலரி வெர்ப். மெயின் வெர்ப் என்பது எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா, ஒரு காரியத்தை சுட்டி காட்டுவதற்கு இந்த மெயின் வெர்பை நாம் பயன்படுத்துகிறோம். மெயின் வெர்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஃபார்ம்ஸ் இருக்குது. அஞ்சு டென்சஸ் இல்லை, அஞ்சு ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ் அப்படின்னா உருவகம், ஒன்றன் பெண் ஒன்றாக மாதிரி. இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை வர்றதற்கு முன்பாக அது எப்படி உருவாமா ஒரு கேட்டர்பில்லராக இருந்து வளர்கிறதோ, அதே போல் இந்த ஐந்து ஐந்து வெர்புகளும் ஒரு காரியத்தை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கோ அப்படின்னா அது எப்படி வளர்கிறது என்றால், வெண்ட், கான், கோயிங், டு கோ. அதாவது கோ என்பது ப்ரெசன்ட் ஃபார்ம், வெண்ட் என்பது பாஸ்ட் ஃபார்ம், கான் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், கோயிங் அப்படிங்கிறது ஜெரண்ட் ஃபார்ம், டு கோ அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். இந்த அஞ்சு பகுதிகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆங்கிலத்தில் மிகவும் அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வெர்ப் என்று நாம் அழைக்கிறோம். ரெகுலர் அப்படின்னா இடி சேர்த்து வரும், இர்ரெகுலர் அப்படின்னா அந்த மூன்று வார்த்தைகளும், அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், இந்த மூன்றுமே மாறிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க் அண்ட் ஃபோர்த் ஃபார்ம், ஃபிஃப்த் ஃபார்ம் வழக்கம் போல் அது சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங் வெர்ப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி, டூ ட்ரிங்க் வெர்ப் ஒன்னுக்கு முன்னாடி டூ ப்ளஸ் வெர்ப் ஒன். அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோரும் ஃபைவும் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் இந்த டூ அண்ட் த்ரீ தான் எப்போதுமே ஆங்கிலத்தை எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெகுலர் வெர்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளே, ப்ளேடு, ப்ளேடு அண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், ப்ளேயிங், டு ப்ளே. அதே போல் ஸ்டடி, ஸ்டடீடு, ஸ்டடீடு, ஸ்டடியிங், டு ஸ்டடி என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த இர்ரெகுலர் வெர்ப், அடுத்த மாறக்கூடிய வெர்ப்ஸ், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ட்ரைவ், ட்ரோவ், ட்ரிவன். அடுத்ததாக இதை தொடர்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன். இன்னும் நீங்கள் ஒரு படி மேலே போய் படிக்கணும் அப்படின்னா பை, பாட், பாட், கிவ், கேவ், கிவன். இதே போல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மூன்று வெர்பை, நீங்கள் இர்ரெகுலர் வெர்பை படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் சராசரியாக 300-400 வெர்பு வரைக்கும் பயன்படுத்த முடியும். அதை தாண்டி பயன்படுத்த வேண்டிய அவசியம் வராது. அவர்கள் இருக்கிற அவர்களுடைய வேலை சூழ்நிலையை பொறுத்தது, அதை வைத்து அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இது இன்றைய தினத்தில் நாம் வெர்பை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த வெர்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த நாளில் கூட ஒரு புது வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி ஆர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா நிலையான அப்படின்னு அர்த்தம். விராட் கோலி இஸ் அ கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட் பிளேயர். மை டீச்சர் இஸ் அ கன்சிஸ்டன்ட் ட்ரைனர் அப்படின்னா நிலையாக எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர், நிலையாக விளையாடக்கூடிய ஒரு வீரர் என்று ஒரு மனிதனை நாம் கன்சிஸ்டன்ட் என்ற வார்த்தைகளில் கூறி அவர்களை அழைக்கலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:33 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கிறோம். விஜய் பிரகாஷ், சூசன் பிளாஸ் பாடியிருக்காங்க. ஏ. ரகுமான் இசையில், தாமரை அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

புடலங்காய் 30, சுரைக்காய் 10, பீர்க்கங்காய் 45, பூசணிக்காய் 14 ரூபாயில் இருக்குது, தடியங்காய் 12, அவரைக்காய் 95, கொத்தவரங்காய் 24 ரூபாயில் இருக்குது, பாகற்காய் சிறியது 65 ரூபாயில் இருக்குது, பெரியது 45, பச்சை மிளகாய் 58, முருங்கைக்காய் 34, பெரிய வெங்காயம் 56, சின்ன வெங்காயம் 96, காராமணி 16, கோவைக்காய் 55, தேங்காய் பெரியது 59 ரூபாயில் இருக்குது, சிறியது 56, வாழைக்காய் 40, வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 20 ரூபாய், கீரை வகைகள் 15, மல்லி இலை 75, புதினா 70, கறிவேப்பிலை 35, வெள்ளரிக்காய் 24, இஞ்சி 175, மாங்காய் 90, நார்த்தங்காய் 35, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 26, கேரட் 44, ரிங் பீன்ஸ் 130, சவுச்சவ் 32, முட்டைகோஸ் 24, பீட்ரூட் 38, காலிஃபிளவர் 50, குடமிளகாய் 60, பஜ்ஜி மிளகாய் 60 ரூபாயில இருக்கு, வெள்ளை பூண்டு 230 ரூபாயிலும் இருக்கு, அதே மாதிரி 300 ரூபாயிலும் இருக்கு, பட்டர் பீன்ஸ் 130, சோயாபீன்ஸ் 100, பச்சை பட்டாணி 170, சேம்பு 40, சேனைக்கிழங்கு 40, சீனிக்கிழங்கு 55, பனங்கள்

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:40 இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து என்ன கேட்க இருக்கிறோம்னா, சந்தை நிலவரம் தான் கேட்க இருக்கிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி 42 ரூபாயில் இருக்கு, கத்திரிக்காய் 36 ரூபாய், வெண்டைக்காய் 20,

34, பீட்ரூட் 38, காலிஃப்ளவர் 50, குடமிளகாய் 60, பஜ்ஜி மிளகாய் 60 ரூபாயில் இருக்குது, வெள்ளை பூண்டு 230 ரூபாயிலையும் இருக்குது, அதே மாதிரி 300 ரூபாயிலையும் இருக்குது, பட்டர் பீன்ஸ் 130, சோயாபீன்ஸ் 100, பச்சை பட்டாணி 170, சேம்பு 40, சேனைக்கிழங்கு 40, சீனிக்கிழங்கு 55, பனங்கிழங்கு 60 ரூபாயில் இருக்குது. பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 115 ரூபாயில் இருக்குது, ஏலக்கி 85, மட்டி 80 ரூபாய், நேந்திராம்பழம் 90 ரூபாய், பச்சை வாழைப்பழம் 65, கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கூடு 65 ரூபாய், நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாயில் இருக்கு, எலுமிச்சை 150, ஆப்பிள் 180, அன்னாச்சி பழம் 70, மாதுளை 200, சிவப்பு கொய்யா பழம் 80, வெள்ளை கொய்யா பழம் 60, சப்போட்டா 50, பப்பாளி பழம் 45, நெல்லிக்காய் 70, திராட்சை 120, சாத்துக்குடி 70, கிர்ணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, தர்பூசணி 30 ரூபாயில் இருக்கு. இதான் இன்றைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஜவான் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். அனிருத் அவர்களை இசையமைத்து பாடியிருக்காங்க, கூட பிரியா மாலியும் பாடியிருக்காங்க, விவேக் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 7:41 ஆயிட்ருக்கு.

டீச்சர்ஸ் டே, உலக ஆசிரியர் தினம் வந்து இன்று நம்ம கொண்டாடுறோம். ஆசிரியர்கள் அப்படின்னாலே நம் வாழ்வின் வழிகாட்டிகள், அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு என்னும் ஒளியை நம் வாழ்வில் ஏற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய உன்னதமான ஆசிரியர்களை போற்றும் வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 5ஆம் தேதி உலக ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் 5 தானே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, இல்லை அது வந்து தேசிய ஆசிரியர்கள் தினம், இன்று வந்து உலக ஆசிரியர்கள் தினம் அப்படிங்கிறது நம்ம கொண்டாடுறோம். ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அமைப்பு வந்து 1999 முதல் இந்த தினத்தை உலக ஆசிரியர் தினமாக அறிவித்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1966 பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி அன்று ஆசிரியர்களின் உரிமைகள், பொறுப்புகள் மற்றும் தகுதிகள் குறித்து எடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை நினைவு கூறும் வகையில் தான் இந்த அக்டோபர் 5ஆம் தேதியை வந்து உலக ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். சரி, இது கொண்டாடுற அதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளான 3 விஷயம்தான். ஆசிரியர்களின் கடின உழைப்பையும் சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றும் தொண்டையும் நாம் பாராட்டுவது. உலக அளவில் ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவர்களின் உரிமைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. அடுத்தது, தரமான கல்வி மாணவர்களுக்கு வழங்க ஆசிரியர்களுக்கு தேவையான ஆதரவை அளிப்பது. மாணவர்களுக்கு உதவி செய்யும் ஆசிரியர்களுக்கு சரியான ஆதரவை கொடுப்பது மிக முக்கியமான விஷயம்தான். இந்த ஆசிரியர்களின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குழந்தையை நல்ல குடிமகனாக மாற்றுவதற்கு பெற்றோரை போலவே ஆசிரியர்களுக்கும் அதிக பங்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லும். வெறும் பாடங்களை மட்டும் இல்லாமல் ஒழுக்கம், நேர்மை, அன்பு மற்றும் தன்னம்பிக்கை போன்ற நற்பண்புகளையும் கற்றுத்தருகிறார்கள். சமுதாயத்தின் தூண்களாக விளங்கும் மருத்துவர்களாக இருக்கட்டும், பொறியாளர்களாக இருக்கட்டும், விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், அனைவரையும் உருவாக்குவது ஒரு ஆசிரியர் தான். இந்த நன்னாளில் நமக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு நமது நன்றியையும் மரியாதையும் செலுத்த வேண்டும். ஆசிரியர்கள் காட்டிய நல்ல வழியில் நடப்பதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மிகச்சிறந்த பரிசு அப்படின்னே சொல்லலாம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்வாங்க. பெற்றோர்களுக்கும் இறைவனுக்கும் மேலாக ஆசிரியரை மதிக்கும் பண்பு நம் கலாச்சாரத்தில் இருக்கு. உலகை மாற்றும் வல்லமை படைத்த ஆசிரியர்களை நாம் என்றும் போற்றி வணங்குவோம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் உலக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். இட்லி கடை திரைப்படத்திற்காக தனுஷ் அவர்களும் அறிவு அவர்களும் பாடியிருக்காங்க. யார் இசை அப்படின்னா, ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் தனுஷ் அவர்களே இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 7:48.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: சரியா காலை 7:45 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இப்போ இன்றைய தினம் தான் கேட்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டீ

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் சரியாக காலை 7:53 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் SSC, CHSL மற்றும் வங்கி பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் IBS RRB போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு ஒருங்கிணைந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு இன்று தொடங்க இருக்கு அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் பொருட்டு திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் வைத்து ஒருங்கிணைந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கு. இன்று 5/10/2026 திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்பு பார்த்தீங்கன்னா, திறன் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு ஸ்மார்ட் போர்டு வசதியுடன் நடத்தப்படுகிறது. வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படும். போட்டி தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் அலுவலக நூலகத்தில் இருக்கு. நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, திருவனந்தம்பூர் ரோடு ரயில்வே கேட் அருகில் குலவணிகபுரம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய அலுவலகத்தில் இன்று காலை 10:30 உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், அதுக்கப்புறம் ஆதார் அட்டை நகல் இதோட சேர்ந்து நேரில் போன்று நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இதை குறித்து உங்களுக்கு எதுவும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா, தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. தொலைபேசி எண் 9499905529. மறுபடியும் சொல்றேன், 9499905529 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு டவுட் கால் பண்ணி இந்த கிளாஸ் பத்தி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். அது மட்டும் இல்லாமல் நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் சேர்ந்து கூட இந்த பயிற்சி வகுப்புகள் குறித்த தகவல்கள், இல்லை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எந்தெந்த நாட்களில் எந்தெந்த பயிற்சிகள் நடைபெறுகிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். எந்த திரைப்படத்துலேருந்து அப்படின்னா, 10 தலை

திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் அவர்களும் யோகி சேகர் அவர்களும் பாடியிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் இசையில விவேக் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 7:56 ஆக இருக்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்த உள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில்துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம்.

தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஒட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு ஸ்வீட்டான கியூட்டான ஹாப்பியான காலை வணக்கங்கள். நேயர்கள் எல்லாத்தையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சி வழங்க ஜோரா வந்துட்டேன், நான் உங்க மீரா. நேரம் ஆயிடுச்சு காலையில 8:03. நேர்கள் இனி கேட்க இருக்கிறீங்க வழக்கு என்று வந்தால் உரை. நேர்களை, இன்றைய வழக்கென்று வந்தால் உரையில் விவாகரத்து சம்பந்தமான சட்ட நடைமுறைகளின் தொடர்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. இன்றைய வழக்கென்று வந்தால் உரையில் உரை வழங்க இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது இந்து திருமணச் சட்டத்தில் விவாகரத்து பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த சுயமரியாதை திருமணம், சீர்திருத்த திருமணம் சொல்லுவாங்க, சுயமரியாதை திருமணம் சொல்லுவாங்க. இவர்கள் கடவுள் நம்பிக்கையிலும் மத நம்பிக்கையிலும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். இவர்கள் செய்வது தான் இந்த சுயமரியாதை திருமணம். இந்த திருமணமும் இந்திய இந்து திருமண சட்டத்தின்படி, அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 1950 தமிழ்நாடு அரசு சிறப்பு திருத்தம் மூலமாக சுயமரியாதை மற்றும் சீர்திருத்த திருமணங்களுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த திருமணம் 1967 தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட, 1968 நடைமுறைக்கு வந்த இந்து திருமண சட்டம் பிரிவு 7A செக்ஷன் 7A இந்த திருமணங்களை முறைப்படுத்துகிறது. இதனுடைய முக்கிய அம்சங்கள், இந்த திருமணத்தில் புரோகிதர், சடங்குகள், ஹோமம் அதாவது அக்னி வளர்த்தம் சொல்றது, மற்றும் தாலி கட்டுதல் போன்றவை இதில் கட்டாயம் இல்லை. தாலி கட்டுதலே கட்டாயம் இல்லை என்கிறார்கள் இந்த சீர்திருத்த திருமணத்தில். இந்த திருமண முறைகளை பார்க்க போனால், இரு வீட்டார் அல்லது நண்பர்கள் முன்னிலையில் மாலை மாற்றுதல் அல்லது மோதிரம் அணிவித்தல் போன்ற சம்பவங்கள் நடைபெறும். நாங்கள் ஒருவரை ஒருவர் கணவன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறோம் என இரு தரப்பும் உறுதியேற்க வேண்டும். பிரிவு 7A இந்த முறையில் நடைபெறும் திருமணங்கள் நாட்டின் மற்ற இந்து திருமணங்களைப் போலவே முழுமையான சட்ட

0: செல்லுபடி பெற்றவை. இது இந்த திருமணத்தின் கீழ் தான் வருகின்றது. இந்த திருமணத்தை முறைப்படி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து திருமண சான்றிதழ் பெறுவது மிகவும் அவசியமாகும். சப்ரிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு இந்த சீர்திருத்த திருமணத்தை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். இந்த திருமணத்திற்கு பின்னர் தம்பதியர் சேர்ந்து வாழவில்லை என்றால் அதற்கான விவாகரத்து நடைமுறைகள் என்னவென்று பார்த்தால், சுயமரியாதை திருமணமாக இருந்தாலும் சரி, பாரம்பரிய முறையிலான திருமணமாக இருந்தாலும் சரி, இந்து திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து திருமணங்களுக்கும் ஒரே மாதிரியான விவாகரத்து நடைமுறைகளை பொருந்தும். இதை குடும்ப நல நீதிமன்றத்தில் இரண்டு வழிகளில் விவாகரத்து பெறலாம். ஒன்று, பரஸ்பர ஒப்புதல் விவாகரத்து, அதாவது ரெண்டு பேரும் மனமு வந்து பிரிந்து செல்வது. கணவன் மற்றும் மனைவி இருவருமே பிரிவதற்கு சம்மதிக்கும் போது இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கான தகுதிகள் என்னவென்று பார்த்தால், திருமணம் முடிந்து குறைந்தது ஒரு வருடம் முடிந்திருக்க வேண்டும். ஒரு வருடம் முடியாமல் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாட முடியாது. ஏற்கனவே நான் சொன்னபடி அந்த ஒரு எட்டு வகையான விவாகரத்துக்கான காரணங்களை கூறியிருந்தோம் அல்லவா, அதன் அடிப்படையில் சட்ட விதி விலக்கு இதற்கும் உண்டு. அதே மாதிரி தம்பதியர் இருவரும் இணைந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். முதல் விசாரணைக்கு பின்னர் யோசிப்பதற்கான கால அவகாசம், அதாவது கூலிங் ஆஃப் பீரியட்னு சொல்லுவாங்க, பொதுவாக 6 மாதங்கள். ஆனால் நீதிமன்றம் விருப்பப்பட்டால் இதை தள்ளுபடி செய்தும் வழங்கலாம். இரண்டாவது, விசாரணையில் இருவரது வாக்குமூலத்தையும் பதிவு செய்து விவாகரத்து ஆணை வழங்கப்படும். அதாவது இருவரையும் விசாரணை செய்து அதன்படி அவர்களுக்கு அந்த சரியான காரணம் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் சேர்ந்து வாழ்வது இயலாது என்றால் அந்த விவாகரத்து ஆணை வழங்கப்படும். அதே மாதிரி ஒரு தரப்பு விவாகரத்துன்னு சொல்லுவாங்க, கண்டஸ்டட் டைவர்ஸ், அதாவது ஒருவர் விவாகரத்து கோர மற்றவர் அதற்கு சம்மதிக்காத நிலையில் சட்டபூர்வ காரணங்களை கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். அந்த முக்கியமான காரணங்கள் என்னவென்று பார்த்தால், நம்ம ஏற்கனவே சொன்னபடி கொடுமைப்படுத்துதல். கொடுமை என்பது மன ரீதியாகவும் இருக்கலாம், உடல் ரீதியாகவும் இருக்கலாம், மிகவும் தாங்க முடியாத சித்திரவதையாக அது இருக்க வேண்டும். அதேபோன்று அந்த துணையை காரணமின்றி தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பிரிந்து வாழ வேண்டும். கற்பு நெறி தவறுதல் திருமணத்திற்கு புறம்பான தொடர்பு என்ற ஒரு வகை. அதே மாதிரி நான் சொன்னா நேற்று அதில் உள்ளதான் எதுவும் மதமாற்றம், வேறு மதத்துக்கு, அதாவது வேறு மதத்துக்கு மாறுதல் என்றால் அந்த கணவன் மனைவி இருவரில் ஒருவர் ஒருவருக்கு பிடிக்காமல் மதம் மாறுதல், அவர்கள் வற்புறுத்தலாம் மதம் மாறக்கூடாது என்று. ஆனால் அதையும் தாண்டி மதம் மாறும் செய்யும் பொழுது அப்படி வேறு மதத்துக்கு மாறினால் அந்த ஒரு துணையானவர் விவாகரத்து கேட்கலாம். குணப்படுத்த முடியாத தீவிர மனநல பாதிப்பு இருந்தாலும் கேட்கலாம். அதே மாதிரி தொற்று நோய்கள், துறவரம், இது போன்ற, அதாவது முன்னால் வந்து தொழுநோய் வந்து இருந்தால் விவாகரத்து கேட்கலாம் என்று இருந்தது. தற்போது தொழுநோய் என்பது குணப்படுத்தக்கூடிய நோய் என்று சட்டம் கூறுகிறது. ஆகவே தொழுநோய்க்காக விவாகரத்து கேட்க முடியாது. மற்றபடி பயங்கரமான தொற்று நோய்கள், அதாவது HIV மாதிரியான தொற்று நோய், பாலியல் நோய் அல்லது இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது அவர்கள் அந்த விவாகரத்து அதன் அடிப்படையில் கேட்கலாம். இப்படிப்பட்ட காரணங்கள் இருந்தால் தகுந்த காரணங்களுடன் குடும்ப நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். குடும்ப நீதிமன்றத்திலிருந்து எதிர்மனுதாரருக்கு நீதிமன்றம் அறிவிப்பை அனுப்பும். அந்த எதிர்மனுதாரர் அதனை பெற்றுக்கொண்டு அவர் நீதிமன்றத்தில் கட்டாயம் தோன்ற வேண்டும். நீதிமன்றத்திலிருந்து ஒரு அழைப்பானை சம்மன் சொல்லுவாங்க, நீதிமன்ற ஊழியர் கொண்டு வருவாங்க. அந்த சம்மனை சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மறுப்பார்கள். அப்படி வாங்க மறுத்தாலும் அந்த அழைப்பானை சார்பு செய்யப்பட்டதாகவே கருதப்படும். ஆகவே நீதிமன்றத்திலிருந்து எந்த ஒரு அழைப்பானை வந்தாலும் அதனை பெற்றுக்கொண்டு ஒரு வழக்கறிஞரை அணுகி அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்பதே சரியான சட்ட ஆலோசனையாகும். இதன் தொடர்ச்சி நாளை நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால் உரை. உரை வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் காலை 8:15 நிமிடம். நேர்களை நீ கேட்க இருக்கிறீங்க வேதமும் நாதமும் உரை. உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள்.
2: 72 மேளகர்த்தா ராக வரிசையில் 23வது ராகம் கௌரி மனோகரி. கௌரி மனோகரி ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சதுஸ்வரத ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்வரத தெய்வதம், காக்கல்ய நிசாதம்.

0: என்ற கீர்த்தனையை கண்டஜாபு தாளத்தில் இயற்றியிருக்கிறார். கோடீஸ்வர ஐயர் அவர்கள் கௌரி மனோகரி ராகத்தில் பாராய் அருள் தாராய் பொருள் என்ற கீர்த்தனையை ஆதி தாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் கேட்டீர்கள் வேதமும் நாதமும் உரை. வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள்.
2: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா நீவா.

நேர்களை நேரம் காலை 8:23. ஒலித்தது விஸ்வரூபம் திரைப்படத்தில் இருந்த பாடல். இனி ஒலிக்க இருப்பது வடகரி திரைப்படத்தில் இருந்த பாட்டு கேட்க போகிறோம். பொன்ராஜ் அவங்களுடைய பாடல் வரிகளில் விஜய் பிரகாஷ், திவாகர், அஜிஷ் அசோக் பாடியிருக்காங்க. விவேக் மர்வின் இசையில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பேச போகிறோம். நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என்னுடைய கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் அறியன் 0462-256-1133.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னா.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே.
1: நமது சேனாதிபதியாருக்கு ஒரு நாள் விடுப்பு வேண்டுமா? இதோ லீவ் லெட்டரை தங்களிடம் தர கூறினார்.
2: லீவ் லெட்டர்? இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் இது 4வது லீவ் லெட்டர். வர வர இந்த சேனாதிபதியாருக்கு பொறுப்பே இல்லை, அடிக்கடி விடுமுறை எடுக்கிறார்.
1: மன்னா, அவரது தம்பியை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள், அதனால் தான் அவர் விடுப்பு கேட்டிருக்கிறார்.
2: அப்படியா? கடந்த வாரம் கூட அவரை நகர்வளத்தில் சந்தித்தோமே, நல்ல ஆரோக்கியமாக தானே இருந்தார். ஏதாவது உடல் நலக்குறைவு காரணமோ?
1: அவரது உடல் நலக்குறைவுக்கு எல்லாம் அந்த மொபைல் போன் தான் காரணம் மன்னா.
2: என்ன, உடல் நலக்குறைவுக்கு மொபைல் போன் காரணமா? என்ன கூறுகிறீர் மந்திரியாரே?
1: ஆம், எல்லாம் அந்த பழைய மொபைல் போனால் வந்த விளையா. அவரது மூளையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா?
2: பழைய

0: மொபைல் போனால் மூளையில் பாதிப்பா? என்ன மந்திரியாரே, இப்படி அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி தருகிறீர்?
1: மன்னா, மொபைல் போனை பயன்படுத்துவதால் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. அந்த வகையில் பழைய மொபைல் போனை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் மாரடைப்பு மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். சேனாதிபதியாரின் தம்பியோ ஏதோ சென்டிமென்ட் காரணமாக பழைய மொபைல் போன் ஒன்றை 5 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்திருக்கிறார். அதுதான் அவரது மூளையில் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. முதலில் தெரியவில்லை, கடந்த வாரம் தான் பாதிப்பு அதிகமாக அவரை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள்.
0: ஓஹோ, மொபைல் போனை பயன்படுத்த கால அளவு வேறு இருக்கிறதா? ஏன் மந்திரியாரே, இந்த மொபைல் போனை இவ்வளவு காலம் தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? இதன் பாதிப்பிலிருந்து நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? ஏதாவது வழிமுறை இருக்கிறதா?
1: நம்மிடம் இருக்கும் பழைய மொபைல் போனை நான் பயன்படுத்துவதற்கு ஏற்றதுதானா இல்லை, காலம் கடந்து விட்டதா என்பதை தெரிந்து கொள்ள ஒரு வழி இருக்கிறது. மன்னா, நமது மொபைல் போனில் இருந்து *#07# என்ற எண்ணிற்கு டயல் செய்ய வேண்டும்.
0: டயல் செய்தால்?
1: அப்படி டயல் செய்தால் நமக்கு சர் என்ற அளவு கிடைக்கும். சர் என்பது ஸ்பெசிபிக் அப்சார்ப்ஷன் ரேட், அரசு நிர்ணயித்திருக்கும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி வெளியிடுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள் இருக்கிறதா என்பதை இது தெரிவிக்கும்.
0: அப்படியெனில் சர் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் மந்திரியாரே?
1: 1 கிலோவுக்கு 1.6 வாட்டுக்கு குறைவாக இருக்க வேண்டும்.
0: அதற்கு மேல் இருந்தால்
1: அது மிகவும் ஆபத்தான பின்விளைவுகளை தரும் மன்னா. எனவே இந்த போனை தூக்கி போட்டுவிட்டு வேறு புதிய மொபைல் போனை வாங்க வேண்டும்.
0: முதலில் நமது அரசவையில் இருக்கும் இந்த மொபைலில் அந்த சர் அளவை பார்ப்போம். உடனே டயல் செய்யும் மந்திரியாரே.
1: *#07# மன்னா, சர் அளவு அதிகமாக காண்பிக்கிறது.
0: அப்படியா? அப்படியெனில் உமக்கு உடனே ஒரு புதிய மொபைல் போனை வாங்கிவிடுவோம். எங்கே அந்த மொபைலை இப்படி தாரும், நானும் அந்த சர் அளவை செக் செய்து பார்க்கிறேன். *#07# சர் அளவு குறைவாக தானே காண்பிக்கிறது. மந்திரியாரே, புதிய மொபைல் போன் வேண்டும் என்பதற்காக இப்படி என்னை ஏமாற்றுவதா? மந்திரியாரே, எங்கே எனது வாழ், மறைந்து விட்டாரா? எப்படியும் நாளை இந்த அரசவைக்கு வந்துதானே ஆக வேண்டும். வரட்டும், பார்த்து

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

நேர்லி நேரம் காலை 8:38 ஆயிட்டுருக்கு. நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. இது நம்ம நெல்லை பண்பலை 102.6. செமையான பாட்டு கேட்டு முடித்தோம். யான் திரைப்படத்திற்காக கபிலனுடைய பாடல் வரிகளில் கானா பாலா எம்சி விக்கி குரல்களில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தான் பாட்டு கேட்டு முடித்தோம். அடுத்த பாட்டு வந்துட்டே இருக்கு, சிவப்பு மஞ்சள் பச்சை. இந்த படத்தில் இருந்த பாட்டு கேட்க போகிறோம். மோகன் ராஜன் அவங்களுடைய பாடல் வரிகளுக்கு ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் பாடல் பாடியிருக்கிறாங்க. சித்துகுமார் அவங்களுடைய இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டு முடிச்ச நேரம் 8:42. நேர்கள் நம்ம நிலைப்பன்மலை 102.6 தான் ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பன்மலை 102.6 அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னா, சிவாஜி படத்துல இருந்தா பாட்டு வருது. வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல் கொடுத்துருக்குறாங்க. ஏ ரஹ்மான் இசையில பாட்டு இதோ.

நேர்களின் நேரம் காலை 8:49 முடமாயிட்டிருக்கு. நேர்களை இன்று காலை 10:02 மனம் விரும்பிய நிகழ்ச்சி நம்ம நிலைப்பன்மலை 102.6 நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் கால் பண்ணலாம். 0462256132 மற்றொரு எண் 0462256133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் நம்ம மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் இன்று காலை 10:02.

0: கேட்கலாம் சைபால் வழங்கும் தென்கசி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயமும் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளர் ஆகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்லே நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை

0: யோசனை. ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலிருந்து மூணு பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க. மனசுக்குள்ளே நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணோம்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அதை ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுறது இதயத்துலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ன உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது. மேடையில் ஏற்றி விட்டுவிட்டால் போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமையிழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா, கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேர்களை ஒலித்தது அருள் திரைப்படத்தில் இருந்த வைரமுத்துவின் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம். ஸோ அதனால தான் வசுந்தரா தாஸ் குரல்களில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தான் பாட்டு கேட்டோம். நேர்களை ஒலித்த இந்த பாடலை தொடர்ந்து நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன அப்படிங்கிற தலைப்பில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மெலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில் துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக

சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷிலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்களுக்கு மீண்டும் இனிய காலை வணக்கங்கள். நேர்களே, நேரம் காலை 9:03. நேர்கள் 10 மணி வரை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது ஆனந்த பூங்காற்று. நம்ம நிலைப்பெண்மலை 102.6 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நேர்கள் பதிவு செஞ்சிட்ருக்கிறீங்க. அதான் சில நீங்களும் இன்னைக்கு நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன தலைப்புன்னு சொல்லிடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு வீடு அப்படிங்கிறது, அந்த வீட்டை அழகாக வச்சுருக்கிறது அப்படிங்கிறது வெறும் சுவர்களும் அதில் இருக்கக்கூடிய பொருட்களும் இல்லைங்க, அங்கே வாழக்கூடிய மனிதர்களுடைய அன்பும் புரிதலும் தான். அதிலும் குறிப்பாக குடும்பம் அப்படிங்கிறது அன்பு, பாசம், நம்பிக்கை, விட்டு கொடுத்தல், இதெல்லாம் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு அழகான உறவு. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் கொடுத்து மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷத்துலேயும் துன்பத்திலையும் துணையாக நிற்கும் போது தான் அந்த வீடு மகிழ்ச்சியான இல்லமாக மாறும். கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது இயல்பு தான், ஆனால் அதை அன்போடும் பொறுமையோடும் கையாளுறது தான் நல்ல குடும்ப வாழ்க்கையின் அடையாளம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா? நேர்களை, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பேச போகிறோம். இந்தந்த தியாகங்கள்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை உடனே கால் பண்ணி எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். அதுக்கு கால் பண்ணுங்கள் 0462-256-1132 மற்றும் என் 0462-256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக நீங்கள் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் நேயர் யார், இங்கிருந்து பேசலாம்? காலை வணக்கம்
1: மேடம். காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதாம் மூலரட்டி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் ரவி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். மேடம் குரலுக்கு நல்ல தலைப்பு கொண்டு வந்திருக்கேன், அது உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி, நன்றி.
1: தியாகம் வந்து நம்ம மனசுல உள்ளது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கல்லங்கோட எல்லாமே செஞ்சிடணும். நம்ம அம்மா அப்பா இப்ப வந்து நமக்கு வந்து பிள்ளைகளுக்கு இடத்த சொத்தெல்லாம் கொடுத்து போறாங்க. சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க மட்டும் சித்தவும் பெரிய மாதிரி பாவம் கஷ்டப்படுறாங்க. நம்ம போகும்போது என்னத்தை கொண்டு போய் அந்த தியாகத்தை கொடுத்து போறாங்க. நமக்கு பெரிய சொத்து நம்ம மனைவி, என்ன கேட்டாலும் நமக்காக உயிரை கொடுக்காங்க. நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது கேட்டீங்கன்னா காலையில உள்ளது கழுத்துல உள்ள எல்லாம் ஏன்னா நீங்க இருந்தா எனக்கு ஒரு பெரிய இமயமலை. அதோட ஒரு தியாகம் நமக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்படி மட்டும் நம்ம வீட்டுல பிள்ளைகள் கஷ்டப்படும் போது நம்ம வீட்டு வந்து சொல்லுவாங்க அவங்க, ஐயா அந்த மாதிரி நான் சொல்லும் போது அவங்க ஏத்துக்கிட்டாங்க.
0: சரி,
1: அப்படிங்கும் போது இந்த குடும்ப தியாகம் வந்து எப்போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒத்துமையா அந்த சொத்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், ஆனா அந்த சொந்தத்தை நம்ம என்னைக்கு பாக்க முடியாது மேடம்.
0: சொத்துக்கு சொந்தங்களை பாதுகாக்கிறதுக்காக எந்த தியாகம் வேணாலும்
1: ஒரு பெரிய வேலையா இருக்காங்கல்ல மேடம்.
0: சூப்பர் சூப்பர்.
1: நம்ம சொத்து வந்து எனக்கு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம்.
0: நன்றி, நன்றி.
1: ஆஸ்பத்திரியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுத்தி வந்து நிக்காங்க பாருங்க, அதான் நமக்கு சொத்து மேடம்.
0: கண்டிப்பா, அருமையா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சி 9:06 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன. இந்த ஒரு விஷயம், இந்த பழக்கம் இருக்குங்க, இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பா எங்க குடும்பம் நல்லா இருக்கும். இந்த விஷயத்த வந்து நம்ம

0: விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்னு சில தியாகங்கள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பேசலாம். அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேச போறாங்க? காலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சங்கர் சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கு சங்கர் சார், சொல்லுங்க.
1: சந்தோஷமா? சந்தோஷம்.
0: சொல்லுங்க.
1: தியாகம் என்னமா தெரிய, தியாகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாலே குடும்ப மகிழ்ச்சி,
0: அதுவே போதும்.
1: அதுவே போதும்மா. அதான் அதையும் அனுசரிச்சு போகக்கூடிய வீட்டுல உள்ளவங்களும் இருக்கணும். அதத்தான் கவிஞர் கூட சொல்லியிருக்காரு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம் இருக்க.
0: ஆமா ஆமா
1: ஆமா. அதனால இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஏற்ற தாழ்வு வந்தாலும் அதை சரி பண்ணி அப்படி போறவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இந்த குடும்பம்.
0: சூப்பர். நன்றி நன்றி சங்கர் சார், நன்றி. தியாகம் என்னங்க பெரிய தியாகம், விட்டு கொடுத்து போனாலே இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பேசலாம். அடுத்த நேயர் யார் இருந்து? காலை வணக்கம். யார்
2: பேசுறீங்க
0: சார்? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த கோபம் வந்து சொல்ல வரவே
0: பண்ணிருந்தோம்.
2: ஆமா, கோபத்தை வந்து தியாகம்
0: பண்ணிருக்கோம்.
2: குடும்பம்
0: நன்றி. கோபங்களை வந்து நம்ம சொந்தங்களுக்குள்ள வந்து குடும்பத்துக்குள்ள கோபத்தை தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நேர்கள் என்னென்ன கருத்துக்களை பதிவு செய்யிருக்கிறாங்க நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக அப்படின்னு, நம்ம ஒரு பாட்டுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாமா? கண்ணுக்கு கண்ணாக இந்த படத்துல தான் பாட்டு வருது. தேவாவுடைய இசையில உன்னிகிருஷ்ணன், சுஜாதா, கிருஷ்ணராஜ் பாடியிருக்காங்க. முத்துலிங்கத்துடைய பாடல் வரிகளுக்கு பாடலிட்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 9:14 நம்ம நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் ரொம்ப ஹாப்பியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி கூடவே ஆனந்தமான பாடல்களோடு நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். பேசலாமா? அடுத்த நேர் என்ன சொல்ல போறாங்க? காலை வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நலமா இருக்கேன் பழனிசாமி சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சொல்லுங்க சார். பழனிசாமி சார், உங்க இணைப்பு தெளிவா இல்லையே. சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஆமா, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 4 கவர்ல வண்ணம் தீட்டா மட்டும் அழகு
1: வராங்க.
2: அந்த வீட்டுல இருக்கிறவங்க எந்தெந்த பொருள் எங்க வச்சிருக்கிறத பார்த்தாவே அழகா இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி,
2: அந்த ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்தாங்கன்னா ஆடம்பர பொருளா இருக்கு அப்படி இருக்குன்னு பாப்பாங்க.
1: மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள்
2: என்னென்ன?
1: தியாகங்கள் நன்றி. நம்ம நிகழ்ச்சியின் தலைப்பு என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக நம்ம செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன, இதெல்லாம் விட்டுறணும் அப்படிங்கறதான் பேசிட்டு இருக்கோம். பேசலாம். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? காலை வணக்கம்.
3: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். சொல்றது யார் இங்கிருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில் இருந்து கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கே தாமஸ் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஜோரா இருக்கேன்.
1: சொல்லுங்க. அப்படி
3: நேரா ராஜன் அவர்களிடம்
1: மகிழ்ச்சி.

0: ஈகோ இருக்கக்கூடாது.
1: ஈகோ இருக்கக்கூடாது, சரி.
0: ஆமா, பிறகு சின்ன பிரச்சனையும் ஊதி பெருசாக்க கூடாது. என்ன, எல்லா இடத்துலயும் வர்றதா, நம்ம வீட்டுல மட்டும்தான் புதுசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வேணும்.
1: வேணும்.
0: இது என்னமோ பெருசா நமக்கு நடக்குங்கிற மாதிரி நினைக்க கூடாது. புரிதல் வேணும். விட்டு எல்லாம் நாம சொன்னதே தான் சொல்ல வேண்டியது. புரிதல், விட்டு கொடுத்தல் எல்லாமே பண்ணதுனாலே வீடு கட்டாயம் மகிழ்ச்சியா இருக்கும். என்னுடைய கல்
1: அருமை அருமையா சொன்னீங்க தாமஸ் சார், நன்றி.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி. பெருசா ஒண்ணு இல்லைங்க, விட்டு கொடுக்கணும், ஈகோ இருக்க கூடாது அப்படின்றாங்க. உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு முதல்ல இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்களை சொல்லலாம். விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இருந்தாலே அங்க நிறைய பிரச்சனைகளுக்கு இடமே இல்லைல்ல. ஓகே, நம்ம பேசலாம். அடுத்த நேயர் யார் இங்க இருந்து பேச போறாங்க? காலை வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
2: குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னா தியாகம் கண்டிப்பா தேவைதான். அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலயும் விட்டு கொடுக்கக்கூடிய பக்கம் இருந்தாதான் அந்த தியாகத்தை உண்மையிலேயே பெரிய தியாகம்.
1: சில விஷயங்கள்ல நம்ம நேர்கள்கிட்ட ரொம்பவே மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த பங்காற்று நிகழ்ச்சியில் இப்ப ஆனந்தமா ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா? தேவாவுடைய இசையில தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. தேவா சுஜாதா மோகன் பாடி இருக்கிறாங்க. பா விஜயோட பாடல் வரிகளில் பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: நேரலி நேரம் ஆயிடுச்சு 9:24 நிமிடம் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சி. இது நம்ம நிலை பண்பலை 102.6. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேர் யார், இங்கிருந்து என்ன சொல்ல போறாங்க? காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம். உங்களுக்கு ஜோதி பேசுறேன் மேடம்.
0: ஜோதிமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஜோதிமா, சொல்லுங்க.
1: வாழ்க்கை, இது வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குதுக்கா?
0: அதேதான்.
1: அது வந்து என்னத்தை தியாகம் பண்ணா, இது சகிப்புத்தன்மை.
0: சகிப்புத்தன்மை வேணும். சரி,
1: விட்டு கொடுக்கணும். குறை கூறாம இருந்த இந்த மூலையுமே தியாகம் பண்ணோம்னா நல்லா இருக்கும் மேடம். வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர். சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் இருக்கணும்.
1: குறை கூறக்கூடாது.
0: சூப்பர் சூப்பர். இது இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஜோதி. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. நேரம் 9:25 நிமிடம். நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், காலை வணக்கம்.
2: இனிய நற்காலை வணக்கம் மேம்.
0: காலை வணக்கம். சொல்றது யாரு?
2: வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: ஓகே, அதே மகிழ்ச்சியோட சொல்லிருக்கேன் உங்களுடைய கருத்தை.
2: இப்ப இப்படி சொல்லிடலாம், காட்பாடி சந்திரசேகர் ஹாப்பி எனர்ஜி அப்படின்னு.
0: ஓகே ஓகே, அதே ஹாப்பியோட சொல்லுங்க. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை.
2: மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னா என்ன தியாகம் செய்யணும்? ஒண்ணு, நமக்கு பிடித்தவர்களுக்காக நம்மளுடைய சொந்த நேரத்தை தியாகம் செய்யணும். இப்ப நம்மளுடைய வெல்பீயிங்காக நம்ம நிறைய நேரம் அப்படிங்கறத ஒதுக்கி வச்சிருப்போம். ஆனா நமக்கு அந்த நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படுத்தாம மத்தவங்களுக்காக அந்த நேரத்தை தியாகம் செய்யணும். அது தூக்கமாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய வெல்பீயிங்காக நம்ம நமக்குன்னு பிடிச்ச விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த நேரமா இருக்கட்டும், அதை தியாகம் கொடுத்துடணும். ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய இடங்கள்ல நம்ம செல்பிஷ்னஸ் அப்படிங்கறத விட்டு கொடுத்துடணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அப்பாவோ நம்மளுடைய அம்மாவோ நம்மள சார்ந்த வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிக்காகவோ சில சமயம் நம்ம சுயநலமா நடந்துக்காம அவங்களுக்காக நடந்துக்கணும். இல்ல, எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படிங்கறத விட நான் ட்ரெஸ் பண்ணிக்கலனாலும் பரவாயில்லப்பா, அவ சூப்பரா இருந்தா எனக்கு அவளை பார்த்து சந்தோஷம்ப்பா அப்படின்னு நடந்துக்கணும். சோ அந்த ஒரு தியாகம், அந்த செல்ஃபிஷ்னஸ், சுயநலத்தை நம்ம தியாகம் செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பம் அப்படிங்கறது சும்மா நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கும்.
0: சூப்பர், அருமையா சொன்னீங்க. அதுவும் உற்சாகமா சொன்னீங்க. நன்றி.

0: சந்திரசேகர், நன்றி. கொடுத்தல் இருந்தாலே போதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம நேர்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக என்னென்ன விஷயங்கள் தியாகம் செய்யணும் அப்படின்னு பேசலாம். அடுத்த நேர் யாருங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கல்லடைக்குறிச்சியிலிருந்து திருவருள் லத்தீப்.
0: சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நன்றி. நான் என் வயதுக்கு தகுந்த மாதிரி நலமாக இருக்கின்றேன். அதாவது நான் என்பதை விட்டுவிட்டு நாம் என்று எண்ணினாம் என்றால் நலன் சூழ மகிழ்வோட வாழலாம்.
0: அருமை.
1: சுயநலம் விடுதல் மிக முக்கியம். பிடிவாதம் இருக்கக்கூடாது. கோபம் கொள்ளாமல் பொறுமையை கொண்டால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏமா, அன்பு மலிவானது. கொடுக்கவும் வாங்கவும் மிகவும் எளிது.
0: கண்டிப்பா,
1: அதுதானே
0: உண்மை. உண்மை.
1: பெரியோர்களை பேணுவது மகிழ்ச்சிக்கு கடலில் நம்மை ஆழ்த்தும். மகிழ்ச்சியான குடும்பத்துடன் வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி. ரொம்பவே வந்து ஒரு அனுபவபூர்வமான ஒரு முதிர்ச்சியான பதிவு இது. அவங்களுடைய குடும்ப அனுபவங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை கூட வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னும் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு கண்ணுபட போகுதியா இந்த படத்தில் என்ன பாட்டு வந்துட்டு இருக்குங்க. மனோ பிஜு நாராயணன் பாடியிருக்கிறாங்க. எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களுடைய இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் வந்துகிட்டே இருக்கு பாட்டு.

0: வெல்டன்ட்ரம் இசையின் இனிய முகவரி நம்ம நெல்லைப்பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நேரம் காலை 9:34 நிமிடம் ஆகிட்டுருக்கு. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன பேசலாம்? அடுத்த நேர் யார் எங்கிருந்து? காலை வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை வல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் அம்மா.
0: ஜெகதீசனையா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
1: உங்கள்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 2 மாதத்துக்கு மேல ஆயிட்டுன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா, மகிழ்ச்சி. இன்னைக்கு பேசினது சொல்லுங்க.
1: அதாவது நான் சொல்லணும்னு இருந்த கலைஞ்ச உறவு தெளிவா சொன்னாருமா, அதாவது நானுங்கிற எண்ணம் இல்லாம நாம் உதடு ஒட்டணும். அந்த எண்ணம் இருந்து ரெண்டாவது வந்து அன்பு இருக்கணுமா. இப்போ நான் தான் வீட்டுக்கு லேட் ஆகி போறேன்,
0: சரி,
1: கொஞ்சம் காரசாரமா தான் கேப்பா மனைவி, நம்ம கொஞ்சம் பணிவா, ஐயா அம்மா தாயே ஒருத்தர்கிட்டயும் பேசிட்டு நிக்கலம்மா, வேலை முடிஞ்சு பஸ் வழியில 30 மணி நேரம் பிரேக் அவுட்,
0: சரி
1: நீ வேற எது தப்பா நினைக்காத. இந்த அன்போட நம்ம அந்த வார்த்தைய சொல்லும் போது அதுல இருக்குதும்மா மகிழ்ச்சி.
0: அது மட்டும் இல்ல, தியாகம் பண்ணிடணும்.
1: ஆமா, அது வந்து அதாவது அன்பு என்று கொட்டும் பாரதியே சொல்லி இருக்கிறாருனா, பாட்டினில் அன்பு செய்யு சொன்னாரு, நம்ம வீட்டுல அன்பு செய்தா மட்டுமே போதும். வாய்ப்புக்கு நன்றி.
0: அருமை, நன்றி நன்றி. கொடுக்கணும் அப்படின்னா தியாகம் எதை பண்ணணும்? அந்த எரிச்சல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது எரிச்சலா பதில் சொல்லாம ஒரு அன்பா பாசமா அப்படி சொன்ன அப்படின்னா கண்டிப்பா மகிழ்ச்சியா தானே இருக்கும் குடும்பம். ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசலாம். அடுத்த நேர் யாரு? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா? மிக்க நலம். சொல்லுங்கம்மா.
2: எங்க அப்பா அம்மா கத்துக்கிட்டது மேம், விட்டு கொடுக்கறது.
0: விட்டு கொடுக்கறது, சரி.
2: தியாகம் எதுனாலும் சொல்லலாம். நம்ம உறவினர்கள் வந்து என்ன செய்தாலும் சரிதான், அவங்க கிட்ட வந்து எது எதிர்பார்க்க கூடாது.
0: எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு இருக்கணும்.
2: ஆமா, எதிர்பார்க்க கூடாது. அதே நம்ம வந்து அவங்களுக்கு தியாகம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்ம பெருமையா நினைச்சுக்கிற கூடாது.
0: சரி,
2: அப்படி செஞ்சாலே நம்ம செஞ்சதுக்கும் அர்த்தம் இல்ல, நமக்கும் வேற மாதிரி எண்ணங்கள் மாறிடும்.
0: கண்டிப்பா
2: அடுத்த வாட்டி செய்யும் போது தியாகம் பண்றோமோ, இது கரெக்டா தப்பா அப்படின்னு
0: யோசிச்சு. அருமை, அருமையா சொன்னீங்க.
2: சரி மேம்,
0: நன்றி நன்றி.

0: 9:36 நம்ம பேச போற அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்ப்பா. தேனி மாவட்டம் சின்னம்மா சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சசிகலாம்மா சொல்லுங்க.
1: வள்ளலார் பிறந்த நாள் அன்னைக்கு தியாகத்தை பத்தி சொன்ன நம்ம நெல்லை பண்பலைக்கு வந்து வாழ்த்துக்கள்ப்பா.
0: நன்றி நன்றி சொல்லுங்கம்மா.
1: முதல்ல வந்து தியாகம் சொல்லி பார்க்கும் போல நம்மளுடைய ஆசை நம்ம தனிப்பட்ட மகிழ்ச்சியே விட்டு கொடுத்தாப்பா. குடும்பத்துல வந்து மத்தவங்களுடைய மகிழ்ச்சி பார்க்க முடியும். காரணம் என்னன்னா நம்ம மகிழ்ச்சியை தியானம் செஞ்சாதாப்பா. இந்த காலகட்டத்துல தேவைகள் நிறைந்த உலகல உலகில் அனைவருக்கு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு பணம் தான வேணும். அந்த பணத்தை கொடுத்தா தாப்பா குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். நம்ம உடல் உழைப்ப பூரா தியாகம் பண்ணப்பா. நம்ம கையில குறிப்பிட்ட பணத்தை வச்சுட்டு மிச்சத்தை பூரா குடும்பத்துக்கு கொடுத்தா தாப்பா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்கப்பா.

இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தியாகம் செஞ்சால் வந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நேர்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். இப்போ ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, ரோஜா மலரை படத்திலிருந்து ஆதித்யனுடைய இசையில் மனோ பாடியிருக்காங்க, பாட்டு கேட்கலாம்.

0: ஆனந்தமான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன பேசலாமா? அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க? காலை வணக்கம்.
1: வணக்கம், மாவட்டம்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: திருச்சி மாவட்டம், வெங்கடேசன்.
0: வெங்கடேசன் சார், எங்க இருந்து?
1: திருச்சி மாவட்டம்.
0: திருச்சி, திருச்சி. ஓகே, உங்க இணைப்பு தெளிவா இல்லைங்க சார்.
1: அப்படிங்களா? உங்களுக்கு தான் சரியில்லை. எல்லா செல்லில் எல்லாரும் பேரும் பேசுறதும் அப்படிதான் விட்டு விட்டு வருது.
0: அப்படிங்களா? ஓகே.
1: அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா எக்கோ வேற வருது எங்களுக்கு செல்லில். மத்த வானொலியில கேட்க முடியாம எக்கோ வருது.
0: ஓகே ஓகே.
1: ரேடியோல கேக்குறவங்களுக்கு சரியா இருக்குன்னு சொல்றாங்க நேயர்கள்.
0: ஓகே சார், நீங்க சொல்லுங்க.
1: ஏதோ ஒரு மைக் ஓபன் பண்ண மாதிரி ஒரு எக்கோவே உங்களுக்கு வந்துருக்கு இந்த ஏரோதுல கேட்கும் போது.
0: ஓகே ஓகே, சரியா
1: கூட நான் பேசுறது எனக்கே கேக்குது. ஏதோ ஒரு தொழில்நுட்பம் கொஞ்சம் பாருங்க.
0: ஆமா, ஏதோ ஒரு கோளாறு இருக்கலாம். நீங்க சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க.
1: ஆமா, நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி சொல்றோமா, எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கணும், தியாகம் பண்ணுங்கிற எண்ணங்கள் சராசரி மனிதர்கள்ட்ட இருக்கதா செய்யுது.
0: சரி,
1: அதுக்கு வாழ்வுகள் வள்ளுவன் ஒரு அற்புதமான செயல் சொல்றாருமா. கொடுத்தலும் இன்சொல் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும் ஒரு குரல் போடுறாமா, சுற்றம் தாழ்தல் அதிகாரத்துல.
0: சரி சரி,
1: வேற நம்மள்ட்ட பணம் பொருள் இருக்கிறதெல்லாம் தேடி போய் யாக தியாகம் பண்ணவன் தான் வரவங்களுக்கு வாய் நிறைய இன்சொல் நல்ல ஒரு அழகான சொற்களை பேசி அதை செய்யணுங்கிற ஒரு தியாக சிந்தனை இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிறத சும்மா அரை டம்ளர் அரிசியில ஒரு கஞ்சி வச்சுருந்தா இந்த நீ கொஞ்சம் குடிப்பான்னு கொடுக்குற அந்த ஒரு யதார்த்த சிந்தனை தியாகம் இருந்தாலே போதும், அந்த இல்லங்கள் நல்லா வரும். உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். நிகழ்ச்சியின் முதல்ல சொன்னீங்க, வீட்டின் சுவர்களும் வீட்டில் உள்ள பொருள்களும் அழகு அல்ல அப்படிங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க. உண்மையும் மகிழ்ச்சிக்கு விட்டு கொடுக்குற சூழ்நிலை தான் அது. ஒரு பொருள் பார்த்து அழகு நம்ம நினைச்சு அதுதான் வாழ்க்கைங்கிற நிகழ்ச்சி போக கூடாது. யதார்த்த சிந்தனையில நம்ம தியாகம் பண்ணங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலே போதும், சிறப்பா இருக்கு. நல்ல செய்தி சொல்லி விட விடுற வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி சார, நன்றி, நன்றி. 9:45 ஆயிட்டு இருக்கு. இணைப்பறம் அடுத்த நேயர். காலை வணக்கம்.
2: வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: காலை வணக்கம் மேடம், மொபைல் நடராஜன் பேசுறேன் மேடம்.
0: நடராஜன் சார், நல்லமா இருக்கீங்களா? சொல்லுங்க
2: மேடம். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு என்ன என்ன நம்ம செய்ய தேவைனாக்க, அதான் பழைய பகையை மறைச்சுட்டு வந்து, அதாவது அடுத்தவங்க செய்யறத வந்து தவற வந்து மன்னிக்காம இருக்கிறது.
0: ஓகே ஓகே.
2: அப்புறம் வந்து குடும்பத்தரோட வந்து நிறைய நேரம் செலவிடும் மேடம். நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்குது, நான் அங்கேயும் போவேன், ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி அப்படின்னு சொல்லாம வந்து குடும்பத்தோட வந்து நேரத்தை வந்து இது பண்ண செலவு பண்ணோம். அதாவது என்னுடைய விருப்பமும் இல்லாம குடும்பத்துல உள்ள எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு அதன்படி வந்து நம்ம இருந்தோம்னா, அப்புறம் ஈகோ இல்லாம சில விஷயத்தை வந்து விட்டு கொடுத்து போனா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நம்ம வந்து தியாகம் செஞ்சதற்கு வந்து ஈக்குவல் மேடம்.
0: நன்றி, நன்றி சார், அருமையா சொன்னீங்க. நன்றி,
2: நன்றி மேடம், நன்றி.
0: 9:46 நம்மளோட பேச போற அடுத்த நேயர் யார்? இங்கிருந்து காலை வணக்கம்.
3: வணக்கம், வாழ்க வளம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சாந்தியம்மா, சொல்லுங்கம்மா.
3: பெற்றோரை பிறந்தகத்தை பிரிந்து வருவதை குடும்ப நலனுக்காக வருவதே ஒரு தியாகம்ன்றாங்க.
0: ஆமாங்க.
3: ஆமா, வந்து இத்தனை வருஷமா அவங்க பாக்குறாங்க, மாமியார் அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க, அவங்களும் எங்க அம்மாவா பாத்துக்கிறாங்க, எங்க அம்மாவா அப்படி அந்த மாதிரி ஒரு புரிதல் பொறுமை இருந்தாலே தியாகம் நான் நினைக்கிறேன்.
0: இது ஒரு முக்கியமான விஷயம் தான், நீங்க அருமையா சொன்னீங்கம்மா. நன்றி, நன்றி சாந்திமா, நன்றி.

9:47 ஆயிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பூவே உனக்காக படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். பழனி பாரதியுடைய பாடல் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்காங்க. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில தான் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து?
1: பெரியார் வீட்டுல இருந்து வசந்தா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் வசந்தாமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: இத்தனை சாந்தியமா சொன்ன கதா மேடம். புரியுது. அதான் குடும்பத்துல யாராவது என்னென்ன பேசுறாங்கன்னு அவங்ககிட்ட முக்கியத்துவம் கொடுத்துக்கணும்.
0: சரி.
1: அதுக்கப்புறம் நம்ம அது நல்ல விஷயம்னா எத்தனை லட்சம் அமைதியா உட்கார்ந்து விட்டுறணும்.
2: குடும்பத்துல என்னன்னா நம்ம வந்து உதவி பண்ணது கண்டிப்பா உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
0: சரி.
2: அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், குடும்பத்துல வந்து நீங்க என்ன செஞ்சா மகிழ்ச்சியா இருக்கலாம்னு
0: கேட்டிருக்கீங்க.
2: நான் சொல்லக்கூடியது ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, வாய மூடிட்டு இருந்தாலே மகிழ்ச்சியா இருப்போம்.
0: அருமையா சொன்னீங்க.
2: குடும்பம் நம்பர் ஒன்னு ஆயிரும். அதே மாதிரி குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை வருதுங்களா, ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் அப்படி பண்ண, இதனால அப்படி வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஆவலாய் சொல்லாம அதை எப்படி தீர்க்கலாம், எப்படி பிரச்சனை அது வந்து அந்த அது அது வேகம் குறையும் அப்படிங்கிற மூமெண்ட்ல நம்ம வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும். மனைவியோ பிள்ளைகளோ ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க வீட்டுல, இருந்தாலும் இருக்கட்டும் பண்ணட்டும், இப்ப தவறு பண்ணாலும் யாரும் கிடையாது, அதை எதிர்த்து பேசாம அப்படி பண்ண கூடாதுப்பா தங்கம் ராசா அப்படின்னு அப்படியே அரவணைச்சு கொண்டு போனாலே போதும். அந்த வீட்டுல குடும்ப தலைவர் யாரா இருந்தா சரி, பெண்ணா இருந்தா யாரா இருந்தா சரி, அந்த ஒரு தலைவர் இருக்கணும் கண்டிப்பா. அப்படிங்கும் போது அவங்க மனப்பக்குவத்துல போகும்போது சூப்பரா இருக்கும். அத முதல் சொன்ன மாதிரிதான் வாய முடிட்டு இருக்கணுங்க, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம்.
0: நன்றி செல்வம் சார். நன்றி. எல்லாரும் என்னென்ன தியாகங்கள் செய்யணும்னு சொன்னாங்க, செல்வம் சார் எதுவுமே செய்ய வேணாங்க, வாயை மட்டும் மூடிட்டு பேசாம இருங்க, நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. நெருங்கிய 9:55 ஆயாச்சு. நிகழ்ச்சி நிறைவு பகுதி கூட வந்தாச்சு. வாழ்க்கையில மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப அழகா அருமையா உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் கூடவே எடுத்துட்டு வந்துட்டு அழகா சொன்னீங்க. எல்லா நேர்களும் சொன்ன மாதிரி தாங்க, விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து செய்ய வேண்டிய முதல் தியாகமா இருக்கு. இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில அடைக்கிட முடியாது, நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்தல் இருக்கு. தனிப்பட்ட விருப்பங்களில் விட்டு கொடுக்கணும், நேரத்தை விட்டு கொடுக்கணும், பண விஷயங்களில் வந்து விட்டு கொடுக்கணும், நான் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட விஷயங்களில் ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இல்லையா, அந்த ஈகோவை விட்டு கொடுத்துடணும் அப்படின்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்ந்து மன்னிக்கிற ஒரு குணமும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொறுப்புகளை பகிர்ந்து செய்யணும். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அதில் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசின எல்லா நேயர்களுக்கும் பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிவிட்டு நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்க போகிறீங்க. காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து பழனி பாரதியின் பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் தான் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனை தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் தொலைபேசி வழியாக கேட்டு ரசிக்கூடிய நிகழ்ச்சி மனம் விரும்புதே. கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் விரைவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில் துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள் திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மன விரும்புதே நிகழ்ச்சி நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 256-111-32, அப்படி இல்லைன்னா 256-111-333. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. நிகழ்ச்சியில் முதல் நேர் யார், என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும். வெள்ளாங்குளம் இருந்து பாபு.
1: பாபு சார், என்ன பாடல் இன்னைக்கு?
2: ஐ படத்துல இருந்து பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் வந்து கால் போடுங்க.
1: கண்டிப்பா வழங்கலாம். அழைத்து மிக்க நன்றி.
2: நன்றி.
1: இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கேள்வி பதில்கள்லாம் எதை சார்ந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதில் முக்கியமாக இந்த மழை காலங்களில் கனமழை பெய்யுது, வெள்ளம் வர அபாயம் இருக்குது, இயற்கை பேரிடர்கள் எதுவும் வரும்பொழுது எந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ அதை சார்ந்த கேள்வி பதில்கள் தான் இன்னைக்கு நம்மளுக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சி ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் புயல் கனமழை வெள்ள அபாய எச்சரிக்கைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள அரசு அறிமுகப்படுத்தியுள்ள அதிகாரப்பூர்வ மொபைல் செயலி எது? மொபைல் ஆப், இந்த ஆப் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எங்கே கனமழை இருக்குது, எங்கே வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது, எல்லாம் உடனுக்குடனாக டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது, அது என்ன ஆப் அப்படிங்கிறதா முதல் கேள்வி. கூட பாடக வந்துட்டே இருக்குது. ஐ திரைப்படத்திற்காக ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க, மதன் கார்கி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க, ஏ அழகுமான் இசை. நேரம் சரியாக காலை 10:05.

0: நேர்களை நேரம் சரியாக காலை 10:10 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கன்னு
1: பேசுறீங்க?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சி? பிதாமகன் இளங்காற்று. ஓகே, சரி, கேள்வி பதில் போலாமா? தமிழ்நாட்டில் புயல், கனமழை, வெள்ள அபாய எச்சரிக்கைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள அரசு அறிமுகப்படுத்தியுள்ள அதிகாரப்பூர்வ மொபைல் செயலி எதுன்னு கேட்டிருக்கேன். உங்களுக்கான ஆப்ஷன் TN அலர்ட், இன்னொன்று TN வெதர் ஆப். வெதர் ஆப் இல்லை, ஆக்சுவலி TN அலர்ட் தான் சரியான ஆப். சரியா? ஓகே, நன்றி. இந்த TN அலர்ட் ஆப் அப்படிங்கிறது எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை வந்து நீங்கள் ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல வெள்ளம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் இருக்கணும். இது வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள TN அலர்ட் ஆப் தான். இது எப்படி அப்படின்னா, உங்கள் மொபைல் ஒருவேளை சைலண்ட்டில் இருந்தாலும் கூட அவசர காலத்தில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான விஷயம் சொல்லணும், தகவல் சொல்லணும் அப்படின்னா அலாரம் அடித்து சொல்லக்கூடிய ஒரு ஆப். அதனால் இது வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும், TN அலர்ட் ஆப். சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்து வாகனங்களில் மின்சார கார், மின்சார பைக், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது நிறைய வச்சுருக்கோம் இல்லையா. மழை காலத்தில் எப்படி நம்மளோட வாகனங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுமோ கூட எக்ஸ்ட்ராவாக பாதுகாக்க வேண்டியது இந்த மின்சார கார், அதுக்கப்புறம் மின்சார பைக். மழை நேரத்தில் கடுமையான மழை பெய்யும் போது வெள்ள காலத்தில் இதை எங்கு நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற, இந்த வாகனங்களை எங்கு நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. பிதாமகன் திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. பழனி பாரதி பாடலை எழுதியிருக்காங்க இளையராஜா இசையில். இது உங்கள் FM Rainbow 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 தான் கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் எங்கே இருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: விச்சாலிப்பட்டியிலேருந்து ரேணுகா தேவி. எப்படி இருக்கீங்க
0: ரேணுகா தேவிமா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். பேசி மட்டும் பேசி ரொம்ப நாளாச்சு.
0: ஆமாம், ரொம்ப நாளாச்சுல்ல. ஓகே, சரி சொல்லுங்கள், என்ன பாட்டு இன்றைக்கி?
1: எனக்கு ஆனந்தபுரத்துல இருந்து கோகில திராதை வந்தாலே அந்த பாட்டு கொடுங்க.
0: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? இந்த மின்சார கார் பைக்லாம் இருக்குல்ல, அது வந்து கடுமையான மழை வெள்ள காலத்துல எங்கு நிறுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ உயரமான இடத்துல, தண்ணி தேங்காத இடத்துல நிப்பாட்டணுமா? சரி, ஓகே, அது சரியான பதில்
1: தான்.
0: சோ தண்ணி தேங்காத இடத்துல நிப்பாட்டணும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, உயரமான இடத்துல நிப்பாட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க. மின்சார வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த பேட்டரிகள் இருக்குல்ல, அது நீண்ட நேரம் தண்ணியில இருந்தது அப்படின்னா பேட்டரி மேலாண்மை அமைப்பு அந்த BMS வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வறண்ட மற்றும் உயரமான இடங்கள்ல இந்த மாதிரி ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னாலே அந்த தண்ணி படாத இடத்துல தான் வைக்கணும், அதுதான் முக்கியம். ஆனால் இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பேரிடர் காலத்தில் வந்து நிறைய ஃபோன் நம்பர்ஸ் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்காக காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மருத்துவ உதவி எண் அப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்படும் ஒரே ஒரு ஒருங்கிணைந்த அவசர கால எண் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஆனந்தம் திரைப்படத்திற்காக உன்னிமேனன், SPB சரண், யுகேந்திரன், சுஜாதா பாடியிருக்காங்க. பா விஜய் அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க. SA ராஜ்குமார் இசை. நேரம் சரியாக காலை 10:20 ஆக இருக்கு.

0: இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் சரியாக காலை 10:25 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யாரைங்க வந்து பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பூலாமாதிரி பேசுறேன்.
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேடம்.
1: என்ன பாடல்
2: படிச்சிருந்தது?
1: ஓகே, கொடுத்துடலாம். கேள்வி பதில் போலாமா? காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மருத்துவ உதவி என அனைத்திற்கும் சேர்ந்து இப்பொழுது இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்படும் ஒரே ஒரு ஒருங்கிணைந்த அவசர கால எண் எது? ஆப்ஷன் வந்து 112, 118, 112 அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் நம்மளுக்கு வந்து நிறைய நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னா கூட டக்குன்னு ஒரு நம்பர் வேணும், இதை உதவிக்கு கேட்கலாம் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 112. தனித்தனியாக எண்களை ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் 112 அப்படிங்கிற ஒரே எண்ணில் அனைத்து அவசர உதவிகளும் பெறலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கேள்வி பதில்கள் எல்லாமே மழை காலத்தில், அந்த மாதிரி புயல் வருகின்ற காலத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற கேள்வி பதில்கள் தான் பார்த்துட்ருக்குறோம். நிறைய பேர் வந்து நம்ம நியூஸில் கேட்கும்போது பார்த்துருப்போம், புயலின் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புயலின் கண், ஐ ஆஃப் தி ஸ்ட்ராம் எனப்படும் அந்த மையப்பகுதி உங்கள் ஊரை கடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன, அந்த மாதிரி ஐ ஆஃப் த ஸ்ட்ராம், புயலின் கண் உங்கள் ஊரை கடக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. உன்னை நினைத்த திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மோகன் பாடியிருக்காங்க. பா விஜய் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க சிற்பி இசையில். இது உங்களை FM Rainbow.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க. வாங்க.
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் கவுலாத்துல கணேசன் பேசுறேங்க. எப்படி
0: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர், சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு தூத்துக்குள்ள இருந்து கருவா அப்பையா தூத்துக்குள்ள இருந்து திருநெல்வேலி திண்டுக்கலுக்கு அனுப்பிடுங்க.
0: கண்டிப்பா திண்டுக்கலுக்கு அனுப்பிடலாம். சரி, கேள்வி பதில் கூலாமா?
1: சொல்லுங்க.

0: புயலின் கண் அப்படின்னு எனப்படும் மைய பகுதி உங்கள் ஊரை கடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வானிலையில அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். உங்களுக்கான ஆப்ஷன், திடீரென்று காற்று நின்று அமைதியான சூழல் நிலவும், இல்லைன்னா காற்றின் வேகம் அதிகரிக்கும்.
1: காற்று வேகம் அதிகமாக, அதே அடிப்பகுதி அப்படிம்பாங்க. கண்,
0: சோ கண் அப்படிங்கிறது வந்து அமைதியான பகுதியை தான் கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதிகமான காற்று வரும். சரியா? இந்த ஐ ஆஃப் ஸ்ட்ராம், புயலின் கண் வந்து இந்த ஊரை கடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா காற்று ரொம்ப நின்று அமைதியான சூழல் தான் இருக்கும். ஸோ புயலின் மைய பகுதி கடக்கும் பொழுது தற்காலிகமான அமைதி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த சில நிமிடங்களில் புயலின் மறுபக்கம் இன்னும் கொஞ்சம் கொடூரமாக காற்றுடன் தாக்கும் அப்படின்னு வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு புயலின் கண் இருக்குது, ஐ ஆஃப் தி ஸ்ட்ராம் உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா காற்று இருக்காது, ரொம்ப நிதானமான சூழ்நிலை தான் இருக்கும். சரி, எதுவும் இல்லை, புயல் இல்லை அப்படின்னு நம்ம வெளியில் வந்துடக்கூடாது. ஸோ சொல்லுவாங்க இல்லையா, புயலுக்கு முன் அமைதி பின் அமைதி அப்படின்னு, அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி புயலின் கண் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பலத்த காற்று வர வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இந்த அமைதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்னென்னா, 2026 புயல் அல்லது வெள்ளத்தின் பொழுது நெட்வொர்க் இல்லாவிட்டாலும் மொபைல் சத்தத்துடன் வரும் அவசர கால எச்சரிக்கை, அது வந்து எது மூலமாக அரசு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ உங்கள் ஃபோனில் நெட்வொர்க் இல்லைன்னாலும் அவசரமாக ஒரு விஷயம் தகவல் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு வந்துடும், அது எப்படி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. தூத்துக்குடி திரைப்படத்திற்காக சித்ரா அவர்களும் டிப்பு அவர்களும் பாடியிருக்காங்க. இளைய கம்பன் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. பிரவீன் மணி இசையில். நேரம் சரியாக 10:34 ஆயிற்று.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கேட்டுட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் சரியாக காலை 10:38 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி நேர்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
2: நலமா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? புயல் அல்லது வெள்ளத்தின் பொது நெட்வொர்க் இல்லாம இடிச்சுனா போன்ல சத்தத்துடன் வரும் அவசர கால எச்சரிக்கை செல் ப்ராட்காஸ்ட் வந்து அந்த மெசேஜை மத்திய அரசும் மாநில அரசும் எதன் மூலம் அனுப்புகிறார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலம் அல்லது சாதாரண SMS மூலம். SMS வழியாக இல்லை, தொழில்நுட்பம் மூலமாக தான் அனுப்புகிறாங்க. சரியா? ஓகே, நன்றி. செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலமாகத்தான் இந்த மெசேஜ் வந்து வருது. இது வந்து இன்டர்நெட் இல்லாத பொழுது மொபைல் டவர் மூலமாக நேரடியாக உங்கள் ஃபோனுக்கு வரும். அது நவீன எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அலட்சியப்படுத்தாமல் உடனே படிக்க வேண்டும். நீங்கள் வந்து ஒரு வெள்ளம் வந்த பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவசர தகவல் சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாலும் சரி இந்த அவசர கால எச்சரிக்கை வந்து சவுண்ட் உங்கள் மொபைலுக்கு வரும். அது SMS மூலமாகலாம் வராது, அது ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி தான் வரும். அது வந்து அவசர கால மெசேஜ் அப்படிங்கிறதுனால அது அலட்சியப்படுத்தாமல் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இது SMS மூலமாகலாம் வராது, செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலமாகத்தான் அந்த மெசேஜ் வந்து எல்லார் மொபைலுக்கும் அனுப்பப்படுகிறது. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக ஹரிஹரன், சுஜாதா மோகன் பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க தேவா அவர்களின் இசையில். நேரம் சரியாக காலை 10:40 ஆயிற்று.

0: நேர்களை நேரம் சரியாக காலை 10:46 ஆயிற்றுக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், என்ன பாடல் நிகழ்ச்சியில? பார்த்த முதல் நாளே பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போலாமா? இந்த பேரிடர் காலங்கள்ல ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் முக்கிய ஆவணங்கள் இல்ல, அதெல்லாம் வீணாகாமல் இருக்க எதில் சேமித்து வைக்கலாம் அப்படின்றதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்று, நீங்கள் ஃபோட்டோவாக எடுத்து உங்கள் மொபைல் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஜி லாக்கரில் வச்சுக்கலாம். சரியா சொல்லிட்டீங்க, அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: இந்த டிஜி லாக்கர்ல உங்களோட எல்லா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த மாதிரி முக்கியமான ஆவணங்கள் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது பத்திரமாக இருக்கும், சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இருக்கும். அப்படிங்கறதுனால எப்பவுமே வந்து டிஜி லாக்கர் பத்தி நம்ம நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கோம். அதனால இன்னும் நீங்க அதுலலாம் அப்லோட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட போன் தொலைஞ்சாலும் சரி, இல்ல ஆதார் கார்டே தொலைஞ்சா கூட சரி, டிஜி லாக்கர் இருக்கும்போது நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதுனால பேரிடர் காலம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, டிஜி லாக்கரில் உங்களோட எல்லா ஃபார்ம்ஸ், டீடைல்ஸ், ஆவணங்கள் எல்லாத்தையும் அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ, உன்னிமேனன் பாடியிருக்காங்க. தாமரை அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்குறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்றைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நிறைவான நேயர் யார், எங்கேருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சந்திரகலா.
0: சந்திரகலா, சொல்லுங்கள், என்ன பாட்டு இன்னைக்கு? தமிழ்நாட்டில் வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது மாநில கட்டுப்பாட்டு அறையை அழைக்க வேண்டிய இலவச எண் எது அப்படிங்கறதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் 1070 இல்லைனா 1080.
1: 1070
0: அப்படிங்கறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி. தமிழ்நாட்டில் பேரிடர் உதவிக்கு 1070 மாநில அளவில், இதுவே மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா 1077 அப்படிங்கிற எண்களை அழைக்க வேண்டும். நேர்களே, இன்றைக்கி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேரிடர் காலங்களில் சில விஷயங்கள் நம்ம முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி பதிலாக கேட்டோம். நேர்கள் கலந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து சரியான பதில் சொன்னீங்க. ஸோ கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, லைன் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்குது, நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ண எல்லாருக்கும், சரியான பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். எந்த திரைப்படத்திலிருந்து? நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து. அனிருத் அவர்களும் நிச்சய் மோகன் அவர்களும் பாடியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. டி மான் இசையில். நேரம் சரியாக 10:56 ஆயிட்டிருக்கு.
2: ரைட்ல போஸ்.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மினுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் விரைவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தி அடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாகவும், அடுத்த 15 நாட்களில் மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகர ஆட்சியர் திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிமையான முற்பகல் வணக்கங்கள் நேயர்களே. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க, இது மணித்திருநாடு நிகழ்ச்சி. நம்ம பாரதத்தின் பெருமை பேசுற மணித்திருநாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு காஸ் பீடபூமி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவல்களோட சூப்பரான அட்டகாசமான பாடல்களோட நிகழ்ச்சி வழங்க மீண்டும் வந்துட்டேன். நான் உங்க மீரா. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சதாரா நகரத்திலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை அதிசயம்தான் இந்த காஸ் பீடபூமிங்க. 1200 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கூடிய இந்த பீடபூமி பருவமழை காலத்தில் காட்டு மலர்களுடைய வண்ணமயமான காட்சியால் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு இடம். இதனால் இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, என்ன தெரியுமா? மகாராஷ்டிராவின் மலர் பள்ளத்தாக்கு அப்படின்னும் இந்த காஸ் பீடபூமியை அழைக்கிறாங்க. எங்கே இருக்குது, என்னென்ன பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, சுற்றி பார்க்கக்கூடிய இது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது. வாலியோட பாடல் வரிகளை இளையராஜாவோட இசையெல்லாம் இளையராஜா பாடியிருக்காங்க கிழக்கு வாசல் படத்துக்காக.
2: தாங்கடத்தரிகடத்தலாங்குதத்தி தகுதி மிதகுஜுணு தாங்கடத்தி தரிகடத்தி தலாங்குதத்தி தகுதி மிதகுஜுணு தாங்கடத்தரிகடத்தரிகட.

0: நீங்கள் நம்ம நிலைப்பன்மலை 102.6 அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் காஸ் பீடபூமி பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். மகாராஷ்டிராவின் மலர் பள்ளத்தாக்கு அப்படின்னு இந்த காஸ் பீடபூமி வந்து அழைக்கிறாங்க. இதோடைய செழுமையான பல்லுயிர் வளம், ரம்மியமான அழகு, அது மட்டும் இல்லாமல் சூழலியல் முக்கியத்துவம், இது எல்லாமே இயற்கை ஆர்வலர்கள், புகைப்பட கலைஞர்கள், சாகச விரும்பிகள் அப்படின்னு எல்லாரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இந்த இடத்த மாற்றியிருக்குது இந்த வண்ண மலர்கள். இந்த பீடபூமி பருவமழை மாதங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தோடைய பிற்பகுதியிலிருந்து அக்டோபர் மாதத்தோடைய முற்பகுதி வரைக்கும் வந்து நிறைய பூக்கும் தாவர இனங்கள் வந்து இந்த பகுதி முழுவதும் அப்படி பூத்து பார்க்கறதுக்கு எல்லாரையும் வந்து கவருது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 850 மேற்பட்ட பூக்கும் தாவர இனங்கள் இந்த பகுதியில் இந்த காலகட்டங்களில் பூத்து குலுங்குது அப்படின்னா நம்ம யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? இருந்தோடு பேசலாம் காஸ் பீடபூமி பற்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துட்டே இருக்க வருஷம் 16 இந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். இளையராஜாவோட இசையில் SP பாலசுப்ரமணியம், சித்ரா, இளையராஜா பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்கலாம்.
1: சரிகட தூம் சரிகட தித் சரிகட தித் சரிகட.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: திருநாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிற நேரம் ஒரு பகல் 11:15 நிமிடம். இன்றைக்கி நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் காஸ்பீடபூமி பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காஸ்பீடபூமி மகாராஷ்டிராவுடைய மலர் பள்ளத்தாக்கு அப்படின்னு அழைக்கப்படுது. நிறைய வண்ணமயமான மலர்கள் இங்கே பூத்து குலுங்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நிறைய ஆர்கிடுகள், அந்த மாதிரி பூச்சிகளை உண்ணக்கூடிய ட்ரோசரா இண்டிகா, அப்புறம் 7 வருஷங்களுக்கு ஒரு முறை போகக்கூடிய பருவகால கார்வி புதர் செடி, இந்த மாதிரி அரிய வகை இனங்கள் வந்து இங்கே நிறைய இருக்குங்க. காஸ்பீடபூமி அப்படிங்கிறது பருவ காலங்களில் புகக்கூடிய வண்ணமயமான காட்டு மலர்களுக்காக ரொம்பவே புகழ் பெற்றது உலக அளவில் அப்படின்னு சொல்லலாம். இது யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய தளமாகவும் இருக்குது. இந்த பீடபூமி அப்படிங்கிறது ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய இயற்கை அதிசயமாக இருந்தாலும் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய சுற்றுலா தலங்களும் பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு ஒரு பாட்டுக்கு பிறகு சொல்ல போகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துட்டே இருக்கு, மெல்ல திறந்தது கதவு. இந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். இளையராஜா அவங்களுடைய இசையில், கங்கையவனுடைய பாடல் வரிகளில் சித்ரா, எஸ்பி சைலஜா, பி எஸ் சசிரேகா இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. பாட்டு கேட்கலாம்.
1: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

才五个。

நம்ம நிலை பன்மலை 102.6 11:22 கேட்டுட்ருக்கிறீங்க. பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு. இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் காஸ்பீட பூமி பற்றி தான் பேசிகிட்ருக்கோங்க. இந்த பீடபூமிக்கு பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் காஸ் ஏரி தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நீர் வழங்குறதுக்காக கட்டப்பட்ட ஒரு செயற்கை நீர்த்தேக்கம் தான் இந்த காஸ் ஏரி. பசுமையான காடுகள், சரிவான குன்றுகளால் சூழப்பட்ட இந்த ஏரி ஓய்வெடுக்கிறதுக்கும் இயற்கையாக புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே சிறந்த இடம். பருவமழை அது மட்டும் இல்லாமல் பருவமழைக்கு பிந்தைய மாதங்களில் ஏரியை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாமே பனிமூட்டத்தால் மூடப்பட்ட நிலப்பரப்புகளாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் பூத்து குலுங்கக்கூடிய தாவரங்களும் நிறைஞ்சிருக்கிறதுனால இங்கே வரக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாம் இந்த ஏரிக்கரையில் நிதானமாக அமர்ந்து உலா வந்து இந்த அழகை

அப்படியே ரசிக்கலாம். பீடபூமிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குங்க பார்க்கறதுக்கு. அது என்ன கிராமம், அங்கே என்ன விசேஷம் அப்படிங்கிறத நம்ம ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாமா? 11:23 நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. ஆண் பாவம் படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். இளையராஜா அவர்களுடைய இசையிலும் குரலிலும் வாலியின் பாடல் வரிகளில் வருது பாட்டு.

0: கிராமம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த காஸ்பீட பூமியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஏரி கரையோரமாக அமைஞ்சிருக்க ஒரு வசீகரமான கிராமம் தான் பம்னோலி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம். ரொம்ப அமைதியாக இருக்கணும்ப்பா, அமைதியாக ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய இயற்கை ஆர்வலர்களுக்கு இது ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். கொய்னா அணையுடைய பின் நீர்ப்பகுதியான சிவசாகர் ஏரியின் கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அமைதியான கிராமம் பார்வையாளர்களுக்கு நிறைய மகிழ்ச்சியான விஷயங்களை கொடுக்குதுங்க. படகு பயணங்கள், பரந்த ஏரியுடைய பிரமிக்க வைக்கும் காட்சிகள் எல்லாமே இந்த பம்னோலி கிராமத்திலிருந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ரொம்பவே அமைதியை விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப ஏற்ற இடம் இந்த பம்னோலி கிராமம். அடுத்ததான் கொய்னா வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. இந்த சரணாலயம் பற்றி தான் அடுத்த ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்க போகிறோம். முந்தானே முடிச்சு இந்த படத்தில் தான் பாட்டு வருதுங்க. புலமைப்பித்தனுடைய பாடல் வரிகளில் ஜானகி குழுவினரோடு பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசையில் வருது பாட்டு.
1: நான் பிடிக்கும் மாப்பிள்ளைதா, நாடறிஞ்ச மன்மதண்டா,
2: அபாரம் பரிமளா, மேலே சொல்லு

சமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. நேரம் ஆயிடுச்சு 11:28. இந்த காஸ் பீடபூமிக்கு பக்கத்துல பார்க்கக்கூடிய

0: பிற்பகல் 11:33 காஸ்வீட பூமியை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இது மணித்திருநாடு நிகழ்ச்சி, கேட்டுட்ருக்கிறீங்க ரொம்ப ஜாலியாக. இது நம்ம நெல்லை பண்பலை 102.6. இந்த கொய்னா வனவிலங்கு சரணாலயத்தில் வந்து நிறைய புலிகள், சிறுத்தைகள், பறவை இனங்கள் இதனுடைய தாயகமாக இருக்குது இந்த கொய்னா வனவிலங்கு சரணாலயம். நகர வாழ்க்கையோட குழப்பங்களிலிருந்து விலகி இயற்கையோடு இணைந்திருக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த அழகிய கிராமம் ஒரு சரியான புகழிடம் சொல்லலாம். இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் நிறைய விலங்குகளை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது காஸ் பீடபூமியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோட்டை, ரொம்பவே வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் சொல்லலாம். அந்த கோட்டைக்கு பேர் தான் சஜ்ஜன்கட் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்டை சகியாத்ரி மலைத்தொடர்கள், உருமோடி அணை, பசுமையான பள்ளத்தாக்குகளுடைய பிரமிக்க வைக்கக்கூடிய பரந்த காட்சிகளை நமக்கு வழங்குது. இங்க இருக்கக்கூடிய மிகவும் வசீகரிக்கும் காட்சிகளை ஒண்ணு சூரிய அஸ்தமனம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பீரமான மலைகளுக்கு பின்னால சூரியன் மறையும் போது வானம் இயக்க வைக்கிற பல வண்ணங்களோடு காட்சி அளிக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த காஸ் பீடபூமிக்கு பக்கத்தில், அதாவது ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கூடிய இன்னொரு ஒரு பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா தோஷ்கர் நீர்வீழ்ச்சி தான். அந்த நீர்வீழ்ச்சி பற்றி ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். மந்திர புன்னகை இந்த படத்துல தான் பாட்டு கேட்க போகிறோம். இளையராஜா அவர்களுடைய பாடல் வரிகளிலும் குரலிலும் இசையிலும் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: காலி பெருங்காயடப்பா அதுல

நேரம் 11:39. இந்த காஸ் பீடபூமிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி தான் தோஷ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வீழ்ச்சி. இது பருவமழை காலங்களில் ரொம்பவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா சுற்றிலும் அடர்ந்த காடுகளோடு ஒரு 1000 அடி உயரத்துலேருந்து நீர் குற்ற இந்த இடத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து புகைப்பட கலைஞர்களுக்கு ஒரு மயக்கிற காட்சியை வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். சாகசம் விரும்புகிறவங்களுக்கு இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வசோட்டா கோட்டை அப்படிங்கிற மலையேற்ற பயணம் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு வசீகரிக்கக்கூடிய இடமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சிவா சாக்கர் ஏரி அப்படிங்கிற ஏரி தான். இது வந்து மினி காஷ்மீர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த அமைதியான ஏரியில் படகு சவாரி, படகு இல்லங்கள் இதில் தங்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்தியாவுடைய மிகப்பெரிய நீர்மின் திட்டங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய கொய்னா அணை அப்படிங்கிறது 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த காஸ் பீடபூமியிலிருந்து. காஸ் பீடபூமி சுற்றி பார்க்கறதுக்கு உகந்த காலகட்டம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து அக்டோபர் மாதத்துடைய முற்பகுதி வரைக்கும் தான். இங்கே பார்க்கக்கூடிய இந்த வண்ண மலர்களை வந்து ரொம்ப அழகாக கண்டு களிக்க முடியும். இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் வந்துட்டு இருக்கு. கரகாட்டக்காரன் படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். மலேசியா வாசி தேவன் கங்கை அமரன் பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் கங்கை அமரனுடைய பாடல் வரிகளை

நேர்களின் நேரம் 11:45 ஆயிட்டு இருக்கு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில காஸ்பீட பூமி பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இந்த காஸ்பீட பூமிக்கு எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, சத்தாரா நகரத்திலிருந்து, அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சத்தாரா நகரத்திலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பீடபூமி அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால சாலை மார்க்கமாக ரொம்பவே வந்து ஈஸியாக போக முடியும். இல்லை ரயில் பயணம் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சத்தாரா ரயில் நிலையத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையமாக இருக்குது. இந்த சத்தாரா ரயில் நிலையத்திலிருந்து காஸ்பீட பூமி இப்போ வந்து ஈஸியாக போயிடலாம். விமானத்தில் பயணம் செய்ய சேர்றவங்களுக்கு, வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்களுக்கு வந்து காசுலேருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புனே சர்வதேச விமான நிலையம் வந்து பக்கத்தில் இருக்குது. இதிலிருந்து சத்தாராவுக்கு போயிட்டு அங்கேருந்து வாகனங்கள் மூலமாக சாலை வழியாக நம்ம வந்து போக முடியும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பூத்து குலுங்கக்கூடிய இந்த வண்ண மலர்களை பார்க்குறதுக்காக இந்த காஸ்பீட பூமிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11:46 நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. புது பாட்டு இந்த படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். மனோ ஜானகி குரல்கள்ல

0: கவனத்திற்கு. NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நீர்கள் 11:51 கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. மணித்திருநாடு நிகழ்ச்சியில தொடர்ந்து பயனுள்ள சில உள்ளூர் தகவல்களை தரதுக்காக நம்ம நிகழ்ச்சியில நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. யாரு?
2: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
1: சிந்து, நம்ம நிகழ்ச்சியில முதல் தகவல் என்ன சொல்ல போறீங்க?
2: முக்கியமான தகவல் தான். அதாவது புதன்கிழமை வந்து சில இடங்கள்ல கரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த பகுதிகள் தான் பார்க்க போறோம். திசையன் விலை, மகாதேவன் குளம், அதுக்கப்புறம் அப்பு விலை, ஆயன் குளம், நந்தன் குளம், செல்வ மருதூர், எருமை குளம், கோட்டை கருங்குளம், குமராபுரம், வாழைத்தோட்டம், ஸ்லாத்தி குளம், உடவன் குளம், தெற்கு கள்ளி குளம், சமூக ரங்கபுரம், திருவெம்பலாம்புரம், இந்த பகுதிகளும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் 7/10/2026 புதன்கிழமை அன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது.
1: ஓகே, நீங்க சொன்னீங்க இல்லையா புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு, செவ்வாய்க்கிழமை சில இடங்கள்ல வந்து மின் தடை இருக்கு. அது எங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். விக்ரம சிங்கப்புரம், ஆழ்வார்குறிச்சி இந்த துணை மின் நிலையங்கள்ல செவ்வாய்க்கிழமை வந்து மாதாந்திர பராமரிப்பு பணிகள் செய்ய போறாங்க. அதனால காலையில 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, காரையா, சேர்வலார், பாபநாசம், டானா, விக்ரம சிங்கபுரம், சிவந்திபுரம், அடையக்கருங்குளம், ஆறுமுகப்பட்டி, கோட்டை விலைப்பட்டி, முதலியார்பட்டி, தாட்டான்பட்டி, கொண்டப்பையன்பட்டி, வடமலை சமுத்திரம், பசுக்கிடை விலை, சங்கரபாண்டியபுரம், கருத்தையாபுரம், அய்யனார்குளம், ஆழ்வார்குறிச்சி, கருத்தப்பிள்ளையூர், ஏபி நாடானூர், துப்பாக்குடி, கழுதித்தான்பட்டி, பொட்டல், புது, ராம்பூர், பாப்பான்குளம், சம்மன்குளம், செல்லப்பிள்ளையார்குளம், இங்கே எல்லாம் வந்து மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடன்குளம் துணை மின் நிலையத்திலையும் செவ்வாய்க்கிழமை வந்து மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கு. அதனால காலையில் 9 மணியிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் வந்து மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு சொன்னால், கூடன்குளம், இடிந்தகரை, இருக்கன்துறை, பொன்னார்குளம், விஜயாபதி, ஆவுடையாள்புரம், தோமையார்புரம், சங்கநேரி, வைராவி கிணறு, தாமஸ் மண்டபம், இங்கே எல்லாம் மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கிற இந்த தகவலோடு நீங்கள் என்ன தகவல் வச்சுருக்கீங்க?
2: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே தசரா திருவிழா வந்து 2வது இடம் வகிக்கும். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா வருகின்ற 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் திருவிழா, மிக முக்கிய திருவிழாவான 20ஆம் தேதி வந்து சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11ஆம் தேதி கொடியேறுது, 20ஆம் தேதி மகிஷா சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது கடற்கரையில்.
1: சூப்பர். இந்த தகவலோட நிகழ்ச்சியில் ஒரு பாட்டும் கேட்டுட்டு வந்துடலாம். நேர்களை பாடல் வந்துட்டு மலேசியா வாசுதேவன் சுனந்தா குரல்களில் தான் கேட்க போகிறோம். சேரன் பாண்டியன் படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு சௌந்தரியனுடைய இசையில.

0: இந்த நிறைவான பாடலோடு நாங்களும் கிளம்புறோம். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு நிகழ்ச்சி இதுவரை ரொம்ப மகிழ்ச்சியாக வழங்கணும். நான் உங்கள் மீரா மற்றும்
1: நான் உங்கள் தொழில் சிந்து சாரா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மிலுடன் புதுதில்லியில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் நாளை இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அப்பகுதியில் உள்ள அனைத்து நிறுவனங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டு, திருப்பூர் மாவட்டங்களில் பணிபுரியும் இந்த தொகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாகவும் அடுத்த 15 நாட்களில் மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை மாதிரி ஒத்திகையை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளை வரை 6 இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆரன் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, நேரம் 12:02. அந்நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று நண்பர்கள் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் தோழிகளை நாம் பேச இருக்கிற தலைப்பு, நெருக்கடியான சூழலில் ஊக்கம் தந்து உயர வைத்த நபர். இது பற்றி உங்களோட கருத்துக்களை எங்கள் கிட்ட சொல்லலாம். 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் தராங்க காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் கணபதி அவர்கள். 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தராங்க. பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலர் நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள் தொடர்ந்து மனக்கவலைகளை குறைக்கும் மாடி தோட்டம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. 3:00 திரையறிவு நிகழ்ச்சி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தார் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 4:02 பொதிகை தும்பி நேரலை நிகழ்ச்சி அவங்களுக்காக இருக்குது. 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு 1960 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:30 செய்தி செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள் இடம்பெறும். இன்றிரவு 8:05 குக்கு நிகழ்ச்சி. நீங்களே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு நம்ம நிலை பண்பலையில் கிட்ட ரசிக்கலாம். 9:00 இடைவிடா இசை மழையில் நனையலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு சிலப்பதிகாரம்

0: சொல்லும் பெண்ணின் மன உறுதி இது பற்றிய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களின் தொகுப்பு பாடல்கள் இடம்பெறும். நேர்லேயே நம்ம நிலைப்பண்பலை 102.6 எல்லா நிகழ்ச்சியுமே உங்களுக்காக, அதனால் இந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாமல் கேளுங்க. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம நிலைப்பண்பலையில் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 9443607 94. நேரலை நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2561132 மற்றும் 2561133 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462 சேர்த்துக்கோங்க.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 12:10. இது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி, பெண்கள் மட்டும் பங்கு பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் ஒரு உற்சாகமான தலைப்பில் பெண்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நாம் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன தலைப்போடு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
2: நான் உங்கள் மீரா.
1: மீரா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் லிசி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு மீரா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: சந்தோஷம் எனக்கும். இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம என்ன விஷயம் பேச போறோம்?
1: என்ன பேச போறோம் அப்படின்னா, வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கே கொஞ்சம் போர்
2: அடிச்சிருந்தேன்.
1: அப்படி ஒரு த்ரில்லர் இருக்கணும். ஒரு படம் பார்த்தா கூட பாருங்களேன், அந்த 3 மணி நேரம் நம்ம பார்க்கும் போது ஒரு வில்லன் இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை?
2: நல்லாவே இருக்காது. இதெல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை, ஒரு கலவை.
1: ஆமா,
2: சந்தோஷம் இருக்கும், திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், திடீர்னு அதிர்ச்சி இருக்கும், எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில
1: சில சமயம் நெருக்கடியான ஒரு சூழல் வரும். நெருக்கடி அப்படின்னு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, நாமளே நம்மளுக்கு சில நேரம் நெருக்கடி கொடுத்துக்கும் பாருங்க. அந்த நேரத்துல உங்களை வந்து கை தூக்கி விட்ட ஒரு நபர் அப்படின்னா யார சொல்லுவீங்க? அப்படிதான் நம்ம தோழிகள் கிட்ட கேட்டிருக்கோம்.
2: தோழிகள் வந்து இப்ப நிறைய பேர் மைண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க, ஆமாப்பா நெருக்கடி டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி யார் இருக்கிறாங்க அப்படின்னு ஹைலைட் பண்ணி டாப்ல யார் இருக்காங்களோ அவங்களை பத்தி சொல்லுவாங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு
1: வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். திருமாவளபுரத்துல இருந்து கோமதி நமச்சி வாயம்.
1: கோமதிமா சொல்லுங்கம்மா.
3: இல்ல கோமதிக்கு யாரு? கோமதியே தான்
2: நமக்கு நாமே.
3: நிறைய தவறுகள்லாம் நடக்கும். இது இப்ப நான் இப்படி தவறுகள் நடந்தாதான் திரும்ப நம்ம பண்ண மாட்டோம், படிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு படிப்பினை எனக்கு கொடுக்கும். அதனால எப்ப நெருக்கடி வந்தாலும் நான் என்னே நானே அடுத்து
2: தன்னம்பிக்கையோட நமக்கு நாமே வந்து இது பண்ணி கொண்டு போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
3: நமக்கு வந்து இத பண்ணினா இப்படி வரும் வராதுங்கிறத அனுபவங்கள், மத்தவங்க சொல்லி கிடைக்கிற அனுபவத்தை விட நம்மளா நம்மளுக்கு எடுக்கிற முடிவுல அனுபவங்கள் நிறைய கிடைக்கும்.
2: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்கம்மா. நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி
1: மீரா. நீங்க எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு பதில?
2: எதிர்பார்க்கல, இருந்தாலும் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் இதுவும் நல்லா இருக்கு இல்லையா? நமக்கு நாமே வந்து இல்லை, இப்போ நெருக்கடியான ஒரு சூழலை நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிட்டு நமக்கே தட்டி கொடுத்துட்டு.
1: ஆனால் நாம் இன்னைக்கு என்ன கேட்குறோம் அப்படின்னா, நம்மளை விட்டுருவோம் சரியா? எப்படியோ ஒரு நபர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் ஆச்சும் வந்து என்னப்பா பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் நிற்கிற அந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் நம்ம லைஃப்பில் வந்து போன ஒரு நபராக கூட இருக்கலாம்.
2: அன்னைக்கு

0: வந்திருக்கலாம்.
1: உதவி செய்யறதுக்காகவே சில சமயம் சொல்லலாம், கடவுளா அனுப்புன மாதிரி அந்த டைம் வந்தாங்கப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா, அப்படி கூட இருக்கலாம்.
0: அப்படி கூட ஒரு இன்சிடென்ட் நேத்து கூட நடந்துச்சுங்க
1: பாத்தீங்களா, நான் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு பாத்தீங்களா.
0: ஆமா, அந்த சடனா அவங்க நமக்கு தெரியாதவங்க, தெரியாத ஒரு ஃபேஸ், ஆனா சடனா நேத்து நடந்தது. நமக்கு ஒரு ஒரு இடத்துக்கு நான் போறதுக்காக ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப வேகமா விறுவிறு நடந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு யாராவது லிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மைண்ட்ல வந்து இருக்கான், பட் யார்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு அப்படி பழக்கம் இல்ல. சரிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன், யாராவது ஸ்கூட்டியில போறாங்களா வராங்களா பார்த்துட்டு நான் அடுக்கு உடைய பிடிச்சி நடந்தே போறேன். ஆனா வாலண்டியரா ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல உங்களை இந்த இடத்துல டாப் பண்ணிட்டுமா, நான் போற இடத்தையே கரெக்டா காட்டி கேட்கறாங்க.
1: எனக்கு
0: ஆச்சரியமா இருந்தது, என்னது நம்ம மைண்டுக்குள்ள நினைக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது.
1: நீங்க அவ்வளவுத்துக்கு பாத்திருக்கீங்க, திரும்பி திரும்பி யாரா வராங்களா அப்படின்னு நீங்க பார்த்த பார்வையை வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க
0: இல்ல, நான் அப்படி கூட பாக்கல. சரி, இருந்தாலும் வந்து எனக்கு என்ன அந்த இடத்துல நெருக்கடி அப்படின்னா, என்னால அந்த டைமுக்கு போகணுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, என்னால நடக்க முடியல, வெயில் இவ்வளவும் தாண்டி அந்த இடத்துல வந்து அவங்க ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா ஆச்சரியமா இருந்தது. ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கூட்டிட்டு போய் இந்த இடத்துலயே டிராப் பண்ணாங்க.
1: சூப்பர், அந்த சிஸ்டருக்கு நாங்க இப்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்த தோழியை சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் துர்கா பேசுறேன், திருவேங்கடாவுரத்துல.
1: நீங்க வானொலியில இருந்து அப்படியே தள்ளி வந்துருங்கம்மா துர்கா.
0: திருவேங்கட நாதபுரத்துல இருந்தா?
2: ஆமா,
0: சொல்லுங்கம்மா.
2: நடக்கும் வீட்டுல வந்து அம்மாதான் உன்னால முடியும், நீ ட்ரை பண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணு. அடுத்த மாசம் ஒரு மாசம் செக்அப்ல எடுத்த டாக்டரே ஆச்சரியப்படுற மாதிரி நடந்தே
0: போனேன்.
2: டாக்டரே ரொம்ப கேட்டாங்க, எப்படி உன்னால நடக்க முடியும், எப்படி
0: அந்த அளவு ஊக்கம் கொடுத்துருக்காங்க அந்த டைம்ல இல்லையா?
2: ஆமா, நிச்சயமா ஊக்கமும் நல்ல சாப்பாடு எங்க அம்மா மாதிரி கேர் பண்ண முடியாது.
0: சூப்பர் சூப்பர், அம்மாக்கு இந்த டைம்ல ஒரு தேங்க் பண்ணிக்கலாம். நன்றின்னு சொல்லிட்டு நன்றிமா துர்கா.
2: நன்றி
0: நன்றி.
1: பார்த்தீங்களா மேரா, சூப்பரா அம்மா அப்படின்னு
0: நிறைய பேருக்கு அம்மா வந்து ஒரு ஊக்கமா இருந்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு முத முதல்ல கைட் பண்றதே அவங்க தான் இல்லையா,
1: கையை பிடிச்சி தூக்கி விடுறதே அவங்க
0: அவங்க தான். அதனால பேரண்ட்ஸை தாண்டி வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள பத்தி சொல்றதுக்கு வேகமா வாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில பாட்டு கேட்க போறோமா?
1: ஆமா, பாட்டு கேட்க போறோம். பாடல் வந்துட்டு இருக்கு 36 வயது நிலை திரைப்படத்துல இருந்து.

0: நேரம் 12:22 சிநேகிதியை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் நெருக்கடியான சூழலில் ஊக்கம் தந்து உயர வைத்த நபர் யார் அப்படின்னு தோழிகள்கிட்ட கேட்டிருக்கோம். நேராக ஒரு ஒரு தோழியாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க.
1: எனக்குமே வந்து நிறைய லிஸ்ட் வருது, இப்போ தான் ஞாபகம் வருது
0: பார்த்தீங்களா.
1: இவங்க ஹெல்ப் பண்ணாங்களே, இவங்க
0: எதை சொல்கிறதுன்னு தெரியாமல் நேராக வந்து அப்படி திக்கு முக்காடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
1: ஆனால் அதுக்கு
0: முன்னாடி தோழிகள் கிட்ட கேட்டுக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
0: நல்லா இருக்குமா?
1: முதல்ல யாருன்னு சொல்லிருங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: என்னமா,
1: சுத்தமல்லியில இருந்தா?
2: மலர்காட்டானூர்ல
1: இருந்து யார் பேசுறீங்க?
2: சீதாலட்சுமி.
1: சீதாலட்சுமி, கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா.
2: சீதாலட்சுமி,
1: உங்க இணைப்பு தெளிவா இல்ல, நீங்க பேசுறது எங்களுக்கு விட்டு விட்டு தான் கேக்குது.
2: இப்போ கேக்குதா?
0: சொல்லுங்க. கேக்குதா? நீங்க கேக்குறது நல்ல கேக்குது.
1: நீங்க என்ன சொல்றீங்க, அடுத்து கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க சீதாலட்சுமி.
2: வெளியில வந்து பேசுறோம்.
0: பேசுங்க,
1: சீக்கிரம் வந்துருங்க. சொல்லுங்க.
2: எங்க வீட்டுக்காரர் அடிபட்டுருந்ததுமா. அப்போ என்னன்னு தெரியல. அப்போ என் மக வேலை
1: பாக்குறேன்.
2: அந்த ஓனர் உதவி பண்ண அந்த அத மறக்க
1: மறக்க முடியாது. ஓனர் வந்து சரியான நேரத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால
2: இப்ப அவங்க அண்ணன்னா நினைச்சு.
1: கண்டிப்பா யாரு செலவழிப்பாங்க.

0: ஓகேம்மா, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.
2: என்னன்னா மீரா, காசு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு ஒரு மனசு வேணும் பாருங்க.
0: கண்டிப்பா ஒரு ரூபா கொடுக்கணா கூட நமக்கு சொந்தக்காரங்களே யோசிக்கிற காலகட்டம் இது.
2: என்னன்னா திரும்பி வருமா,
0: கால்குலேஷன் பண்ணக்கூடிய நபர்கள் மத்தியில எது எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு அந்த டைம்ல உதவி செய்யறாங்க பாத்தீங்களா, அது பெரிய விஷயம். பேசலாம் அடுத்த தோழி யாரு? வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். ரெண்டு வணக்கம் சொல்றது யாரு?
3: புவனகிரியில
0: இருந்து
3: சுமதி.
0: சுமதி, இப்ப எத்தனை வாட்டி கேக்குறீங்க அப்படிங்கறீங்க?
3: காலையில அந்த 8 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க, அந்த சினிமா சம்பந்தப்பட்டால நான் டெய்லி கலந்துப்போமா.
0: அது 8 மணிக்கு மாத்தி ரொம்ப நாளாச்சே, ரேடியோ கேக்குறது இல்லையா? அந்த
3: நிகழ்ச்சி இல்லாம எங்களுக்கு போர் அடிக்குது.
0: ஓ, அதுதான் இப்ப டெய்லி 3 மணிக்கு இருக்குதே, நீங்க கேக்கலாமே. திரையறிவி தானே சொல்றீங்க? அது வந்து பிற்பகல் 3 மணிக்கு 3:02 வந்து ஒளிபரப்பாகுது, கேளுங்க சரிங்களா?
3: கண்டிப்பாமா. வெளில போற வேலை இருக்கிறதுனால நான் அதை கவனிக்கலாமா? சாரிமா.
0: ஓகே ஓகே சுமதியம்மா, சொல்லுங்க.
3: கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறது வந்து என் ஃப்ரெண்டு ரேணு தாம்மா.
0: ரேணு,
3: ரேணு நல்லா இருக்குல்ல, நீங்களும் சொல்றப்ப பேரு நல்லா இருக்கும் அந்த பேரு.
0: சரி சரி, என்ன என்ன விதத்துல உங்களுக்கு வந்து இது பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க?
3: எந்த விதத்துல? எப்பயுமே ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை அப்படின்னா சொல்லுவேன், முதல்ல அதுக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு முதல்ல போய் கவனி அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலயுமே அப்படிதான் யோசிப்பாங்க. அத நீ கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் யோசி, அதுக்கு உண்டான தீர்வு அதுக்குள்ள இருக்கும். நம்ம எல்லாமே நான் கொஞ்சம் டக்கத்தை சடனா சொன்னா கோவம் வரும் எனக்கு. அப்ப வந்து அவங்கள்ட்ட அந்த ஒரு விஷயத்த சொல்றப்ப ஃபர்ஸ்ட் நீ கோவத்தை விட்டுட்டு என்ன யோசிச்சுனாலே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு. அப்ப நானும் அவங்க சொல்ற மாதிரி செஞ்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கிடைச்சிரும் அதுக்கு உண்டான தீர்வு. அப்புறம் யோசிப்பேன், திரும்பி நம்ம அதே தப்பு திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு விஷயத்த சொல்றப்ப நம்ம கொஞ்சம்
0: யோசிப்போம்,
3: கேட்போம். அதனால என்னோட வாழ்க்கையில வந்து என்னோட கடவுள் வந்து எனக்கு கொடுத்த பெரிய பரிசு அப்படின்னு சொன்னா ரேணுன்னு நான் எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவேன்.
2: நேற்றுக்கு
3: கோயிலுக்கு போனோம், சர்ப்ரைஸா போய் நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் வளங்கிமான் கோயிலுக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க, சாமி இன்ட்ரெஸ்டா கும்பிடுறாங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே சர்ப்ரைஸா நிக்கிறேன், பின்னாடியே நிக்கிறேன். 3/4 மணி நேரமா திரும்பி திரும்பி பார்க்க கூடாது
2: நெருக்கடியான சொல்லல, எப்பவுமே வந்து ஒரு ஊக்கம் தர்ற பர்சனாவே வந்து அவங்களுடைய தோழிய வந்து வச்சிருக்காங்க.
0: பர்டிகுலரா திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துரும், அந்த நேரத்துல நம்ம வந்து திகச்சு போய் நிக்கிற போது நமக்கு வந்து ஒருத்தங்க வந்து இது இது பண்ணுங்க இல்லை நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். தோழிகள் அழகா பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
2: நிகழ்ச்சியில பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அழகிய தமிழ் மகள் திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஏ ஆர் ரஹ்மான் பாடிய பாடல்.

0: தவறாய் ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் 12:34 மாயிற்றுக்கு தோழிகள் மட்டுமே பங்கு பெறும் நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நெருக்கடியான சூழலில் ஊக்கம் தந்து உங்களை உயர்த்திய ஒரு நபர் யார் அப்படின்னு அந்த ஸ்டோரி தான் கேட்டுட்ருக்கோம். ரியல் ஸ்டோரி. ரொம்பவே வந்து நிறைய தோழிகள் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசலாம். அடுத்த தோழி யாரு?
1: வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். ரெண்டு பேரும் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சிவகாமி சேரன் கதையில இருந்து.
0: சொல்லுங்கம்மா.
2: அதாவது 2012 என் பையன் பிறந்த 10,000 ரூபாய் தான் என் கையில இருக்கு. திருப்பி அவங்க வந்து இன்னும் வெளியில வரேன்னு 30,000 ரூபாய் கட்ட சொல்லிட்டாங்க. உடனே போய்20,000 ரூபாய் எதிர்பாராம சந்திச்சவங்க கொஞ்சம் அது கூடுதலா தான் இருக்கும் எங்களுக்கு ரெண்டு எவிடன்ஸும் கிடையாது எதுவுமே இல்ல கேட்டவுடனே ஒண்ணுமே சொல்லுங்க அவங்க அப்படியே இன்னும் அவங்கள நினைக்க தோணுது.
0: கண்டிப்பா என்னைக்குமே ஞாபகத்துல வச்சிருங்க. நன்றிமா. நன்றி.
2: இப்போ போனா அவங்களை பார்த்துட்டு தான் வருவோம்.
0: சூப்பர்மா. சூப்பர்மா. நன்றி. நன்றி.
2: தேங்க் யூ.
1: மேரா ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து ரூபா காசு பணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் இந்த உறவுகள் இந்த நினைவுகள் அவங்க இன்றைக்கும் ஞாபகம் வச்சு 2012 நடந்தது ஞாபகம் வச்சு இன்றைக்கி சொல்கிறாங்க பார்த்திங்களா.
0: இன்றைக்கி மட்டும் இல்லை, அவங்க என்றைக்குமே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச அந்த உதவியே வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கு. இதே மாதிரி நெருக்கடியான சூழலில் உங்களுக்கு யார் என்ன உதவி செஞ்சாங்க, ஊக்கம் கொடுத்தாங்க, பேசலாம்.
1: வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உற்சாகமா வந்திருக்கீங்க. யாரு?
3: ஆமா, நிகழ்ச்சி அப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க.
0: சரி, பாராட்டுறதெல்லாம் நாங்க சந்தோஷமா இருக்கு. நீங்க பாராட்டும் போது முதல்ல பேரை சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷமா
3: இருக்கும். காரக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் கனகாமா.
0: நீங்க எப்படி இருக்கீங்க கனகா?
3: நாங்களும் நிகழ்ச்சி கேட்டு நல்லா இருக்கோம்.
0: ஓகே ஓகே. சொல்லுங்க.
3: எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் திலகாங்க. இப்ப வந்து என்ன மனசு உடஞ்சு சொன்னா போதும், என்னால முடியும் சார் விடுக்கா அப்படின்னு சொல்லி நல்லா அட்வைஸ் பண்றதுலாம் வராங்க. பைசா எல்லாம் கிடையாது, அன்புதாங்க.
0: அன்பு
3: அன்பு போதுங்க, வேற எதுவும் வேணும்.
0: சரி, நெருக்கடியான எந்த ஒரு சூழல் இருந்தாலும் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா ஒரு
3: கண்டிப்பா சால்வ் பண்ணிடுவான்.
0: சால்வ் பண்ணி விட்டுருவாங்க.
3: என்னோட 4 வயசு கம்மி. என்னாலும் சால்வ் பண்ணிடுவான்.
0: சரி சரி.
3: ஏன்னா அவ 1000 பிரச்சனைகளா இருக்கும். இருந்தாலும் என்ன பிரச்சனைனாலும் சொன்னாலும் சீட்டு வச்சிருக்கோம்.
0: ஆமாங்க, இது மாதிரி நிறைய பேர் இருக்கோங்க. நம்ம பிரச்சனை நமக்கு தீர்க்க முடியாது, அடுத்தவங்க பிரச்சனை தீர்ப்போம். அருமையா சொன்னீங்க கனகா, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. நன்றி. நன்றி.
1: மேரா, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா வயசோ உறவோ இதெல்லாம் தேவையில்லை
0: அப்படிங்கிறது இந்த
1: மனசு மட்டும் போதும்.
0: போதும்.
1: ஏன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனையை கூட நாமளே பெருசாக்கிடுவோம் நெருக்கடிக்கு உள்ள. ஏன்னா இப்போ இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு தோழி வந்து அவ வந்து கண்டிப்பா தீத்துருவா அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்களே.
0: அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நமக்கு இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஆள் நமக்கு இருக்கு அப்படின்ற தைரியம் இருக்கு. அந்த பிரச்சனை பெருசாவே தெரியாது.
1: ஒருத்தங்க வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, உன்னால முடியும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம காதுல, அவங்க முகம் கூட நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு காதுல அந்த வார்த்தைகள் விழும்போதே அதுல இருந்து எழக்கூடிய ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கிடைச்சிடும். இதே மாதிரி நிறைய தோழிகளையும் நம்ம தோழிகள் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது
0: விஷயமா தான் இருக்கு.
1: ஆமா.

நேரம் 12:44 நிமிடம். ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கோம் நெருக்கடியான சூழலில் ஊக்கம் தந்து உங்களை உயர வச்ச

0: பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான அனுபவங்களையும் நபர்களையும் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த தொழில் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் லலிதாம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
2: சுனாமி அந்த சமயம்மா, நாங்க கல்யாண மாட்டில இருந்தோம். ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டாவது லெவல் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கா. அந்த சமயம் வந்து எங்க வீட்டுக்காரங்க வேலையை உடையதுக்குள்ள சந்தர்ப்பம் இருந்தது. அப்ப எங்களுக்கு கண்ணை கட்டி இருந்த மாதிரி எங்க வீட்டுக்காரங்க ஃப்ரெண்டு தான் எங்களை இங்க டாய்லெட்டுக்கு வர சொல்லி பிள்ளைகளை வேலையை சேர்த்துட்டு அவங்க எனக்கு ஒரு ரெண்டாவது அத்தியாயமா இருந்தது. ஆமா, அது வரவு வேலைக்கு வந்து பிள்ளைய பண்ணதாக்காங்கம்மா. உதவி செஞ்சுக்க போறோம், எங்க செய்யறது சொந்தக்கு போறோம், ஜாமான்லாம் இருந்தாங்க, யாருமே உதவி செய்யற. அவங்க எங்க வீட்டுக்காரங்க ஃப்ரெண்டு தான், அவ்வளவு வெறும் உதவி
0: செய்யலாம்.
2: மறக்க முடியாது.
0: நல்ல ஒரு அனுபவத்தை சொல்லிருக்கீங்கம்மா, நன்றி.
1: நன்றி.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா.
1: லலிதாம்மா.
2: ஆ, சரிம்மா.
1: நன்றி நன்றி
2: நன்றி.
0: உங்க சொன்னதை கேட்கும் போதே கொஞ்சம் எமோஷனல் ஆகுது இல்லை?
1: ஏன்னா இந்த கொரோனா டைம் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து மாத்திருந்துச்சு. இவங்களும் கன்னியாகுமரியிலிருந்து இந்த தாளயத்துக்கு எப்படி வந்தாங்கன்றதே,
0: அதுவும் அவங்களுக்கு வந்து சுனாமி நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அந்த டைம்லேயும் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, உறவுகள் வந்து கைவிட்ட போதிலும் நண்பர் ஒருத்தர் வந்து கை கொடுத்து தூக்கி விட்டு இன்னைக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுத்துருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க. அடுத்த தோழி, வாங்க. வணக்கம். தோழிகளே பேசிகிட்டு இருக்கோம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்றைக்கி வந்து நெருக்கடியான சூழலில் ஊக்கம் தந்து உயர வைத்த நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். தோழிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி, வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
3: நான் திருச்செந்தூர்லேருந்து ராதா பேசுகிறேன்.
1: ராதா, சொல்லுங்க.
3: எனக்கு அதனால எங்கள் அம்மா வீடு முடிக்க ரெண்டு லட்சம் ரூபாய் குறைஞ்சிது. அப்போ நாங்க அடமான வச்சு தந்தாவ, அதான் எங்க அம்மா நேரடியா கொண்டு தரல, என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்தா திருப்பி தர மாட்டாங்கன்ட்டு எங்க அத்த மகன் மூலமா நாங்க அடமான வச்சு எங்க மைனி மூலமா என வீட்டுல கூட தந்துட்டு போனாங்க 2 லட்சம் ரூபாய்.
0: எப்ப தெரிஞ்சிச்சு அது உங்களுக்கு? அம்மா தான் கொடுத்தாங்க.
3: இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்காருக்கு தெரியாது. காசு மட்டும் அம்மா காசுனா மாமியார் வீட்டு காசுனா அது ஃப்ரீயா தான் தருவாங்கன்னு கொடுக்கவே மாட்டாங்க.
0: சொல்லிட்டீங்களே
1: ராதா, மாட்டிட்டீங்களே ராதா. நன்றிமா.
0: நன்றி
3: நன்றி.
1: அதாவது நெருக்கடி சூழல் அப்படிங்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி சுனாமி ஆகட்டும், கொரோனா டைம் ஆகட்டும், இது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு டைமும் நமக்கு ஏதோ ஒரு நெருக்கடி எல்லாருடைய லைஃப்லேயும் இருக்கும்.
0: அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இப்போ பசங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்தால் ஒரு நெருக்கடி, பேப்பர் கிடச்சா இன்னொரு நெருக்கடி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்து குவார்ட்டர்லி முடிஞ்சு ஃபஸ்ட்டு நாள் எல்லாரும்
1: ஒரு நெருக்கடி, மண்டேனாலே ஒரு நெருக்கடிங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம்.
0: அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த நெருக்கடி வந்து
1: பிரச்சனைகள் இருக்கும், நெருக்கடி இருக்கும். அதுல யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அதை நம்ம தோழிகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்.
0: அடுத்த தோழியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். 7ஆம் அறிவு திரைப்படத்தில் இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: நேரம் 12:53 ஆயிட்டிருக்கு. சிநேகிதி நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நெருக்கடியான சூழலில் ஊக்கம் தந்து உயர வைத்த நபர் யார் அப்படின்னு தோழிகள்கிட்ட நம்ம கேட்டுட்ருக்கோம். ஒரு ஒரு தோழிகளும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வகையான சூழலில் இவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிறைய கருத்துக்கள், நிறைய தோழிகள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. மீரா, என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: ஏன்னா அதாவது எல்லாரும் சொன்னாங்களே, நீங்கள் சொல்லலையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: ஓ, அப்படியா? சரி, எனக்கு வந்து நெருக்கடியான சூழலில் வந்து கை கொடுத்த நம்பர் அப்படின்னா என்னுடைய கணவரை தான் சொல்லுவேன்.
1: அடடா, சரி.
0: ஆனால் என்ன சூழல் அப்படின்லாம்
1: சொல்ல முடியாது.
0: ஆமாம், சொல்ல முடியாது.
1: ஆனால் எல்லா நெருக்கடியான சூழல் வந்து பொதுவாக எல்லா பெண்களுக்குமே வந்து கணவர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க தான். ஓகே, உங்களுக்கும் அந்த மாதிரி
0: ஏன்னா வந்து சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணிக்கிட முடியாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை அந்த சைடாக இருக்கலாம், இல்லைன்னா கணவர் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இல்லையா. அப்படி வந்து நெருக்கடியான நிறைய சூழல் அப்படின்னா டக்குனியாக மைண்டில் வர்றது வந்து என்னுடைய கணவர்.

0: அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு.
1: ஓகே, நிறைவான பாட்டு கேட்க போகிறோம்.
0: நேர்களே உங்களுக்காக வந்துட்டுருக்கு. சிகரம் திரைப்படத்திலிருந்து பாடல். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ்லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் மீரா.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நீரம் ஒரு மணி ஒரு நிமிடம். நேர்களே, உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிற நம்ம நிலை பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.
3: காது சீல் வடிதல் என்பது அது முதல் நாளே சிகிச்சை முறையை வந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். ஒரு 3 நாட்களில் அது ஏதாவது ஒரு சொட்டு மருந்து வாங்கி நம்ம போட்டுக்கலாம் எண்ணம் ஏற்படும், அது வந்து தவறு, அப்படி செய்யக்கூடாது. சில நேரங்களில் கிடைக்கும் சொட்டு மருந்துகளை காதில் போடும்போது ஒரு சிறு சீல் அளவு வந்து குறைய வாய்ப்பு இருக்கும். உள்ளே இருக்கிற தொற்று முழுதாக குறைந்து விட்டதா என்று நமக்கு தெரியாது. சீல் வருவது என்பது ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் நாளே அதற்குண்டான சிகிச்சைகளை பார்க்க வேண்டும். சீல் வடிந்தால் அதை எவ்வாறு நம்ம துடைப்பது, நாமளே துடைத்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லும்போது, அது சில நேரங்களில் துடைக்கும்போது ஏதாவது ஒரு காயம் ஏற்படுத்தி விடலாம். இல்லை என்றால் உள்ளற முழுதாக நம்மளால் துடைக்க முடியாது. வெளியில் இருக்கிறது மட்டும் லேசாக துடைப்போம். அது பகுதியில் ஒரு 10% 20% மட்டும் நம்ம துடைச்சிட்டு நம்மளால் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அதை கிளியர் பண்ண முடியாது. ஸோ ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகி அதை முழுவதுமாக அதை துடைத்து கொள்ளலாம். இப்போது நம்ம நவீனத்தில் அதை வந்து அதை உறிஞ்சி எடுப்பதற்குண்டான கருவிகள் உள்ளது, துடைப்பதற்கு உண்டான கருவிகள்லாம் உள்ளது. பெரும்பாலும் அதை நம்ம துடைத்து உள்ள அந்த ஜவ்வின் தன்மையை பார்த்து அதற்கேற்ற மாதிரி நமக்கு வந்து வைத்திய முறைகளை ஆரம்பித்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த காதில் சீல் வருவதில் வந்து 2 வகை இருக்கிறது. ஒரு சிலருக்கு வந்து தொடர்ச்சியாக சீல் வந்து கொண்டே இருக்கும். மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது கொஞ்சம் நாட்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும், நல்லாயிரும், நின்றும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தலைக்கு குளிக்கும்போதோ இல்லை ஏதாவது தொற்று ஏற்படும் போதோ திரும்ப திரும்ப வரலாம். இந்த திரும்ப திரும்ப வரக்கூடிய பிரிவு வந்து ஒரு சில நேரங்களில் அறுவை சிகிச்சை அளவிற்கு கூட தேவைப்படலாம். சில சீல்கள் துர்நாற்றத்தோடு வரும். துர்நாற்றத்தோடு இருக்கும் சீல்கள் வந்து முக்கியமாக காது எலும்பு அரிப்பு தன்மையோடு சேர்ந்திருக்கும். ஆகையினால் அந்த சீல் துர்நாற்றத்தோடு இருக்கும்போது உடனடியாக அதற்குண்டான மருத்துவ ஸ்கேன்கள் எல்லாமே எடுத்து நம்ம பார்ப்பதற்கான கண்டிப்பான அவசியம் இருக்கிறது. காதில் சீல் வடிந்து கொண்டே இருக்கும் பலருக்கு காது ஜவ்வில் வந்து துவாரமாக காது ஜவ்வு கிழிந்து துவாரமாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி காது சீல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம காது சீலுக்கு உண்டான வைத்தியங்கள் எடுத்துக்கும்போது, மாத்திரையாவோ இல்லை சொட்டு மருந்தாவோ எடுத்துக்கும் பொழுது சீல் வருவது நின்று உலர்ந்து காது கேட்கும் தன்மை கூட ஒவ்வொருக்கும் வந்து அதிகமாகவும் அதை பார்த்துருக்குறோம். சீல் வடிந்து நின்றாலும் காது துவாரம், அதாவது காதில் ஜவ் ஓட்டை என்று சொல்வோம், காது ஜவ் ஓட்டை முழுவதுமாக அடைக்கப்பட்டு விட்டதா என்பதை நம்ம வந்து முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தொடர்ந்து ஒரு 3-4 மாதங்களாகவும் மேலாகவும் காது ஓட்டை அடைக்கவில்லை என்று தெரிந்தாலோ, காது எலும்பு அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரிந்தாலோ, காது கேட்கும் தன்மை மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நம்ம வந்து கருவி மூலமாக அறிந்து

0: ஹலோ, காது அறுவை சிகிச்சை வந்து ஆலோசனை கொடுக்குறோம்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.
2: காலநிலை மாறுபாட்டால சில நோய்கள் வந்து பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: மழை காலங்களில் வைரஸ்னால பல்வேறு காய்ச்சல்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த டெங்கு காய்ச்சலை மற்ற காய்ச்சல்களில் இருந்து வேறுபடுத்தி எப்படி கண்டறிவது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
3: நமது மாவட்டத்தில் இந்த காய்ச்சல் ஒரு பகுதியில் ஒரு நபருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டால் அவர் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு டெஸ்ட் எடுத்து அது பாசிட்டிவ்னு வந்து அவருக்கு வந்து டெங்கு அறிகுறி என்று தெரிந்தால் எங்களுடைய மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் உள்ள சுகாதார ஆய்வாளர்கள் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கி எந்த கிராமத்தில் எந்த இடத்துல அந்த நோய் வாய்ப்பட்டவர் இருக்கிறார்னு கண்டறிந்து அந்த கிராமத்தில் அன்றைய தினமே அந்த கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு உட்பட்ட களப்பணியாளர்கள் டிபிசி என்ற டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர்னு சொல்லக்கூடிய கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடுத்தக்கூடிய அந்த களப்பணியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் மருத்துவ அலுவலர்கள் அடங்கிய குழு அந்த கிராமத்திற்கு சென்று அந்த எந்த வீட்டில் அந்த டெங்கு கொசு பாதிக்கப்பட்ட நபர் இருந்தாலோ அந்த வீட்டை சுற்றி உள்ள பகுதிகள் முழுவதும் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். முதல்ல அந்த வீட்டில் போய் பார்த்துட்டு அந்த வீட்டில் எங்கேயாவது தண்ணீர் தேங்கி இருக்கிறதா, நல்ல தண்ணீர், நல்ல தண்ணீர் பொதுவாக எங்கே தேங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டை சுற்றி டயர்கள், அந்த உடைந்த பிளாஸ்டிக் டம்ளர் போட்டு வச்சுருக்கலாம், உடைஞ்ச பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கலாம், ஆட்டு உரல் இருக்கலாம், அதை மாதிரி பூந்தொட்டிகள் வந்து இருக்கலாம், அதில் தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கலாம், அதை முறையாக கவனிக்காமல் இருக்கலாம். இது மாதிரி அந்த இடங்களை பூரா கண்டறிந்து அந்த இடத்துல ஏதாவது லார்வா இருக்குதா அப்படின்னு கண்டறிந்து அது முழுமையாக அழிப்பதற்கு பணிகளை முறையாக செய்கிறார்கள். மேலும் சோர்ஸ் ரிடக்ஷன் சொல்லுவாங்க, அந்த எந்த இடத்துல இந்த நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் களப்பணியாளர்கள் சென்று தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தி அந்த வீடுகளில் தண்ணீர் திறந்திருந்தால் அதை மூட வைப்பதற்குண்டான அறிவுரைகளை சொல்வார்கள். மேலும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபாகிங்னு சொல்லுவாங்க, அந்த கொசுவை அழிப்பதற்குண்டான அந்த இன்டோர் ஃபாகிங் மிஷினை வச்சு அந்த கொசு புகை அடித்து அந்த கொசு உற்பத்தியை முழுவதுமாக கட்டுப்படுத்துவார்கள். அதற்கு மேலும் அந்த உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாக கிராமத்தை முற்றிலுமாக நல்ல சுத்தமாக வைத்திருப்பதற்குண்டான வழிமுறைகளையும் செய்கிறார்கள். அதன் பிறகு அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளையும் முறையாக குளோரினேஷன் செய்து சுத்தமான தண்ணீர் மக்களுக்கு கிடைப்பதற்குண்டான இந்த காய்ச்சல் மாதிரி வேறு ஏதாவது மஞ்சள் காமாலை போன்ற பிரச்சனைகளும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி குளோரின் செய்யப்பட்ட தண்ணீரைத்தான் தினசரி மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுரைகளை வழங்குவாங்க.
2: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பொதுமக்கள் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இப்படி பல அருமையான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.

நேரம் 1:10 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, மனக்கவலைகளை குறைக்கிற மாடி தோட்டம் பற்றிய தகவல்கள். நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் எஸ்லி சீஜகன். நேர்களை, நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது மகிழ்ச்சியானதாக இருக்கலாம், சில சமயங்களில் கவலை தர்ற மாதிரியும் கூட அமையலாம். ஆனால் அப்படி ஏதாச்சும் இல்லைன்னா கூட நாமளே சில சமயங்களில் சாதாரண விஷயங்களையும் மூளைக்குள்ளே போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருப்போம். உதாரணமாக பார்த்திங்கன்னா, நான் ஒன்றுமே மைண்டில் யோசிக்க இல்லைன்னா கூட நாளைக்கு என்ன வேலையெல்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகி, அப்புறம் செலவை இப்படி சமாளிக்கிறது, ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, பிள்ளைங்களுக்கு நாளைக்கு காலையிலே ஸ்கூலுக்கு போகணுமே, எப்படி படிச்சிட்ருக்காங்க, இப்படி ஒரு ஒரு டாப்பிக்கை போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எண்ணங்கள் வந்து நம்ம மைண்டில் வந்து அப்படியே உட்காந்துட்டு ஏதோ ஒரு கவலை வந்து இனம் புரியாத ஒரு கவலையாக நம்மளை வந்து பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்குது. சில நேரம் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைன்னு எதுவுமே இருக்காது, ஆனால் மனசு மட்டும் அமைதியாக இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம மனசுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்க நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்றைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அப்படி நம்மளோட மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான செயல் தான் இந்த தோட்டம் போடுறது. இது எப்படிங்க மனக்கவலையெல்லாம் குறைக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இடையிடையே சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களையும் கேட்டுக்கிட்டே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலேருந்து பி. சுஷீலா குரலில். இந்த பாடல் கேளுங்கள்.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் ஒரு மணி 16 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.6 இந்த நிகழ்ச்சி நலம் தானா. இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மனக்கவலைகளை குறைக்கிற மாடி தோட்டம், இதை பற்றி தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகமான வாழ்க்கை ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுறப்ப நம்ம கொடுத்துட்றோம். ஆனால் நம்முடைய மனசுக்கு ஓய்வு எப்பவும் தேவைப்படுறப்பெல்லாம் கொடுக்குறோமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்கு தான் இருக்குது. காலையில் எழுந்ததும் வேலை, படிப்பு, குடும்ப பொறுப்புகள் இப்படி தொடர்ந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையில், இதுக்கு இடையில் நம்ம மனசுக்குள்ளே செய்கிற அந்த சின்ன சின்ன கவலைகள், அழுத்தங்கள், இதெல்லாம் எங்கே போக சொல்லுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்க நம்மளுடைய வீட்டிலே ஒரு அழகான இடம் நாமளே ரெடி பண்ணுறோம். அதுதாங்க நம்மளுடைய தோட்டம். அது என்னங்க மாடி தோட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னா, நம்ம தோட்டம் அப்படின்னு சொன்னதுமே என்ன சொல்லுவோம், எங்கள் வீட்டிலலாம் தோட்டம் போட இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா வீட்லேயும் மாடி இருக்கும் தானே, அதனால தான் மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை, மாடியும் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜன்னல் ஓரமாக ஒரு சின்ன குடுவை எடுத்து கூட செடி வளர்க்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு தோட்டம் தான், அதோடைய பேரும் தோட்டம் தான். ஏன்னா தோட்டம் அப்படிங்கிறது, செடி வந்து நிறைய வளர்த்தாதான் தோட்டம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அதெல்லாம் இல்லைங்க, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, எவ்வளோ இடம் இருக்கோ, என்ன மாதிரியான, இப்போது செடி பூத்தொட்டி வைக்க இடம் இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை வச்சு கூட நம்ம செடி வளர்க்கலாம். நம்ம மைண்டு அதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம மனசில் சேர்ந்துருக்க அந்த கவலைகள் எல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு டைவர்ட் வேணும். அதுதாங்க, அது வேறு ஒன்றுமே இல்லை. இதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்க பாடல் 1001 திரைப்படத்திற்காக வாலிவரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சௌந்தரராஜன் P சுஷிலா பாடியிருக்காங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

எப்போவுமே முதல்ல நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. கவலைகள் வருது அப்படிங்கிறது மனுஷர்களோட வாழ்க்கையில் இயல்பான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே கவலைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கவலை நம்ம நாளைய முழுசாக எடுத்துக்க கூடாது. அதாவது அந்த நாளை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்க கூடாது. கொஞ்சம் நம்ம மனசுக்கு ஓய்வு கொடுக்கணும். அதுக்கு பல வழிகள் இருக்குது. பாட்டு கேட்கலாம், நண்பர்களோட பேசலாம், புக் ரீட் பண்ணலாம். அதில் ஒன்று தாங்க இந்த இயற்கையோட நேரம் செலவிடுற தோட்டம் போடுறது. இந்த மாதிரி தோட்டம் அமைச்சு ஒரு செடியை வந்து நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட கவனம் வந்து அந்த செடி பக்கமாக திரும்புது. ஆஹா, இன்றைக்கி புதுசாக ஒரு இலை வந்திருக்கு, அடடா மொட்டும் வந்திருக்கு, நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி நல்லா வளர்ந்துருக்கு. இப்படியா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு மூடு வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடுது. உண்மையிலே அந்த அனுபவம் வந்து அழகாக இருக்கும் இல்லையா? அதுதாங்க கார்டனிங். இதெல்லாம் வந்து வெறும்

தோட்ட வேலை மட்டும் கிடையாது, நம்ம மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் சொல்லலாம், இல்லை ஓய்வு சொல்லலாம். அதனால தான் இன்னைக்கு நம்ம நலம் தர நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு பாடல் நேரம் 1 மணி 25 நிமிடத்தில் உங்களுக்காக வர இந்த பாடல் சவாலி சமாளி திரைப்படத்திலிருந்து.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் ஒரு மணி 33 நிமிடம். நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.6ல். ஆரோக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடல் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, மனமும் வந்து நிம்மதியாக அப்படியே ஒரு காமாக இருக்கணும். அது வந்து ஆரோக்கியத்தோட ஒரு பகுதின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம மனசு எப்போவுமே பிரச்சனைகளையே நினச்சிட்டு இருந்துன்னு வரீங்களேன், அது வந்து ஒரு ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் நேரமாச்சும் அதுலேருந்துலாம் வெளியே வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதையாச்சும் பண்ணிட்டு ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க. இதுக்காக தான் இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மனக்கவலைகளை குறிக்கிற மாடி தோட்டம் அப்படின்னு. மாடி தோட்டம்னு சொன்னதுமே பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா, ஐயோ பெரிய டெரஸ் இருக்கணும், நிறைய செடிகள் வாங்கணும், அப்புறம் அது வைக்க தேவையான தொட்டி வாங்கணும், வளர தேவையான மண் உரம் இதெல்லாம் கொடுக்கணும், என்னங்க சொல்கிறீங்க இதெல்லாம் நினைக்கும் போது கவலைகளெல்லாம் வந்து மனசில் உட்கார்ந்துக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. என்ன அப்படின்னா பேசிக்காகவே பார்த்திங்கன்னா உங்கள் மனசை வந்து டைவெர்ட் பண்ணணும், அதுதான் நம்ம சொல்ல போகிற விஷயம். இதுக்கு இவ்வளோ பெரிய பெரிய விஷயம்லாம் தேவையில்லை. செடி வளர்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக தோட்டம் போடுறதுல ஆர்வம் இருந்துச்சுன்னா போடலாங்க. இதுக்கு வந்து நிறைய தொட்டி வாங்கணும், செடி வாங்கணும் இப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான இப்போது புதினா எடுத்துக்கலாம், துளசி, இந்த மிளகாய் செடி, தக்காளி செடி, சின்ன சின்ன டெய்லி பூக்கிற மாதிரியான செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனிப்புலாம் தேவையில்லை. ஆனால்

பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கையால் மண்ணெல்லாம் கிளறி ஒரு விதை போட்டு அது செடியாகி நம்மளுக்கு ஒரு பலன் தருது அப்படிங்கிறது போது கண்டிப்பாக வந்து அது சூப்பர் தானேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள். இப்போ நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு உங்களுக்காக பாடல். பராசக்தி திரைப்படத்துலேருந்து காமாட்சி சுந்தரம் வரிகளுக்கு ஆர் சுதர்சனம் இசையில் பாடியிருக்காங்க எம் எஸ் ராஜேஸ்வரி.

நேரம் 1:39 அணைஞ்சிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா நிகழ்ச்சி. மனக்கவலைகளை குறைக்கிற மாடி தோட்டம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு செடியை வளர்க்குறது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட நம்மளுக்கு பல அழகான விஷயங்களை வந்து வாழ்க்கையில் வந்து சொல்லி கொடுக்குது. என்னென்னா எல்லாமே வந்து உடனடியாக கிடச்சிடாது இல்லையா. நம்ம வந்து சில விஷயத்தை ஆசைப்படும், இது நடக்கணும் அப்படின்னு, அது நடக்காதப்போ ஏதோ ஒரு ஏமாற்றம் வந்து நம்ம மனசுக்குள்ளே வரும். ஆனால்

இந்த செடி வளர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விதை போடுறப்போ நாளைக்கு அது பூத்துறாது, காய் கனியெல்லாம் தந்துடாது இல்லையா. அதுக்காக காத்திருக்கணும், அதை தொடர்ந்து கவனிக்கணும், தண்ணீர் ஊற்றணும், பொறுமையாக இருக்கணும். இதே போல் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து நம்ம காத்திருப்போம். அதுக்கு சில நேரங்கள் காலங்கள் தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல பாடத்தை நம்மளுக்கு சொல்லித்தருது. ஆனால் இன்றைக்கே நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே கூடாது. விதை போட்டாச்சு, அது பலன் தரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் அதை கூட கம்பேர் பண்ணி சில பாடங்களை கூட நாம் இந்த தோட்டம் வளர்க்குறதுலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு வனம்பாடி திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்லி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம நிலைப்பான் பள்ளி 102.6 கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கு இரவு 8:05 குக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர், ஊர், பிடிச்ச பாடலுடைய படம், இடம்பெற்ற வரிகள் இதை டைப் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டிய நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9444-33-60794 9443-6079. ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் நம்ம நிலைப்பன் பள்ளி 102.6 இன்னைக்கு இரவு 8:05 உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நேரம் 1:48 இணைஞ்சிருக்கிறோம். இது நலம் தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம் மனக்கவலைகளை குறைக்கிற மாடி தோட்டம் பற்றி. சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து கொஞ்சம் டல்லா சோர்வா இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம இயற்கையோட கொஞ்ச நேரம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல நம்ம மனசை அமைதிப்படுத்துகிற ஒரு அனுபவமாக இருக்கும். மாடியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பச்சை தோட்டத்தை பார்த்து, மாடியிலையோ இல்லை கீழேயோ உங்கள் பக்கத்தில் நீங்கள் வளர்க்குற ஒரு தோட்டத்தை வந்து நீங்கள் கவலையாக இருக்கும்போது பார்க்கும்போது, இது நான்ல வளர்த்தேன், எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு, நான் வைக்கும்போது இப்படி இல்லையே, நல்ல அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் நாம் வந்து நினைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மகிழ்ச்சியான உணர்வு நம்ம மனசுக்குள்ளே வருது. அப்போ நம்மளோட மனசுக்கும் வந்து ஒரு ஆறுதல் கிடைக்குது. இதுதாங்க, இதுதான் நம்ம சொல்ல வர விஷயம். இதுலேருந்து இன்னும் நம்ம கற்றுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு செடியை வச்சதும் பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு வந்து தண்ணீர் ஊற்றணும், உரம் வைக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. அதுபோல் நம்ம மனசுக்கும் பார்த்திங்கன்னா அன்பு, ஓய்வு, நம்பிக்கை இதெல்லாம் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளோட கவலைகளை வந்து உடனடியாலாம் தீர்த்துற முடியாதுங்க. ஆனால் கவலையோடு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத மாற்ற முடியும். கவலையை தீர்க்க முடியலனாலும் கவலையோன்ன எண்ணங்களை நம்ம மனசுலேருந்து மாற்ற முடியும். இதுக்கு தான் இந்த மாடி தோட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். உங்களுக்காக பாடலும் வந்துட்டுருக்கு. என் கடமை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடல்.
1: Two, three, two, three, four, two, three to your left and to your right. Swing.

நேரம் 1:55 நிமிடம். ஒரு தோட்டத்தை நம்ம வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறோம். உண்மையிலே அந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்ருக்கு அப்படின்னாங்க சொல்லணும். மாடி தோட்டம் வந்து மனக்கவலைகளுக்கு மருத்துவ சிகிச்சை அப்படின்னு நாம் சொல்ல வரல. ஆனால் மனசுக்கு அமைதியான ஒரு ஆக்டிவிட்டியாக அந்த இயற்கையோட நேரம் செலவிடுற ஒரு வழியாக இந்த கார்டனிங் இருக்குது.

பலருக்கு உதவியாக இருக்கலாம். இது நம்ம மனசில் பார்த்திங்கன்னா கவலைகள் அதிகமாக இருக்கிறப்போ ஒரே இடத்துல உட்காந்துட்டு அதையே யோசிச்சுட்ருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே போயிட்டு செடிகளை கவனிக்கிறது, அந்த மண்ணை வந்து கையால் தொட்டு வேலை செய்கிறது, காஞ்சி போன இலைகளை வந்து ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் தர்ற அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் தாங்க நம்ம பண்ணுற கார்டனிங். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. ஆனால் அதனால் வர்ற கவலைகளை நம்ம சமாளிக்கிற விதம் தான் அந்த பிரச்சனைகளை ஈஸியாக ஃபேஸ் பண்ண வைக்குது, அதற்கான வலிமையை நம்மளுக்கு தருது. இந்த மாதிரியான சின்ன சின்ன வழிகள் கூட நல்ல பழக்கங்களை நம்மக்கிட்ட உருவாக்குறதோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக்கும். பசுமையான இடம் பலவித ஆரோக்கியத்தை உங்களுக்கு தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்ருக்கு. ராஜா மலையசிம்மன் திரைப்படத்திற்காக மருதகாசி வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடியிருக்காங்க பிபி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா. பாடலை தொடர்ந்து கேட்கலாம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்களுக்கு மீண்டும் மீராவின் ஜோரான பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் பிற்பகல் 2:01 ஆயிற்றுக்கு, நேர்கள் 3 வரை கேட்க இருக்கிறீங்க. இது அன்பின் வரிகள். எங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டு ரசித்து உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களுக்காக நேரம் செலவிட்டு அனுப்பிய கடிதங்கள் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கூறிய கருத்துக்கள் தான் நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகுது. இன்றைக்கும் நிறைய கடிதங்கள் எங்கள் கையில் இருக்குங்க. ஒவ்வொரு கடிதமும் மொத்தமொத்தாக நேர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அருமையாக ரசித்து கேட்டு எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல் கடிதம் யாருடையது வாசல்லாமா? இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க உடையாம்பொழியிலிருந்து பத்மாருள்ராஜ், காரைக்குறிச்சி புதுக்குடியிலேருந்து கனகா சங்கர் வந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. வணக்கம். வாழ்த்து அட்டை இருந்து வாட்ஸ்அப் வரை வாழ்த்து முறை மாறுகிறதா, வாழ்த்தும் மனது மாறுகிறதா என்னும் தலைப்பில் ஆஜி ரம்யா காலை 9 ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் சிறப்பாக தொகுத்து வழங்கினார்கள். 1:10 அது 1 நிகழ்ச்சிக்காக சொல்லியிருக்கிறாங்க. 1 என்று சிறப்பாக தொகுத்து வழங்க கேட்டேன். நீர்களின் அனுபவ கருத்துக்களை கேட்டேன். எங்கள் கருத்து வாழ்த்து அட்டையும் தொலைபேசி பகிர்வும் அனைத்து வாழ்த்தும் மனமும் ஒன்று தான். நினைவில் வைத்திருப்பது, வாழ்த்து அட்டையை தொலைபேசி பகிர்வு நினைவில் வைக்க முடியாது. பலர் சொன்னால் எப்படி நினைவில் வைக்க முடிகிறது? பேருக்கு சொல்வது போல் தோன்றுகிறது. அட்டை தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. கிடைக்க மாட்டோம், அவசரப்பட்டு தொலைபேசி விரைவில்லையில் அழித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அனந்த பங்காற்று நிகழ்ச்சிக்காக பாராட்டி எழுதி உங்களுடைய கடிதத்திற்காக நன்றி சொல்லிட்டு அடுத்த கடிதம். இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க மஞ்சள் நீர்காயிலிருந்து சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, உடையாம்பள்ளி மரியதாஸ், வம்சாபுரம் மீனா, எங்கெல்லாம் சேர்ந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. 2/10/2026 அன்று இரவு ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் தோட்டாக்குடி மாரியப்பன் குழுவினர் நையாண்டி மேளம் கேட்டோம். அதில் காப்படி சிந்து மகுடி பக்தி பாடல் என்று நாதஸ்வரம் உதவியுடன் நையாண்டி மேளமும் அருமையாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போது எங்கள் ஊர் கோவில் கொடை நினைவுக்கு வந்து நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. நேருக்கு நன்றி சொல்லிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, இது கடிதத்தையும் உடையாமொழி பத்மா அருள்ராஜ், காரைக்குறிச்சி புதுக்குடி கனகா சங்கர் தான் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க? வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.6 பண்பலையில் 2/10/2026 20:10 சுகமான ராகங்கள் தொகுப்பு, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி நேயரின் தொகுப்பு, படிப்பு கல்வி பற்றி எழுதி ஒளிபரப்ப கேட்டோம். அருமையான பாடல் தொகுப்பு. வாழ்த்துக்கள் நேயருக்கு. தொகுத்து வழங்கிய மணிமுத்தாறு கணேஷ் அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்எம் ரெயின்போ 102.6 பண்பலை மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. வாழ்த்தி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுகளுக்கும் நன்றி.

நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா வீரபாண்டியன் எழுதியிருக்கிறாங்க. மருதுகுளத்தில் இருந்து இந்த கடிதத்தை 30/9/2026 21:30 இலக்கிய சாரலில் முதுமொழி காஞ்சி கோரும் வாழ்க்கை நெறிகள் கல்வியை விட ஒழுக்கம் சிறந்தது. சான்றோர்கள் ஒழுக்க நெறியை மீறக்கூடாது எனவும் வாய்மை தன்னையையும் தன்னை சார்ந்தவர்களையும் மரபு காக்கும் எனவும் நானுடமை மனிதன் அழகாக இருந்தாலும் நாணம் உடையவராக இருத்தல் வேண்டும். நாணம் உடையவராக இருந்தால் பழிச்சொல் அவப்பெயர் ஏற்படாது. தனி மனிதன் ஆளுமை கருத்துக்குரல் சொல்வன்மை சுதந்திரம் வல்லமை வேண்டும். தனி மனிதன் ஆராயும் மனம் வேண்டும். நோயில்லாமல் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வு குறைவில்

செல்வம் என நேயர்களுக்கு இலக்கிய சாரல் மூலம் விழிப்புணர்வு வழங்கிய தொகுப்பாளர்களுக்கு நன்றி அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்கிறாங்க. இலக்கிய சாரல் நிகழ்ச்சிக்காக இந்த பாராட்டு கடிதம், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது? கோயில்பட்டியிலிருந்து குமார் அவங்களுடைய கடிதம் தான் நம்ம வாசிக்க போறோம். இரண்டு கடிதங்கள் என் கையில் இருக்கு. 1/10/2026 வியாழன் காலை ஆனந்த பூங்காற்றில் வாட்ஸ்அப் முதல் வாழ்த்து அட்டை வரை உறவு முறை மாறியிருக்கிறதா, மனப்பக்குவம் மாறியிருக்கிறதா என்ற கேள்விக்கு நமது நேயர்களின் மூலம் எண்ணற்ற பயனுள்ள கருத்துக்கள் கிடைத்தன, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன் வாழ்த்து அட்டையை கடைக்கு சென்று விரோதமாக கலரில் ஆர்வத்துடன் தேர்ந்தெடுத்து வாங்கி நாமும் நமது கைப்பட வாழ்த்து எழுதி அனுப்புவோம். நமக்கு மட்டும் அல்லாது அதை பெறுபவர்களின் குடும்பத்துக்கே மகிழ்ச்சியை கொடுக்கும், மன நிறைவும் ஏற்படும். அட்டை வாழ்த்து என்பது 16 வகை கொண்ட விருந்து சாப்பாடு, வாட்ஸ்அப் வாழ்த்து என்பது ஆர்டினரி சாப்பாடு போன்றது. தனது கருத்தையும் அருமையாக தெரிவித்த நமது சகோதரி ரம்யா அவர்களுக்கு டபுள் பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்கிறாங்க. நன்றி உங்களுக்கும் உங்களுடைய பாராட்டுக்காக. அதே நேருடைய கடிதம் தான். 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று நவுன் பற்றிய விளக்கம் இடம்பெற்றது. பெயர் சொல் பற்றி அவர்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தார்கள், புரியும் வண்ணம் இருந்தது. திரு பாஸ்கரன் அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்கிறாங்க. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக நன்றி உங்களுடைய பாராட்டுக்கு. வாட்ஸ்அப் மூலமாகவும் சில பதிவுகள் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, என்னென்னு பார்த்துலாமா? இன்றைக்கி அன்பின் வரிகள் அறிவிப்பாளர்களுக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பசிப்பிணியை தீர்த்தவர் வள்ளலார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர், எல்லாம் உயிர்களிடம் அன்பும் கருணையும் கொண்டவர், அருள்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையால் சமய சன்மார்க்கம் தந்தவர் போன்ற கருத்துக்களை தொகுத்து வழங்கினார்கள், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. அதே போல இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் பேசுவது ஒரு கலை, சுருங்கு சொல்லி விளங்க வைப்பதை அருமையாக விளக்கினார்கள் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், கூறியது அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனந்த பங்காட்டு நிகழ்ச்சியில் ஆனந்தம் வருகிற பாடல்களின் தொகுப்பு அருமை, வீராராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சிருக்கிறாங்க. யார் அப்படின்னா இட்டேரியிலிருந்து சாந்தி ஹரிஹரன். நேர்கள் உங்களுக்கு உங்களுடைய பாராட்டுக்கு நன்றி.

நேர்களை இன்னும் நிறைய கடிதங்கள் வாட்ஸ்அப் பதிவுகள் நம்ம அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்காக காத்துட்ருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு சங்கமம் திரைப்படத்திற்காக சுஜாதா ஸ்ரீனிவாஸ் குரல்களில்.

சுஜாதா ஸ்ரீனிவாஸ் குரல்களில் தான் பாடல் கேட்டு முடிச்சோம். சங்கமம் திரைப்படத்திலிருந்து. நேரம் ஆயாச்சு பிற்பகல் 2:15. நேர்கள் நம்ம நெல்லை பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு வாட்ஸ்அப் பதிவு வாசிடலாமா? எந்த நேயர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. 4/10/2026 ஞாயிறன்று காலை 10 மணிக்கு நேர்கள் மனம் விரும்பும் மனம் விரும்பவே நிகழ்ச்சி கேட்டேன். நேர் கேட்கும் பாடலின் முதல் வரியை கொண்டே அன்பு நேருடன் மகிழ்ச்சியுடன் பேசி பாடலை ஒலிபரப்பிய அன்பு அறிவிப்பாளர் கார்த்திகா அவர்களுக்கு பாராட்டு.

நன்றிகள். அதோடு பொது அறிவு கேள்விகளையும் கேட்டு அந்த நேரிடம் பதிலை வாங்குவதும் அருமை. நன்றியுடன் குற்றாலம் அன்பினேயர் அம்பலவாணன் அவர்கள் இந்த பதிவை வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. அடுத்த ஒரு பதிவு கூட இருக்குது. என்ன அப்படின்னா, குற்றாலம் அன்பினேயர் அம்பலவாணன் சொல்வது, இன்று திங்கட்கிழமை காலை 9 மணி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு நாம் எதையை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற தலைப்பில் நீர்கள் பலர் பேசினார்கள். அன்பு சகோதரி மேரா நிகழ்ச்சியை நடத்தினார் ஜோரா, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நம்ம அன்பினேயர் குற்றாலத்திலிருந்து அம்பலவாணன் சாருடைய பாராட்டுக்கள் தான் இது. நன்றி உங்களுடைய வாட்ஸ்அப் பதிவிற்காக சார். ஒரு கடிதம் வாசிக்கலாம். எந்த கடிதம், யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, வீரபாண்டியன் மருதகுளத்திலிருந்து இந்த கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க. 3/10/2026 மதியம் 1 மணிக்கு நெல்லை பண்பலையில் நலம் தரும் நலம் தானா நிகழ்ச்சி கேட்டேன். இஞ்சி சுக்கு மருத்துவ குணங்களையும் தீர்வு காணும் நோய்களையும் இஞ்சியை துண்டு துண்டாக்கி தேனில் ஊற வைத்து தேனோடு இஞ்சி துண்டை சாப்பிட்டால் தலைவலி பித்த நோய்கள் வயிற்று நோய்கள் குணமாகும். சுக்கு தைலம் நாட்டு மருந்து கடையில் வாங்கி மருத்துவர் ஆலோசனையின்படி பயன்படுத்த கூறியது அருமை. அறிவிப்பாளர் சகோதரர் நிலை இயக்குனர் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் மறு ஒளிபரப்பு தேவை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய பாராட்டிற்கு. இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க மருதகுளத்திலேருந்து வீரபாண்டியன் சார், நேருக்கு நன்றி சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது, மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் வீரவநல்லூர் கருணாநிதி மம்சாபுரம் மீனா இவங்களுடைய கடிதம் தான். 2ஆம் தேதி என்ற நேர் தொகுப்பாக நாகர்கோவில் மந்திரமூர்த்தியின் தொகுப்பில் அனைத்து பாடலும் கேட்டு எங்கள் சிந்தனையில் ஆழமாக பதிந்தவையாய் அமைந்தது. சில பாடல்கள் அடிக்கடி கேட்காத பாடல்கள். தலைவாரி பூச்சோடி உன்னை பாடநூலை என்ற பாடலை கேட்கும்போது உள்ளம் ஆனந்தம் அடைந்தது. அன்பு தம்பி மணிமுத்தாறு கணேஷ் தன் அடக்கமான தன் இனிய குரலால் எங்களை தாலாட்டாய் தாலாட்டிய நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை பாராட்டி கடிதம் எழுதிய நேர்கள் உங்களுக்கும் நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி முத்து சௌமியா அவங்க எல்லாம் திருநெல்வேலி டவுன் மேலர் அதவீதியிலிருந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. 30/9/2026 அன்று 7 மணிக்கு அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் சகோதரர் மகாராஜன் தனது தெளிவுமிக்க குரலால் பூமியின் உலக நாடு பருவநிலை பற்றி புள்ளி விபரம் அருமையாக சொன்னார்கள். அவர்கள் தகவல் அனைத்தும் மிக அருமை, பாராட்டுக்கள். அன்று இலக்கிய சாரலில் முதுமொழி காஞ்சி உணர்த்தும் அறநெறி அதன் பாட்டுக்கள் குறிப்புடன் மிக தெளிவாக கூறினார்கள். அன்று பழைய பாடல்கள் முத்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. 73 வயதிலும் ஒரு நிகழ்ச்சியும் தவற விடுவதில்லை. எங்கள் பொழுதுபோக்கு பண்பலையின் பண்பலை அப்படின்னு குறிப்பிட்டுட்டு 11/5 வரை சந்தோஷம். சகோதரருக்கும் நமது 102.6க்கும் அன்பு கலந்த நன்றிகள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவு பெறும் வரைக்கும் நிகழ்ச்சியை கேட்பாங்க போல இருக்குது. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கடிதங்களையும் எழுதுங்க. நேர்கள் எல்லாருக்கும் நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது, கோவில்பட்டியிலேருந்து நம்ம குமார் சார் தான் எழுதியிருக்கிறாங்க. 1ஆம் தேதி வியாழன் காலை தமிழ் அமுதிய நிகழ்ச்சியில் 7/15 துவக்க உரையாக தமிழில் ஆயக்கலைகள் 64 என்றும் 64 கலைகளின் பெயர்களையும் எடுத்துரைத்து சிறப்பித்த திரு கதிரேசன் அவர்களுக்கு பாராட்டுகள். அவர்கள் சொன்ன ஆயக்கலைகள் 64 மனித வாழ்க்கையில் உள்ளது தான். எடுத்துக்காட்டாக கணித சாஸ்திரம், கலை, வேதக்கலை, நீதி சாஸ்திரக்கலை, மந்திரக்கலை, யோகக்கலை, சிற்ப சாஸ்திரக்கலை, உருவ சாஸ்திரக்கலை, மந்திர சாஸ்திரக்கலை போன்றவைகள். தினமும் தமிழை அமுதை நிகழ்ச்சி வழங்கி வரும் நமது வானொலி நிலையத்திற்கும் தமிழை அமுதை நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு கதிரேசன் அவர்களுக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. குமார் சார் கோவில்பட்டியிலேருந்து நன்றி. இன்னும் அன்பினோரிய நிகழ்ச்சிக்காக நிறைய கடிதங்கள் என் கையில் இருக்குது. தொடர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாட்டு கேட்கலாம். ஹரிஹரன் ஹரிணி குரல்களில் சமுத்திரம் திரைப்படத்திற்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நம்ம நிலையின் இசைக்களஞ்சியம் நம்ம நெல்லைப்பன்மலை 102.6 தான். ரொம்ப ஹாப்பியாக நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க. இது அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. நேரமாயாச்சு பிற்பகல் 2:27. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வாட்ஸ்அப் பதிவு படிச்சிடலாம். யார் இந்த வாட்ஸ்அப் பதிவு பதிவிட்டிருக்காங்க அப்படின்னா, சிவகலை கே கே தாமஸ் சிங்கம்பாரி சாமர்தம் டவுன் எஸ் கருப்பசாமி எம் கருப்பசாமி இவங்களுடைய பதிவு தான். வணக்கம், நெல்லைப்பண்பலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருக்கிறது, அதை பற்றி இங்கு எழுதுகிறேன். இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்று காலை நினைத்தாலும் நல்லவே கேட்க தமிழே அமது ஆங்கிலம் அறிவும் போன்ற நிகழ்ச்சிகளை கேட்டு மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனந்த பொங்காற்று நிகழ்ச்சி நடத்திய அறிவிப்பாளர் மேரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த தலைப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. அதாவது, குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைப்பது எப்படி என்று கேட்டார்கள். பல நேர்கள் பேசினார்கள். நல்லது. 1 மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை மருத்துவர் விளக்கம் சிறப்பு. அதற்கு பிறகு டெங்கு விழிப்புணர்வு, அதை பற்றிய நிகழ்ச்சி பொறுப்பாளர் காளிமுத்து சார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு சிறந்த விளக்கம் கிடைத்தது. கடிதம் வாசிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவகலை கே கே தாமஸ் சிங்கம்பாரி சமர்தம் டவுன் எம் கருப்பசாமி நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.

மற்றும் ஒரு வாட்ஸ்அப் பதிவு கூட இருக்குது. என்ன அப்படின்னா, 2/10/2026 அன்று காலை சூழல் ஒளி கேட்டோம். கடல் உயிரினம் திமிங்கலம் பற்றி பல தகவல்களை கேட்டோம். அது இருந்தாலும் கடலில் வாழும் உயிரினங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. தகவலை கொடுத்த ஐயாவுக்கும் நிலைப்பண்மலைக்கும் பாராட்டுக்கள், நன்றிகள் அப்படின்னு பாராட்டி இந்த வாட்ஸ்அப் பதிவை பதிவிட்டிருக்கிறாங்க. யார் அப்படின்னா, வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதி, மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், மூலக்கரைப்பட்டி ரவிக்குமதா. நேர்கள் எல்லாருக்குமே நன்றி.

நம்ம அன்பின்வர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு கடிதம் தான். என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த கடிதத்தில் அப்படின்னு முதல்ல படிச்சிடலாம். இல்லை இயக்குனர் மற்றும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். 29/9/2026 மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பிய பொதிகை தும்பியில் சுமித்ரா தேவி லிசி இணைந்து நன்றாக சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தினார்கள். சுமித்ரா தேவியின் அசத்தலான பேச்சு, காமெடி மற்றும் அனைத்தும் சூப்பராக இருந்தது. அவருக்கு பாராட்டுக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1/10/2026 வியாழன் மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பியில் சுமித்ரா தேவியும் சந்தியாவும் இணைந்து சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தினார்கள். சுமித்ரா தேவி செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினார். பொதிகை தும்பியின் மகுடம் சுமித்ரா தேவிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1/10/2026 மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் திவ்யா திரு காளிமுத்து சார் அவர்கள் நன்றாக வாசித்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பண்பலை 102.6 மற்றும் 1797 kHz அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக வழங்குகின்றார். எந்த நிகழ்ச்சியும் குறை சொல்ல முடியாது, எந்த அறிவிப்பாளரையும் குறைகள் சொல்ல முடியாது. அனைத்து அறிவிப்பாளர்களும் நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்குகின்றனர் என்பது எனது கருத்து. அப்படியே சிறிய குறைகள் நேயர்களுக்கு தெரிந்தால் அதை நாகரிகமான முறையில் சொல்லலாம் என்பது எனது அன்பான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க தென்காசிலேருந்து குத்தாலிங்கம் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த பாராட்டு மற்றும் விமர்சன கடிதத்திற்கு நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. மருதுகுளத்திலிருந்து வீரபாண்டியன் எழுதியிருக்கிறாங்க. 2/10/2026 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டேன். தோட்டாக்குடி மாரியப்பன் குழுவினரின் நையாண்டி மேளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிறைவு பாடலாக பக்தி பாடலாக புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை பாடல் வாசிப்பு பாராட்டுக்குரியது. ஒரு நினைவூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நமது திருநெல்வேலி அகில இந்திய வானொலியின் நமக்குள்ளே நேயர் சந்திப்பு

நிகழ்ச்சியில் நமது முதுநிலை அறிவிப்பாளர் குடந்தை திரு வேங்கடபதி அவர்களுடன் உரையாடிய போது எனது விருப்ப பாடலாக புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே டிஎம்எஸ் பக்தி பாடல் ஒளிபரப்பப்பட்டது, நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நினைவு கூர்ந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க, நன்றி. நேர்களே, நேரம் 2:31 ஆயிற்றுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, கோவில்பட்டியிலிருந்து குமார் சருடைய கடிதம் தான். 29/9/2026 செவ்வாய்க்கிழமை இரவு இலக்கிய சாரலில் நீலகேசி நூலில் காணப்படும் மனம், அறிவு, அறநெறி, நல்யானம், நற்சாட்சி, நல்லொழுக்கம் மனித வாழ்வில் ஏற்படுவது இன்பம் துன்பம் நிலையானது அல்ல, முற்பிறவிகளின் வினையின் விளைவுகள் என்று கூறுகிறது. மனித வாழ்வின் உயர்ந்த நெறி மற்ற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவது. நமது நோய்க்கு காரணம் வினைதான். நாம் செய்த நல்வினை நமக்கு நன்மை பயக்கும். நல்வினை செய்து வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் போன்ற கருத்துக்களை கூறிய சகோதரர் கடையம் ஞான வில்சன் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்த அனைத்து பாடல்களும் பழைய பாடல்களாக அமைந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு வாழ்த்து எழுதியிருக்கிறீங்க, நன்றி. நேர்களை, நேரம் 2:32 நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, சொல்லாமலே திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல தான் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

நேர்களே, 2:38 ஆயிட்டுருக்கு. நேர்கள் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இது நம்ம நெல்லை பண்பலை 102.6. நம்ம நேர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் கடிதங்கள் வழியாகவும் நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய அவங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தான் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறீங்க. அந்த ஒரு சில ஒரு வாட்ஸ்அப் பதிவு வாசிடலாம். நேற்று இரவு ஒளிபரப்பான இலக்கிய சாரலில் நக்கீரரின் திருமுருகாற்று படையிலிருந்து ஒளிவீசும் கருத்துக்களையும் மற்றும் திரைப்பக்தி பாடல்களையும் ஒளிபரப்பிய நிலைத்தாருக்கும் அன்பு அறிவிப்பாளர் சகோதரருக்கும் மிக்க நன்றிகள் அப்படின்னு இந்த பதிவை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க சரவணகுமார் ஆரியங்காவூர்லேருந்து.

அவங்களே மற்றொரு பதிவையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இன்று பகல் 11 மணிக்கு ஒளிபரப்பான மணி திருநாடு நிகழ்ச்சியும் நன்றாக இருந்தது. இடையே ஒலித்த பாடல்களும் அருமை. வழங்கிய நிலை இயக்குநருக்கும் பண்பலை 102.6 அன்பு அறிவிப்பாளர் அன்பு சகோதரி மேயராவுக்கும் மிக்க நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. இந்த பதிவை பதிவிட்டிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக ஆரியங்காவூர்லேருந்து சரவணகுமார் நேயருக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க மஞ்சள் நீர் காயலிருந்து சிங்காரவேல், கருணாநிதி வீரவனூர்லேருந்து மம்சாபுரத்திலிருந்து மீனா, அவங்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. 2/10/2026 அன்று உணவு இடைவேளையில் நலம் தானா நிகழ்ச்சியை கேட்டேன். அதில் சிறுகீரையில் எங்கள் உடல்நலத்திற்கு உண்டான மருத்துவ குணம், நீண்ட நாள் வாழ அறிவுரை சொன்ன தேனிசை குயில் சுபகலாவுக்கும் நெல்லை பண்பலைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி நலம் தானா நிகழ்ச்சிக்காக இந்த கடிதத்தை நீர்கள் எழுதியிருக்கிறாங்க. நீர்களுக்கு நன்றி. அடுத்த கடிதம் யாருடையது? வசந்தி கருப்புசாமி, கருப்பசாமி முத்து சௌமியா, மேலரதவேதி திருநெல்வேலி டவுன்லேருந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அன்பு நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 29 அன்று படமும் பாடலும் நிகழ்ச்சியில் சகோதரி எஸ் லிசி ஜெகன் 1998 படத்தின் ஆடிய உடன் பாடல்கள் கொடுத்தது மிகச்சிறப்பு. அன்று இரவு அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் சகோதரர் கடையின் ஞான வில்சன் தனது கணீர் என்ற தெளிவான குரலால் மனித மூளையின் நினைவாற்றல், பள்ளி கால்களின் பிடிமானம், மரங்கொத்தி பறவை உடல் உறுப்புகளின் அமைப்பு என்று அரிய தகவல்களை கொடுத்தார்கள். மிகச்சிறப்பு. அன்று இலக்கிய சாரலில் நீலகேசி உணர்த்தும் நோய்களை பற்றி அரிய தகவல்கள் கொடுத்தார்கள். விரிவான விளக்கம் சிறப்பு. சகோதரருக்கு நமது பண்பலைக்கும் பாராட்டுக்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லி பாராட்டு எழுதியிருக்கிறாங்க நேர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, கோவில்பட்டியிலிருந்து குமார் சாருடைய கடிதம் தான். 2/10/2026 வெள்ளிக்கிழமை

காலை ஆனந்த பூங்காற்றில் கோபம் வரும்போது அமைதியாக இருப்பது தோல்வியா புத்திசாலித்தனமா என்ற சிந்தனை கேள்வியுடன் வந்த சுட்டிப்பன் ஜோனா சகோதரியர்களுக்கு நேயர்களின் கருத்துக்கள் வாயிலாக, கோபம் வரும்போது 100% அமைதியாகத்தான் இருக்க வேண்டும், பதில் கிடைத்தும் இதிலிருந்து நாம் அமைதியாக இருப்பதுதான் பெரிய புத்திசாலித்தனம் என அறிவு மற்றும் அனுபவம் மூலம் அறிந்து கொள்வோம், நாமும் கடைபிடிப்போம். சிந்திக்க தலைப்பு குடித்த சுட்டிப்பன் ஜோனா சகோதரிக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லடிக்குறிச்சி சகோதரர் திருவருள் லத்தீப் அவர்கள், கோபம் உன் கையில் உள்ள நெருப்பு என்றும் கோபத்தில் நீதி சொல்லாதே என்ற கருத்தும் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது, பாராட்டுக்கள். சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்கள் கூறிய போது, விவிலியம் கூறும் கருத்தை குறிப்பிட்டார்கள், இயேசு பேசாதிருந்தார் கோபம் வரும்போது. பேசாமல் இருப்பவர்களின் பெருமை உயர்வு உலகம் உள்ளவரை பேசப்படும், சத்திய வாக்கு, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. குமார் சார் கோவில்பட்டியிலேருந்து நன்றி. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, உடையாம்புலி பத்மாருள்ராஜ் காரைக்குறிச்சி புதுக்குடி கனகா சங்கர் அவங்களுடைய கடிதம் தான். 2 காலை 9 ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியின் தலைப்பு, கோபம் வரும்போது அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனமா தோல்வியா என சுட்டிப்பன் ஜோனா தொகுத்து வழங்க, நிகழ்ச்சியின் இறுதியில் ஜோனா மேடம் சொன்ன கருத்து, யார் மேல் கோபம் இருந்தாலும் விட்டு விட்டு பேசுங்க சொன்னது நல்லா இருந்தது. நேரிலின் கருத்துக்கள் நல்லா இருந்தது. என்னை பொறுத்தவரை அமைதி தோல்வி என சொல்வேன். உணர்ச்சி தான் கோபம், வெளிப்படுத்தினால் தீரும். அமைதியாக இருந்து என்ன சாதிக்கப் போகிறோம்? வாழ்க்கை வாழ்வதற்கே, வாய் பேசுவதற்கே. அமைதியாக விட்டவெளியே அன்பாக பழகு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. உடையாம்புலி பத்மாரட்ராஜ் காரைக்குறிச்சி புதுக்குடி கனகாசங்கர் கடிதத்திற்கு நன்றி நேர்களே. நிகழ்ச்சியில் அதே நேர்களுடைய கடிதம் தான், காரைக்குறிச்சி புதுக்குடி வந்து கனகாசங்கர் அவங்களுடைய கடிதம் தான். சென்ற வாரம் அன்பின் வரிகள் கேட்டேன், கண்டிப்பு கடிதம் கேட்டு கலங்கினேன். பழைய அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சி நல்லா தந்தாங்க, இப்போ இருக்கிற அறிவிப்பாளர்களின் தொகுப்பு நிகழ்ச்சி நன்றாக இல்லை என கேட்டப்போ கோபம் வந்தது. குறை கண்டுபிடிக்கவே கேட்கக்கூடாதுங்க பண்பலையை, நிறை எண்ணத்துடன் கேட்டால் நன்மை பயக்கும். அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் தனித்தனி சிறப்பு உண்டு என உணர்ந்து கேட்டு பயன்பெற்று வருகிறோம். நிறைய சொல்ல பல வரிகளை அன்பின் வரிகளாய் மனதில் புன்னகை பூக்க செய்வோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி இவங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் யாருடையது? கோயில்பட்டியிலிருந்து குமார் சாருடைய கடிதம் தான். என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2 வெள்ளிக்கிழமை காலை தமிழ் அமுதிய நிகழ்ச்சியில் தொல்காப்பியத்தில் ஒரு அறிவு முதல் 6 வரை உள்ளவற்றை மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்து 6 கொண்டவர்கள் தான் மனிதர் என்று சொன்னார்கள். நமது முற்கால இதே கருத்துக்களைத்தான் பிற்காலத்தில் வந்த அரிஸ்டாட்டில் உயிர்கொள்கை கோட்பாட்டில் கூறியுள்ளார் என்பதையும் சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியருக்கும் அரிஸ்டாட்டிலுக்கும் உள்ள அந்த கொள்கையில் சமன்பாட்டை எடுத்து சொன்னார்கள், மிகவும் சிறப்பு. திரு முனைவர் கதிரேசன் அவர்களுக்கு நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு தமிழமதி நிகழ்ச்சிக்காக இந்த கடிதத்தை பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. நேருக்கு நன்றி. இன்னும் நம்ம நிகழ்ச்சியில் கடிதங்கள் இருக்குது. என்ன கடிதங்கள், யார் என்ன சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் 2:44. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். வைரமுத்துவின் பாடல் வரிகளில் யுகேந்திரன் ரேஷ்மி பாடியிருக்காங்க பரத்வாஜ் இசையில்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. ஆமா நேர்களை, நம்ம நெல்லைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி, நேரம் 2:50. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு வாட்ஸ்அப் பதிவு படிச்சிடலாம். இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பிய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒலித்த காலி பெருங்காய டப்பா, அதில் வாசனை பலமாக இருக்கு என்ற பாடல் அரிதாக ஒலிபரப்பப்படும் பாடல். அதனை ஒலிபரப்பிய மீரா, அவர் ஒலிபரப்பிய பாடல் இருந்தது ஜோரா. மதியம் 1 மணிக்கு மாடி பூந்தோட்டம் பற்றி ரொம்ப பொறுமையாக அழகாக மெதுவாக சொன்னார் லிசி, அவருக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு இந்த பாராட்டுக்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க குத்தாலிங்கம் சார் தென்காசியிலிருந்து. சாருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்த கடிதம் யாருடையது வாசலாமா? என் கையில் 3 கடிதங்கள் இருக்குது. இந்த 3 கடிதங்களுமே யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலி டவுன் மேலரதவீதியிலிருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா, இவங்களுடைய கடிதம் தான். முதல் கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 30/9/2026 என்ற நலம் தான நிகழ்ச்சியில் சகோதரி ஆஜய் சந்தியா ஜெகன் தனது புன்சிரிப்பு கலந்த குரலால் அன்று நீர்ச்சத்து உணவுகள், அதன் ஆரோக்கியம் பற்றி விரிவான விளக்கத்துடன், ஆரஞ்சு, காலிஃப்ளவர், தக்காளி என்று பழம், காய்கறிகள், சத்துக்கள் விளக்கத்துடன் அன்று பாடல்கள் மிக அருமை. அன்று

ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இதய நோய் சிறப்பு மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள் நோயின் ஆரம்ப அறிகுறிகள் அதன் மருத்துவ முறை விளக்கம் அருமை. அன்று நமது நேயர் சிவகலை கே தாமஸ் அவர்கள் இதய நோயின் தன்னிலை விளக்கம் மிக அருமை, சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அடுத்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 30ஆம் தேதி அதாவது 30ஆம் தேதி ஆனந்த பங்காற்று நிகழ்ச்சியில் உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியதும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவன் இல்லை என்ற தலைப்பிற்கு அன்பு சகோதரி ஆஜி ரம்யா தனது கனிவு இனிமை நிறைந்த குரலால் நேர்களின் பதில் பெற்று அன்று தலைப்பு சம்பந்தமான பாடல்கள் மிக இனிமை பாராட்டுக்கள். அன்று மனமுருமதி நிகழ்ச்சியில் சகோதரி கோமதி நாராயணன் தனது அன்புமிக்க குரலால் பொது அறிவு கேள்விகளை கேட்டு முதல் அருங்காட்சியகம் என்று ஒன்றும் மிக பயனுள்ளதாக கொடுத்தது சிறப்பு. நேர்கள் பாடுபவர்கள் பாதி பாடி ஒரு நேயர் வாய்ப்புக்கும் சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி பாராட்டி நேயருக்கு நன்றி. அதே போல் அவங்களுடைய அடுத்த கடிதம் என்ன அப்படின்னா, 1/10/2026 அன்று காலை 7:45 முதியோர் தினம் என்பதால் சகோதரி சிந்து சாரா தனது புன்சிரிப்புடன் கூடிய குரலால் முதியோர் பற்றி விரிவான தகவல்கள் எங்கள் எதிர்பார்ப்பு எது என்று விளக்கமாக கூறியது. வயதான எங்களுக்கு வசதிகள் இருந்தும் கருத்துக்கள் நெஞ்சம் மறடியது, பாராட்டுக்கள். அன்று ஆனந்த பங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்த்து அட்டை முதல் வாட்ஸ்அப் வரை என்ற தலைப்புக்கு அன்பு சகோதரி ஆஜய் ரம்யா தனது கனிவான இனிய குரலால் நேர் பதில் பெற்றது அருமை. அன்று பாடல் முதல் பாட்டு வாழ்த்து பற்றி பாட்டுடன் நிறைவு பகுதி வரை சிறப்பு. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

நம்ம நிகழ்ச்சியில் நிறைய கடிதங்கள் வாட்ஸ்அப் பதிவுகள் எல்லாமே அந்த வாசிக்க கேட்டோம். நேர்கள் எல்லாருமே நம்முடைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டு ரசித்து அதை வந்து அவங்களுடைய கடிதங்களாக அவங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களுக்காக நீங்கள் கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கடிதம் எழுதிய வாழ்த்திய உங்களுடைய கருத்துக்களை விமர்சனங்களையும் தொகுத்து அனுப்பிய எல்லா நேர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறோம். நேர்களே, இன்னும் வந்துட்டு இன்னொரு ஒரு வாட்ஸ்அப் பதிவு கூட இருக்குது, அதை நம்ம வாசிடலாம். இனிய வணக்கம். நலம் தரும் நலந்தான நிகழ்ச்சியில் மனக்கவலையை குறைக்கும் மாடி தோட்டம் தலைப்பில் வாழ்க்கைக்கு தேவையான அருமையான விழிப்புணர்வு நிகழ்வு, மனம் அமைதி பொறுமை நம்பிக்கையின் பயன் குறித்து மலத்தோட்டம் காய்கறி தோட்டம் அமைத்து பயனடைவர் என இன்றுமின்றும் எப்பொழுதும் பயனுடைய நிகழ்ச்சி வழங்கி அறிவிப்பாளர் சகோதரிக்கும் 102.6 பண்பலைக்கும் அடிக்கடி நிகழ்வு ஒளிபரப்ப அன்புடன் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி பாராட்டி பதிவிட்டிருக்காங்க. யார் அப்படின்னா மருதகுலத்திலிருந்து நேயர் வீரபாண்டியன். நேருக்கு நன்றி.

நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நானும் நிகழ்ச்சிகளுக்காக பாராட்டி என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்பின் வரிகளுக்காக நீங்களும் வந்து கடிதம் எழுதலாம். நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி, திருநெல்வேலி அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பாராட்டி நீங்கள் வந்து கடிதம் எழுதலாம். வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து அன்பின் வரிகளுக்காக பதிவிடலாம். 9444336074 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு நீங்கள் வந்து கருத்துக்களை சொல்லலாம். நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். கண்ணெதிரை தோன்றினால் படத்திலிருந்து வைரமுத்துவின் பாடல் வரிகளில் ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம், மகாநதி, சோபனா எல்லாரும் பாடியிருக்காங்க. தேவாவுடைய சீலதான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

நேர்கள் இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து திரையறிவி நிகழ்ச்சி நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நேர்களை. நன்றி, வணக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாலை பாதுகாப்பு மற்றும் சுங்கச்சாவடி சீர்திருத்த பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி ஏற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேகா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேகா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேகா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச

சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன் எடுத்துள்ளது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியா தற்போது அல்ஜீரியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6ல் இது திரையரவி நிகழ்ச்சி. நேரம் 3:03 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி திரையரவி நிகழ்ச்சி என்ன கான்செப்டில் வந்திருக்கு அப்படின்னா, கண்கள் அப்படிங்கிற கான்செப்டில் தான். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய உறுப்புகள் இருக்குது, ஆனால் உலகத்தையே நம்ம ரசிக்கிறதுக்கும் மனுஷங்களை அடையாளம் காண்றதுக்கும் நம்மளை சுற்றியுள்ள அழகை உணர்றதுக்கும் உதவுற அற்புதமான ஜன்னல்கள் தான் நம்ம கண்கள். கண்கள் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வரக்கூடிய பாடல்களை நம்ம ப்ளே பண்ணுறோம். நேயர்கள் வந்துட்டு அது என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது, இது எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு சொல்ல இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன் நான், எஸ் எல் சி ஜெகன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133. நம்ம நிலையுடைய இணைப்பெண் 0462.

0: வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்கம்மா? கட்டேரிப்பட்டியிலேருந்து விஜயா பேசுறீங்க. இன்னைக்கு கண்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல பாடல் கொடுக்குறோம், உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்கம்மா.
1: ஆ ஆ பாடாச்சுதான்.

0: கேட்டிங்களா?
1: ஆ சரி மேடம்.
0: என்ன பாடல்? தெரிஞ்சிச்சா? நான் வரமாட்டேங்குதா? சரி, அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: கோமதி பேசுறேன் மேடம்.
0: கோமதிப்பா, நீங்க பாடல் கேட்டீங்களா?
2: ஆ கேட்டேன் மேடம், கேட்டேன் மேடம்.
0: ஆ, என்ன பாடல் அது?
2: கண் பேசி வார்த்தைகள்.
0: ஆ, எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றதுமா அது?
2: செவன் கோ ரயில்வே காலனி.
0: ஆ, 7G ரெயின்போ காலனி இல்லையா?
2: ஆமாம் மேடம்.
0: சூப்பர் சூப்பர் கோமதிமா, நன்றி
2: நன்றி மேடம்.

கண் அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு ஸ்பெஷலுங்க. ஏன்னா நம்மளோட மகிழ்ச்சி, கவலை, அன்பு இது எல்லாத்தையும் கூட நம்ம கண் வந்து சில நேரத்தில் சொல்லிடும். அதனால தான் கண் பேசும் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நாம் இப்போ அதே பாடலை கேட்கலாம். 7G ரெயின்போ காலனி திரைப்படத்தில் இது.

0: நேரம் 3:13. திரையறிவு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கண்கள் அப்படிங்கிற கான்செப்டில் பாடல் கொடுத்துட்ருக்கோம். நீர்கள் வந்தால் நேரலையில் அது என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் படிச்சு இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டும் இருக்காங்க. அடுத்த நீயரை சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் எங்கிட்ட பேசுறீங்க?
1: திண்டுக்கல் வந்து சுந்தர்.
0: சுந்தர் சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம், கேளுங்க.
1: போடுங்க மேடம்.

0: மேடம்.
1: யாரோ பின்னாடி சொல்லிட்டாங்க.
0: ஏ வீட்டுக்காரம்மா.
1: சரி சொல்லுங்க.
0: கண்ணே கலைமானே மூன்றாம் பறை.
1: மூன்றாம் பறை சூப்பர் பாட்டு இல்லையா இது? இந்த பாட்டுலாம் கண்டுபிடிக்கலாம் எப்படிங்க? இதெல்லாம் வந்து நிறைய பேருடைய ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாடல். இதெல்லாம் வந்து இடையில எந்த வரியை எந்த மியூசிக்கு கொடுத்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சூப்பரா நம்மளுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து நேர் யார் வராங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
2: நான் தென் கிளாஸ் மாவட்டம் கோலாங்குளத்துல இருந்து முத்து பேசுறேன்.
1: ஐயா, வானொலி பக்கத்துல இருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, தோமா வந்துட்டேன். எக்கோ அடிச்சதுல எனக்கு மாறி மாறி கேக்குது.
1: அதான் அதான், நீங்க பேசுறது நேயர்களுக்கும் நல்லா தெளிவா கேட்கணும் இல்லையா?
2: ஆமா, அது நல்ல பாட்டுல, அதுக்குதான் பதில் சொன்ன அடிச்சேன்.
1: அடுத்த பாட்டு வந்துருச்சு. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கேளுங்க. இதுவும் நல்ல பாட்டு தான்.
2: படங்கள் பேர் தெரியாது.
1: படங்கள் பேர் தெரியல இல்லையா? இது வந்து 6 ல இருந்து 60 வரை அந்த படம்தான். சரிங்களா?
2: 6 ல இருந்து 60 வரை. ஆ, சரி சரி. நன்றி. படம் பேர் சரியா தெரியல.
1: சூப்பர்ங்க, நன்றி.
2: ஆ, நன்றி.
1: என்ன அப்படின்னா, அவங்க வந்து இடையிலேருந்து வரிகள் கொடுத்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் வந்தாங்க. நம்ம வந்து தொடக்கமே ப்ளே பண்ணிட்டோம், ஆனால் என்ன படம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சரி, நாம் இப்போ பாடல் கேட்கலாம். மூன்றாம் பிறை திரைப்படத்தில் அந்த ஒரு சூப்பரான பாடல். கே ஜே யேசுதாஸ் அவங்களுடைய குரலை வந்துட்டுருக்கு, கேளுங்க.

0: நாய் ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 3:21 ஆயிட்டு நம்ம நிகழ்ச்சியில நேரம் எடுத்து நேர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊருமா?
1: ஓபி கிருஷ்ணா. ஓபி கிருஷ்ணா பேசுறேன்.
0: உங்க இணைப்பு தெளிவா

இல்லையம்மா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? பத்னாமா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? சரி, கேளுங்க.

0: சரி, எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றதுமா? என்ன போக்கிரியா? திருப்பாச்சி. சூப்பர்கமா, நன்றி. அடுத்த நியர் வாங்க. வணக்கம்.
1: நெல்லை பண்பலை 102.6 நேயர்களுக்கும் அறிவாளர் அம்மாவுக்கும் உற்சாகமான பொன்மாலை. வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாருங்க சார்?
1: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திரையறிய நிகழ்ச்சியில்.
0: உங்களுக்கான பாடல் வந்து கேளுங்க.
1: போடுங்கம்மா. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா ஐஸ்வர்யா.
0: சூப்பருங்கய்யா, நன்றி.
1: நன்றிங்கம்மா.
0: நேர்களே, நம்ம நேர்கள் பார்த்தீங்கன்னா கண் தானே சட்டுன்னு நாங்கள் பதில் சொல்கிறோங்க அப்படின்னு நேரலையில் வந்து எல்லா பாடலும் எல்லா நேயர்களும் சூப்பரான பதிலை நம்மளுக்கு தந்திருக்காங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இப்போது நிறைவான பாடலும் உங்களுக்காக வந்துட்ருக்கு. ஜீன்ஸ் திரைப்படத்துலேருந்து அந்த பாடலை நம்ம முழுமையாக கேட்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ்.எல்.சி. ஜெகன்.

பாட்டு கேட்குதுன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் இடைவிடாத இசை மலையில நனையலாம் நமநிலை பண்பலை 102.6 இன்னைக்கு இரவு 9 மணிக்கு.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6ல் நேரம் 3:30. நேர்களை இப்போது கேட்கலாம் NCERT விளம்பரதார் நிகழ்ச்சி.

0: இனி கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு மற்றும் சுங்கச்சாவடி சீர்திருத்த பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி ஏற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேகா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேகா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேகா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 4:03 ஆயாச்சு. நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோவும் ஆரம்பம் ஆயாச்சு. இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்க போது நம்மளோட விளையாட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நிகழ்ச்சியில் இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கேன், மற்றும் நம்ம கூட விளையாட்டுக்காக விளையாடுறதுக்கு ரெடியாக வந்திருக்காங்க. யாரு?
1: நான் சுமித்ரா.
0: சுமித்ராக்கா,
1: என்ன எப்படி இருக்கிற?
0: நல்லா இருக்கு. அடிக்கடி பார்த்தாப்ல இருக்கு.
1: பாக்குறோம், இன்னும் சில வாரங்களை தொடர்ந்து பாப்போம் நினைக்கிறேன்.
0: அப்படியா?
1: ஆமா ஆமா,
0: சரி சரி,
1: இணைந்து பணியாற்ற போகிறோம்.
0: ஆமா ஆமா ஆமா. என்னன்னா, சுமித்ராக்கா கூட பணியாற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: பிடிக்குமா? நல்லது நல்லது.
0: ஏன்னா ஒரு ஜாலியான மகிழ்ச்சியான பர்சன் கூட இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க.
1: ஆமா ஆமா, சந்தோஷம் மட்டும் உடனடியா தொற்றிக்கும்.
0: ஓ ஆமா,
1: அதனால எல்லார் முகத்திலும் சந்தோஷம் வந்து நமக்கு ஜாலியாக தானே இருக்கும்.
0: ஆமாம். அதே மாதிரி நேயர்களும் இன்னைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் சந்தோஷம் தரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கலாம்.
1: கண்டிப்பாக.
0: இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. அது சிரிக்கிற மாதிரி இருக்கணும், சிந்திக்க மாதிரி இருக்கணும். அந்த கொஸ்டினோட நீங்கள் வந்து லைனை பிடிச்சி வந்துருங்க. நாங்கள் நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 256-111-32 மற்றும் 256-111-33 நம்மளை நெல்லையோட இணைப்பேன். 0462. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயரும் வந்தாச்சு. வாங்க, வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாரு முதல் நேயரா வந்திருக்கிறது?
2: யாரு? நான்
1: தான். யாரு? நான் தான். எனக்கு தெரியல, லிசிக்கு தெரியாதுல்ல, சொல்லுங்க.
2: தெரியும் தெரியும், ரெகுலர் பேசுறது தானே.
1: நிஜமா?
2: ஒரு வாரம் வரல, புதிய துப்பில நீ தான் வந்திருக்கேன்.
1: யாரு கண்டுபிடி? லிசி.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார், பாபு பாபு வெயில் இருந்துச்சு, ஆனா சாயங்காலம் மழை வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். உங்க ஊர்ல எப்படி இருக்கு? வரலாம் வரலாம், வரட்டும் வரட்டும். அப்பதான் நம்ம வந்து இந்த வெயில இருந்து தப்பிக்க முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல.
2: கேள்வி நீ கேக்குறீங்களா? நான் கேக்கவா?
0: நீங்க கேளுங்க.
1: கேளுங்க.
2: சரி, இது ஒரு ஆறு எழுத்து வார்த்தை.
1: சி, ஆறு எழுத்து வார்த்தையா? அப்புறம்
0: சரி,
2: அதாவது முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் நாம சாப்பிடுறதுக்கு தேவை வீட்டுல போனோம்னா கேக்குற கேள்வி, அது சுருக்கமா.
1: ஓகே,
2: முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் நாம சாப்பிடுறதுக்கு தேவையான ஒண்ணு, தேவையான வார்த்தை.
1: ஓகே,
2: கடைசி மூணு எழுத்து ஏழுல ஒண்ணு.
1: ஏழுல ஒண்ணா?
2: ஆமா.
1: நவரத்னம்
0: சொல்லுங்க.
2: முதல்
1: எழுத்து புரியுது, கடைசியில உள்ளதும் புரியுது, இடையில உள்ளது புரியலையே. நான் மூணாவது எழுத்து நாலாவது எழுத்து எனக்கு புரியலையே, நான் என்ன பண்ணுவேன்?
2: ஒரு வாரம் லைன் கிடைக்கல.
1: அம்மா, இந்த இது வந்து வாரத்துல ஒரு நாள்.

0: வரும் அப்படின்னு
1: அப்படி
0: சொல்லிட்டு
1: அதான்
0: இந்த
1: இத்தனை
0: குளோ
1: கிழமை
0: கொடுத்தா நாங்க
1: அதான் சொல்லல,
0: கண்டுபிடிச்சிருப்போம்.
1: ஏழுல ஒண்ணும் சொல்லல, கிளம்பையில வருதுடா.
0: உடனே வீட்டுக்கு போறேன்,
1: அப்புறம்
0: சமே எம்மா சமே அப்படி சொல்லுவாங்க, வாயில குத்துவாங்க.
1: அப்புறம் ஒன்பதுல ஒண்ணு சனி, ஒன்பது
0: சனி,
1: கோள்கள்
0: ஒன்பதுல ஒண்ணு சனியா, என்ன ஒரு இது.
2: ஆமா ஆமா,
0: நவகிரகத்தில் ஒன்று
1: நவகிரகங்கள்ல ஒண்ணு
0: அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஒன்பதுல ஒண்ணு, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: சோதனை வைக்கிறீங்களா? சோதனை இருங்க, ஒரு வாரத்துக்கு விளையாட வந்து இதே மாதிரி ஆறு எழுத்து, ஓர் எழுத்து, மூ எழுத்து அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி
1: சொல்லுங்க
0: பாருங்க. கேளு
2: சார், உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி கஷ்டமான க்வெஸ்சன்லாம் இல்ல, ஈஸியான க்வெஸ்சன்.
0: நாங்க மட்டும் ஈஸியா கொடுப்போம்,
1: சொல்லுங்க.
2: சரியா, நீங்க வந்து நான் கேக்குற கேள்விக்கு தெரியும் தெரியாதுன்னு மட்டும் பதில் சொல்லக்கூடாது.
1: சரி,
2: ஆனா நான் கேக்குற கேள்விக்கு சம்பந்தமான பதில தான் சொல்லணும்.
1: சம்பந்தமான பதில் சொல்லணும், தெரியும் தெரியும் சொல்லக்கூடாது,
2: தெரியாது சொல்லக்கூடாது.
1: சரி, முயற்சி பண்றேன்.
2: சரியா,
0: 40 செகண்ட் போட்டுட்டு அவரு கரெக்டா டைம் பாத்துட்டு இருப்பா அப்படி.
2: உங்களோட பேர் உங்களுக்கு தெரியுமா?
1: அப்படி சொல்லுவாங்க,
2: எப்படி சொல்லுவாங்க?
1: அது நீங்க தான் சொல்லணும்.
2: வீட்டுக்கு போக வழி தெரியுமா உங்களுக்கு?
1: அதாவது பல பேர்ட்ட அத பத்தி,
2: உங்க வீட்டுக்கு போற வழியும் பல பேர்ட்ட கேட்டுதான் தெரியுமா?
1: ஆமா, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு.
2: சரி, உங்க போன் நம்பர் ஆச்சு தெரியுமா?
0: தெரியுமா?
2: அதுவும் வேற
1: சொல்லுவாங்களா?
0: மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இதத்தான் எதிர்பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா, ரொம்ப சந்தோஷமா.
2: நன்றி,
0: நிகழ்ச்சி கலந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்புறம்
2: இல்ல சுமித்ரா
0: காலைய வீசிட்டு காத்துக்கிட்டு இருந்தாப்ல, மாட்டு வாப்பிளையா மாட்டு வாப்பிளையான்னு பொசுக்குன்னு மாட்டிட்டாப்ல.
2: சரி, என்னன்னா அவங்க வந்து ரொம்ப அலர்ட்டா இருந்தாங்க, மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுல. ஆனா வந்து அவங்களே அறியாம தெரியும் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லிட்டாங்க இல்லையா. சரி, இப்போ நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்டுட்டு சுமித்ரா காவுக்கு அடுத்து யாரு கொஸ்டின் அள்ளி வீச போறாங்க,
0: ஆப்பஸ் எதுக்குறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுப்போம்.
2: இப்போ நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, உத்தமபுத்திரன் திரைப்படத்துல இருந்து.
3: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பாடல்கள் துடிப்பான கேள்விகள் தித்திப்பான பதில்களோடு அணைந்திருக்கும் நேரம் 4:15 நிமிடம் ஆயிட்டிருக்கு. இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நாம நிகழ்ச்சியில் வர அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: மலை வணக்கம். யார் எங்க இருந்து வெளியேட வந்திருக்கீங்க?
3: வணக்கம், சங்கரன் கோவில்ல இருந்து வேம்படி முத்து.
2: வேம்படி முத்து, நலமா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கீங்க சகோதரிகள், ஒருவர் நல்லா இருக்கீங்களா?
2: இருக்கும். அப்புறம் நீங்க கேள்வி கேட்க போறீங்களா, நான் கேள்வி கேட்கணுமா?
3: நீங்க கேளுங்க முத.
2: நான் கேட்கட்டுமா? இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு வந்து பதில நீங்க ஒரு பாட்டாவே பாடிடணும். சரியா?
3: பாட்டா பாடிடணுமா?
2: இப்ப சார், அப்புறம் நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா ஏதாவது சாப்பாடு சம்பந்தமா ஒரு பாட்டு பாடிருங்க. பதில் தெரிஞ்சா அப்படியே சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, ரெடியா? 40 செகண்ட். ஓகேயா? இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்புறம் சாயங்காலம் காஃபி குடிக்கலாம்னு இருக்கீங்களா, டீ குடிக்கலாம்னு இருக்கீங்களா?
3: இதுக்கு எப்படி பாட்டு பாடுறது?
2: ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களா.
3: சாப்பிட வரீங்களா அம்மா, தான் தோப்புக்கு போறீங்க?
2: எப்படி வருது பத்திய பாட்டு?
3: கீரக சம்பா நேரத்து நெல்லு குத்தி நான் சமைச்சு வச்சிருக்கேன்.
2: சமைச்சு வச்சிருக்கேன்.
3: சாப்பாடு எல்லாம் பாட வேண்டியிருக்கு.
2: என்ன செய்யறது, கொடுமையா இருக்குது கேள்வி இப்படி கேட்டுக்கொள்றாள். சரி சார், நீங்க வந்து உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேனே.
3: அண்ணாமலை
2: எப்படி கொண்டாடலாம்னு இருக்கீங்க?
3: தீபாவளி

0: சிவாவளி சிவாவளி நீ தாண்டி. சூப்பரா இருக்கா?
1: சூப்பரா இருக்கு.
0: வந்துகிட்டே இருக்கு தீபாவளி, இன்னும் ஒரு மாசத்துல
1: பாத்தீங்களா. அப்புறமா
0: அதுக்கு முன்னாடி மழை வரட்டும்.
1: சரி சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து மழை வர்றதுனால இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வருதா என்ன?
0: இப்போ மழையை பத்தி பண்ணுமா ஐஸ்கிரீம் பத்தி பண்ணுமா?
1: எதுனாலும் ஓகே. மழையா
0: ஐஸ்கிரீம் மழை முதல் மழை நீ முதல் மழை.
1: சூப்பர். 40 செகண்டும் எப்படியோ கேட்க கேள்விக்கலாம், எப்படியோ அங்கங்க பாட்டை பிடிச்சிட்டு வந்து பாடினீங்க.
0: வின் பண்ணிட்டேனா?
1: வின் பண்ணிட்டீங்க 40 செகண்டுக்கு.
0: பரவாயில்ல. ஒரு கணக்கு போட்டுறட்டா?
1: அத்தா கணக்கு குறுக்கெழுத்து நெடுக்கெழுத்துனே போட்டு என்ன கொள்றீங்களே, பாவமா தெரியலையா உங்களுக்கு எல்லாம்.
0: நாலு எழுத்துல ஒரு பேரு சொல்லிடுறீங்களா?
1: நாலு எழுத்துலயா?
0: ஆமா.
1: ராமசாமி?
0: இல்ல இல்ல, பேர் மட்டும் சொல்லக்கூடாது. என்ன வந்து நான் வினாவே
1: தொடுக்கலையா? சரி ஓகே சொல்லுங்க.
0: அதாவது
2: ஒரே வார்த்தை விளையாட்டா வாரி இருக்கிறாங்க.
1: ராதாமணி.
0: ஒரு அரங்கம் சம்பந்தப்பட்ட வார்த்தை, ஒரு குழு கொடுத்தாச்சு.
1: அரங்கமா? அது ஏகப்பட்ட கலைவாணி.
0: அனுமதி.
1: ஓ மை காட், அதுக்குதான் அரங்கம்னு சொன்னாங்களா?
0: ஆமா, அனுமதி இலவசம் அப்படிங்கிறாங்க. அனுமதி டிக்கெட் கிடைக்கிற இடம் அப்படிங்கிறாங்கல்ல.
1: இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் மூளை அதிகமா கடவுள் கொடுத்தோம், எனக்கு மாத்திரம் மண்டைக்குள்ள என்ன கொடுத்துக்கானே தெரியல.
0: சூப்பர். திருநெல்வேலி பேசினேன் நானு.
1: ரொம்ப சிறப்பா விளையாண்டீங்க, நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.
0: நன்றி நன்றி நன்றி.
2: என்ன சுமித்ரக்கா,
1: எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாத்துக்கோ.
2: சரி, கூல் கூல் சில் சில் ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்கு காக்கி சட்டை திரைப்படத்துல இருந்து. நேரம் ஆயிட்டு இருக்கு 4:21.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:26. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இது பொதிகை தும்பி கேம்ஸ் ஷோ. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹாய், வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கே. சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து யார் பேசுறீங்க? அம்சாபுரத்துல இருந்து
2: அன்பழகன்.
1: அன்பழகன், நலமா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கும். ஆனாலும் உங்களுடைய
0: இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கு.
1: விட்டு விட்டு கேக்குது உங்களுடைய குரல் வந்து. ஏன், உங்க ஊர்ல மழையா?
2: மழை இல்ல, நடக்குமா?
1: ஓ, சரி சரி சரி சரி. கேள்வி நீங்க கேக்குறீங்களா, நான் கேக்கட்டுமா?
2: நான் கேக்குறேன்.
1: கேளுங்க கேளுங்க.
2: நிறத்துல
1: நிறத்துல ஆறு படம் சொல்லணும்.
0: ரெட்?

0: சிவப்பு, மஞ்சள், பச்சை. வெள்ளைப்புறா.
1: ஒன்று
2: வெள்ளைப்புறா,
0: மூணுன்னு
2: வெள்ளை ரோஜா,
0: சொல்லிட்டோம்.
2: வெள்ளை ரோஜா சார், வெள்ளை ரோஜா, ரெட்டு, அதுக்கப்புறமா சிவப்பு, மஞ்சள், பச்சை, மூணு படம் சொல்லியிருக்காங்க. ஆறு கேட்டீங்க. அப்புறம்
0: ஆமா ஆமா டைம் போட்டோம். மஞ்சள் நீலா,
2: நாலு.
0: பச்சை, கருப்பு நீலா, கருப்பு நீலா,
2: அஞ்சு. அப்புறம்
0: கருப்பு வெள்ளை.
2: ஆமா, கருப்பு வெள்ளை வந்து ரஹ்மானும் சுகன்யாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஆறு படம் எப்படியோ உருண்டு சொல்லிட்டாங்க.
1: ஆமா, கருப்பு
0: காக்கி சட்டை.
2: ஆமா, காக்கி சட்டை, ஆனா கருப்பு வெள்ளை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எப்படியோ வந்து 40 செகண்ட் நாங்க கடந்துட்டோம். சரி, நீ கேளுமா அவங்க கிட்ட.
0: சார், ஒரு டைலாக் ஒன்று ப்ளே பண்றோம். அந்த டைலாக் 5 டைலாக் இருக்கும். அதை நீங்க அப்படியே, எத்தனை டைலாக், குறைஞ்சது 3 டைலாக் அதை நீங்க திருப்ப சொல்லணும். சரிங்களா?
3: என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு.
4: ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே.
5: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
2: என்னது?
1: எனக்கு
2: வந்த ரத்தம், உனக்கு வந்த தக்காளி சட்டியா, அது
0: நன்றி அன்பன் சார்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் சிரிச்ச மிதப்பு இருக்கு போல இருக்கே.
0: ஒரு 2 மதிப்பெண் வாங்கிட்டேன்னு பொறுக்க
2: மாட்டேங்குது.
0: சரி, அடுத்து உங்களுக்கு தான் க்வெஸ்சன். நீங்களும் 2 மதிப்பெண் வாங்க. வாழ்த்துக்களோட ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக வந்துட்டு இருக்கு வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. இது பொதுகி தும்பி கேம் ஷோ. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா உடனே டயல் பண்ணுங்க. 2561132 மற்றும் 2561132.

0: நேரம் 4:36. பொதிகை தும்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பரான பாடல்களும் சூப்பரான கேள்விகளும் எதிர்பார்க்காத பதில்களுமா வந்து அப்படி சர மாறியா வளைந்துட்டு இருக்கு. சுமித்ராக்கா அடுத்த கேள்விக்கு தயாரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, என்னதான் கேட்க போறாங்க அப்படின்னு காதை ரொம்ப ஷார்ப்பா வச்சு நம்ம அக்கா கிட்டே இருக்காங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: ஹாய், வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ, யாழினி வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கேள்விய நீங்க கேக்குறீங்களா?
0: மீனாட்சிபுரம். என்ன ஒரு சந்தோஷம் யாழினிக்கு.
1: ஆமா, அதாவது உங்க வீட்டுல வந்து ஒரு எலி இருக்குது, அந்த எலி உங்களை ரொம்ப பாடா படுத்துது, அதுக்காகவே பூனை வாங்கி அதுக்கு மீனை போட்டு எப்படியா இந்த எலிய புடிச்சிருடா அப்படின்னு நீங்க வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா அந்த எலி வந்து அகப்படுவேனான்னு உங்களை வந்து நல்லா நக்கல் பண்ணிட்டு அழையுது. இப்ப அந்த எலி வந்து உங்களை பார்த்து என்னென்ன பேசும் என்ன

0: உங்களை
1: சொல்லும்
0: மட்டும் இல்ல, உங்க
1: அப்படிங்கறத
0: பூனையும்
1: உங்க
0: சேர்த்துட்டு.
1: பூனையும் சேர்த்து
2: எலி வந்து என்னை திட்டுச்சு.
1: ஆ, உங்களை பூனைய எல்லாம் பிடிச்சிருவாடி, நான் யாரு தெரியும் இல்லையா, எங்கிட்டே வா. அந்த மாதிரி நக்கல் பண்ணுது. 40 செகண்ட் நக்கல் பண்ணட்டும். 40 செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ரெடியா? ஆமா, எலி மாதிரி இல்ல, அதுக்காக
0: எலியோட மைண்ட் வாய்ஸ்,
1: மைண்ட் வாய்ஸ்,
2: மைண்ட் வாய்ஸ். ஓகே,
1: ரெடி,
0: ஸ்டார்ட்.
2: அடியா யாழினி, நீ என்ன பண்ணாலும் சரி என்னைய பிடிக்க முடியாது.
0: அதானே?
2: ஆமா, பூனைய நான் வந்து ஏதாவது பண்ணாம விட மாட்டேன். பாரு, நீ அதுக்கு மீன் வச்சாலும் சரி என்ன வச்சாலும் சரி நான் தான் அதை சாப்பிடுவேன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய வந்து அழிக்க முடியாது. நான் என்றைக்கும் இங்கேதான் இருப்பேன். உங்க ரெண்டு பேரையும் பாரா படுத்துவேன். ஒரு நாள் பொட்டு அடிச்சு வாழை புடிச்சு சரச்சரன்னு தூக்கி கொண்டு போடல. அப்புறம் இருக்கு உனக்கு. அடிய வாடி எலியே, வாடி வாடி பாத்துக்கிறேன். சரி, நீங்க கேள்வி கேளுங்க.
1: இப்ப நான் கேக்குறேன்,
2: ஒரு குடும்பத்தில் அக்கா தங்கச்சி அம்மா,
1: அக்கா தங்கச்சி அம்மா,
2: ஒரு ஃபேமிலியா உட்காந்து ஒரு பல்ப பார்த்து அழுதுட்டே இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க அவங்க நான்,
1: நம்ம மூணு பேரும் பல்ப பார்த்து அழுதுட்டு இருக்கோமா?
2: சரி, பேர் உட்காந்து ஒரு பல்ப பார்த்து அழுதுட்டு இருக்கிறோம்.
1: அதே பல்பு
2: எனக்காகவே
1: எப்ப பிரத்யேகமா தான் வரும் எல்லா பார்சலுமே. பல்பு ஏன்னா சுவிட்ச் போட்டா எரியலையா?
0: டைம் போயிட்டு இருக்கு.
1: எதுக்கு நான் ஒரு டியூப் லைட், எங்கிட்ட போய் பல்பு பத்தி கேட்டா எப்படி?
2: நீங்க சொல்லிருங்க, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன்.
0: சின்னதா ஒரு க்ளூ
2: கொடுங்களேன். இது வந்து நம்ம எதை பார்த்து நம்ம சாதியா உட்கார்ந்து
1: சீரி சீரியல் பல்பு, அதனால பார்த்து அழுதா. இங்க சீரியல் பல்பு, அதனால பார்த்து கதறி அழுதுட்டுதான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு பிள்ளையதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ராசாத்தி நீட்டு, நான் வரும்போதெல்லாம் வா, எனக்கு ஒரு மார்க் எப்படியா கொடுத்துட்டு போயிடுமா?
0: நன்றி,
1: நிகழ்ச்சி கலந்துக்கிட்ட ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ மேடம்.
0: சுமித்ராக்கா எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு மார்க் வாங்கி வச்சுப்பாங்க.
1: நல்ல வேலை தப்பிச்சேண்டா.
0: நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு சுப்பிரமணியம் திரைப்படத்துல இருந்து பாடல்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: தித்திப்பான கேள்விகளோடும் பதில்களோடும் இணைந்திருக்கிறோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:44 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: அன்பு சகோதரிகள் இருவருக்கும் மாலை வணக்கம் என்று அன்பான் ஐயா அம்பரவாணன்.
1: நல்லமா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கோம் சார். அப்புறம் கேள்வி நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா?
2: நான் கேக்கட்டுமா?
1: கேளுங்க.
2: நான் சொல்ல எழுத குறிச்சுக்கோமா?
1: குறிச்சுக்கோ.
2: எம்டி EMPTY
1: எம்டி. ஆ எம்டி.
2: ஆமா, இத வச்சிக்கிட்டு உங்களால எத்தனை எம்டி உருவாக்க முடியும்?
1: எம்டி.
2: ஆனா எழுத்து சேக்க கூடாது.
0: சேக்க
2: கூடாதுலாம். ஆ, வேற எழுத்து எக்ஸ்ட்ரா சேக்க கூடாது.
1: இதே வச்சி நாம புதுசா உருவாக்கணுமா?
2: ஒரு எம்டி உருவாக்க புதுசா அந்த இருக்குள்ள ஒரு எழுத்துக்குள்ளே உருவாக்கணும். எக்ஸ்ட்ரா எழுத்து சேக்க கூடாது. இருக்கு எழுத்து அழைச்சிக்கலாம்.
1: ஓ, இத வச்சே
0: இதை மாத்தி மாத்தி போட்டு உருவாக்கணும் அப்படின்னு
2: சொல்றீங்க.
1: அப்ப
0: எப்படி சார் எம்டினே
2: முடியும்?
0: ஒரே வார்த்தை விளையாட்டுதான்
1: T.
2: இல்ல, E மட்டும் எழுத்து பாருங்க.
1: E எடுத்தா T, MT வரும்.
2: MT வருதா?
1: ஆமா.
2: அடுத்த

0: அந்த அடுத்தல அந்த பி எடுத்து பாருங்க, பி எடுங்க, பி எடுங்க, இஎம் பி எடுங்க,
1: அப்புறம் எம்டி வரும்.
0: எம்டி வருதா?
1: ஆமா, எம் டி வரும்.
0: அந்த அந்த ஒய் எடுங்க,
1: எம் டி, எம்டி,
0: எம்டி வருது. கடையில எழுதுன போன அழிஞ்ச
1: மொத்தமா எம்டி ஆயிடுச்சு.
0: நல்ல
1: கேள்வி கேக்குறேன்.
2: சரி சார், உங்க ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்போம், அதுக்கு வந்து நீங்கள் தப்பான பதில் மட்டும்தான் சொல்லணும்.
0: தப்பான சொல்லணும், சரி,
2: தப்பான பதில், சரிங்களா?
0: ஆமாம், எதுனாலும் சொல்லலாம்ல.
2: ஆ, எதுனாலும் சொல்லலாம்.
0: அந்த கேள்விக்கு பதில் தப்பாக இருக்கணும், அப்படி தானே?
2: ஆமாம், ஆனால் நான் கேட்குற எல்லா க்வெஸ்சனும்

0: ஒரு கேள்வி கேட்குற நீ. சரி சார், உங்கள் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்போம், அதுக்கு வந்து நீங்கள் தப்பான பதில் மட்டும் தான் சொல்லணும்.
1: தப்பான சொல்லணும், சரி,
0: தப்பான பதில், சரிங்களா?
1: ஆமாம், எதுனாலும் சொல்லலாம்ளா?
0: ஆ, எதுனாலும் சொல்லலாம்.
1: அந்த கேள்விக்கு பதில் தப்பா இருக்கணும், அப்படிதானே?
0: ஆமா, ஆனா நான் கேக்குற எல்லா க்வெஸ்சனும் கடகடன் பதில் சொல்லணும். யோசி யோசி பதில் சொல்லணும்.
2: ரொம்ப யோசி. சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் ரெடி. 40 செகண்ட்.
0: டீ கடைக்கு எதுக்கு போவீங்க? டாக்,
1: கூல் ட்ரிங்க் சாப்பிட்டேன். கூல் ட்ரிங்க் சாப்பிட்டேன்.
0: வாக்கிங் எப்ப போவீங்க?
1: வேகமா ஓடுவேன்.
0: கார் பாத்துக்கிங்களா?
1: பஸ்ல போயிட்டே இருப்பேன்.
0: ஸ்கூலுக்கு எதுக்கு போவாங்க?
1: விளையாட
0: போவேன். சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் சொல்லுங்க.
2: ஐயோ கடவுளே, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டு தப்பா தானே பதில் சொல்ல சொல்லுச்சு? ஏன் ஹீரோன்னு ஆன்சர் சொன்னீங்க?
1: ஹீரோ யார் நடிச்ச படம்?
2: ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் தானே?
1: அப்படியா?
2: சொல்ல கூடாதுல்ல.
1: அஜலகளாரே,
2: மறந்துட்டீங்க தானே? மறந்துட்டீங்க. ஒரே மாதிரியான நிலையில
1: இருக்கீங்க.
2: ஒரு எம்ஜிஆர் நடிச்ச படத்தை சொல்லுவீங்க நான் நினைச்சேன். முதல்ல சொன்ன அது விதிமுறைகளை மறந்துட்டீங்க
1: அதானே?
2: சூப்பர் சார், நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: பாட்டு கேட்டு வந்து எல்லாம் யூத் திரைப்படத்துல பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நேரம் 4:55. பொதுகிதும்பி கேம் ஷோவோட நிறைவான நேர் யாரு அப்படின்னு கேட்கலாமாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் சொன்னேன். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். அப்புறம் ரொம்ப நாளா ஆளை காணல போல இருக்குது.
2: ஆமாமா, வீட்ல ஒரே வேலை.
1: ஒரே வேலை தானா? சாப்பிட தூங்குற சாப்பிட தூங்குறது இதான் வேலை போல இருக்கு. ஆபரணங்களை வச்சு வரக்கூடிய ஒரு 5 பாட்டு பாடினா போதும். 40
2: செகண்டுக்குள்ள
1: டைம் ஆகுது.
2: ஐயோ ஐயோ, சொக்கா 1000 பொண்ணாச்சு. ஆபரணம்
1: என்னாச்சு? கையில போடுறது காலில போடுறது அதெல்லாம் மறந்துடுச்சா?
2: அதான் மோதிரம் எல்லாம் ஞாபகம். சொல்லி கோழி சிறுமி வேளாண் கண் அடுத்தால ஞாபகம். ஐயோ
0: என்ன, 15 செகண்ட் இருக்கு.
2: இன்னும் போகிறோம்.
1: எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வளையல் செத்தையம்மா அம்மா, குலுங்க குலுங்க காதோர லோலாக்கு கதை சொல்லுதடி. சுகன்யா அம்மா நினைச்ச பாட்டு ஞாபகம் வரும், ஆனா கேளுங்கட மறந்துடும், தெரிஞ்சு போச்சு. சரி நீங்க கேளுங்க.
2: ஒரு ஆளை வந்து நீங்க வாழ்த்தி பேசணும்.
1: வாழ்த்தி பேசணுமா? எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா? வாய திறந்து பேசுனா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சி பிள்ளையா அது, எப்ப பாரு கச்ச கச்ச கச்ச கச்ச கச்ச கச்சன்னு பேசிக்கிட்டு சொன்ன பேச்சே கேட்கறது கிடையாது. நான் என்ன சொல்றேனோ அதுக்கு 8th இந்த பிள்ளை பேசுது. அது வந்து கிருஷ்ணன் வந்தாருன்னா ஐயையோ அவருக்கிட்ட அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாச்சின்னுக்கிட்டு ச தொல்லையா இருக்கு. அந்த பிள்ளை வந்து நின்று எக்கா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அத்தாடி நம்ம தங்கச்சி வந்துட்டாளே அப்படின்னு விறுவிறுன்னு வந்து பார்த்து பே

0: சி சிரிச்சி, ஐயோ பார்த்து எம்புட்டு
1: ரெண்டு
0: நாளாச்சு. சே எப்பா பார்த்தா, ஏக்கா என்ன சாப்பாடை கொண்டு வந்திருக்க, என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்க, இப்படி கேள்வி கேட்டா
1: ஏ டைம்
0: ஐயோ
1: முடிஞ்சிச்சு, டைம் முடிஞ்சிருச்சு, போதும் போதும்,
0: 40 செகண்டே முடிஞ்சிடுச்சு.
2: வெரி குட், பரவாயில்லம்மா.
0: இழுத்து விட்டீங்க, நல்லதா செஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைவா வந்தாலும் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சு விட்டுருக்கீங்க.
1: நான் ஒன்னு சொல்லுவேன்,
0: என்ன
1: ஒரு இடத்துல ஒரு ஆள் இல்லாத நேரம் அந்த ஆளை பத்தி பேசுறதுக்கு பேரு புரணி பேசுறது.
0: நாங்க புரணி எல்லாம் பேச ஊருக்கே தெரியற மாதிரி பேசிருக்கோம். ஆமா சூப்பருங்க, நிகழ்ச்சி கலந்துக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.
2: நன்றி நன்றி.
0: ஓகே தேங்க்யூ.
1: என்ன ஒரு ஸ்பீடுமா, அதுவும் ரெண்டு சொன்னோட நிக்காம ஓடுது வண்டி. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் யார் என்னென்ன மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இரண்டு மதிப்பெண் பெற்ற நேயர் வந்து சங்கரன் கோவில்லேருந்து வேம்படி முத்து. இந்த நேர் இரண்டு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. முல்லக்காடு பாபு அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு மதிப்பெண், எனக்கு ஒரு மதிப்பெண். மீனாட்சிபுரம் யாழினி வந்து அவங்களுக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று. குற்றாலம் அம்பலவாணன் அவங்களுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. அதே மாதிரி காரைக்குறிச்சி கிருஷ்ணன்
0: அவர்கள்
1: அவங்க உங்களுக்கு ஒன்று, அவருக்கு ஒன்று. சூப்பராக இன்றைக்கி நேயர்கள் எல்லாம் விளையாடினாங்க. எப்பவும் போல் நேயர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 மதிப்பெண், நான் 4 மதிப்பெண். நேயர்கள் மொத்தத்தில் 6 மதிப்பெண் வாங்கி சூப்பராக இன்றைக்கி நிகழ்ச்சி இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லெசி ஜெகன் மற்றும்
0: நான் சுமித்ரா.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி கட்டமைப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை வகுக்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். மருத்துவத்திற்கான நொபெல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெசராத், ஜெர்மனியின் பீட்டர் ஹெஜ்மேன் மற்றும் ஜியார்க் நேகல் ஆகியோருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக்க பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியேற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேக்கா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேக்கா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேக்கா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 5:03 ஆயிட்டிருக்கு. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் ஒரு ஆண்டில் வெளிவந்த திரைப்பட பாடல்களையும் அது சார்ந்த தகவல்களையும் சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இன்றைக்கு எந்த ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பழைய திரைப்பட பாடல்களை நம்ம கேட்க இருக்கிறோங்க. அதுவும் எந்த ஆண்டில் வெளிவந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, பழைய திரைப்பட பாடல் அப்படின்னாலே ஒரு தனி சுகம் இருக்குது இல்லையா? எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அந்த பாடலை திருப்ப திருப்ப கேட்குறப்ப மனசுக்குள்ளே ஒரு இனிய நினைவு வந்து போகும். ஒரு பாடலை கேட்டதுமே பழைய காலத்துக்கே நம்மளை அப்படியே அழைச்சிட்டு போகிற மாயம் வந்து பழைய திரைப்பட பாடல்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய திரைப்பட பாடல் எங்கேயாச்சும் கேட்கும்போது அவங்களுடைய நினைவுகள் வந்து அந்த பாடலை முதல் முறையாக எங்கே கேட்டாங்க, என்ன அந்த காட்சிகளை பார்க்கும்போது அவங்க மனசில் ஓடிட்டுருந்த எண்ணங்கள் வரைக்கும் அவங்க வந்து எப்போ எங்கே அந்த பாடலை கேட்டாலும் வந்துட்டு போகிற மாதிரி சில பல நினைவுகள்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டு இருந்துருப்பாங்க. இன்னும் அதையும் தாண்டி அந்த பழைய திரைப்பட பாடல்களே பார்த்திங்கன்னா அந்த வரிகள், இசை இதெல்லாம் சேர்ந்து நம்ம மனசை ஒரு மாதிரி அப்படியே அள்ளிட்டு போகிற ஒரு ஃபீல் கொடுக்கும் பாருங்களேன், அது உண்மையிலே சூப்பருங்க. இன்றைக்கி நாம் எந்த வருடத்தில் வெளியான திரைப்பட பாடலை கேட்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, கேளுங்க. கைராசி திரைப்படத்திலேருந்து

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
3: இது 102.6.

0: நேரம் 5 மணி 10 நிமிடம் படமும் பாடலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் 1960 வெளியான திரைப்படங்கள் இருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்க இருக்கிறோங்க. அடுத்ததா என்ன திரைப்படம் அப்படின்னா, ஒரு காதல் கதையில் காதலிக்கும் கதாநாயகனை விட அவருடைய காதல் வெற்றி பெறுறதுக்காக அவருக்கு உறுதுணையாக நிற்கிறாரு அவருடைய நண்பர். சில நேரத்தில் கதையோட உண்மையான ஹீரோவாகவே மாறிடுறாரு. அதுவும் நண்பர் அப்படின்னா சாதாரணமாக இல்லாமல் மாறுவேஷம் போட்டுலாம் களத்தில் இறங்கி அவருக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான நகைச்சுவை உணர்வோடு 1960 ரசிகர்களை ரசிக்க வச்ச திரைப்படம் தான் அடுத்த வீட்டுப்பெண். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11 அன்று வெளியான இந்த படத்தை வேதாந்தம் ராகவையா வந்து இயக்கியிருப்பாங்க. கதாநாயகனா TR ராமச்சந்திரன், கதாநாயகியா அஞ்சலி தேவி அவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்க கூடவே KA தங்கவேலுவும் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து நிறைய நகைச்சுவை கதாபாத்திரத்தில் வந்து நம்ம மனசில் நின்ன ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து மாறு வேஷத்தில் வந்து கதாநாயகி கிட்ட போயிட்டு கதாநாயகனை பற்றி ரொம்ப நல்ல விதமாக நிறைய அப்படியே கருத்துக்களாக அள்ளி வீசுவாங்க. எப்படியாவது வந்து இவங்க வந்து காதல் வயப்பற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அந்த சீனை வந்து நாம் இப்போ கேட்கலாம்.
1: குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுங்க.
2: தாத்தா ரொம்ப நல்லா ஆடுறீங்களே.
3: அப்படி என்றால் இந்த ஜதை உனக்கு பொருத்தம் தானே?
2: ஆட்டம் பொருத்தம் தான், ஆள் பொருத்தம் இல்லையே.
3: அப்படி என்றால் இந்த எதிர்வெட்டுக்கு தகுந்த இடவெட்டு தேவை.
2: ஆமா தாத்தா.
3: என்னுடைய மாணாக்கனை உனக்கு தெரியுமா?
2: தெரியாதே. பேர் என்ன?
3: வேலு தங்கம்.
2: வேலு தங்கம், வேலு தங்கம். கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லையே.
3: பார், நன்றாக பார், ஆடிப்பார், பாடிப்பார், அவனோடு பழகிப்பார்.
2: அப்படியா? அப்போ நாளைக்கு அவன் அனுப்பி வைக்கிறீங்களா?
3: நான்
2: வரேன்.
3: சென்று வா, சென்று வா.
0: இங்கே பார்த்தீங்கன்னா காதலுக்கு உதவி செய்கிற நண்பர் ஒருபுறம், காதலை இன்னும் அழகாக்கிய பாடல்கள் இன்னொரு புறம். இந்த படத்தோட இசையை அமைச்சிருப்பாங்க ஆதி நாராயண ராவ். குறிப்பாக பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில்

ஒழிச்ச கண்ணாலே பேசி பேசி அப்படிங்கிற பாடல் இன்றைக்கும் இந்த படத்தை நம்மளுக்கு நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பாடல். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அடுத்த வீட்டு பெண் வந்து அந்த காலத்திலே வெளியான பழைய திரைப்பட பாடம். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம பார்த்தா கூட இன்றைக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக நம்ம மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு திரைப்படம். நாம் இப்போ பாடல் கேட்கலாம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 5:17. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1960 வெளிவந்த திரைப்படத்திலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு திரைப்படத்தோட பெயரே வந்து ஒரு பெரிய கருத்தை நம்மளுக்கு சொல்லிருச்சு அப்படின்னா

0: இருக்கும். அதாங்க இந்த திரைப்படம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் இந்த நாட்டின் மன்னர்கள் தான் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தலைப்பிலேயே சொல்லிடுது. 1960ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருப்பாங்க டிஜி லிங்கப்பா. இந்த படத்தோட பாடல்கள் அன்னைக்கு காலத்தில் சமூக கருத்துக்களும் காதலும் நகைச்சுவையும் கலந்து ஒவ்வொருடைய இதயத்திலும் ஒலித்த பாடல்கள்னு சொல்லலாங்க. இந்த படத்தை டி பிரகாஷ்ரா வந்து இயக்கியிருப்பாங்க. திரைக்கதை வந்து மு கருணாநிதி வந்து எழுதியிருப்பாங்க. ஜெமினி கணேசன், பி சரோஜா தேவி இவங்க கூட சேர்ந்துட்டு எம்என் நம்பியார், எம்என் ராஜம், கே ஏ தங்கவேலு இவங்க எல்லாரும் கூடவே நடிச்சிருப்பாங்க. ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த படம் வந்து வெளியாச்சு. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா கதையில் வந்து அரசியல், அரண்மனை இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் நம்ம ரொம்ப ரசித்து பார்த்துருப்பாங்க. நாம் கூட இப்போவுமே இந்த படத்தை, பழைய திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் இன்னொருக்கா ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்பியார் அவர்களுடைய ஒரு நடிப்பு வந்து ஒரு தனித்துவமாக இந்த திரைப்படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஜெமினி கணேசன், சரோஜா தேவி இவங்களுடைய காதலை சுற்றியே அந்த கதை நகர்ந்தாலும் கூட இன்னொரு சைடு அரண்மனை, அதிகாரம், சூழ்ச்சி, ஆட்சி இதெல்லாம் பிடிக்கிற ஒரு சின்ன சின்ன திருப்பங்களோடு நம்மளை அப்படி கூட்டிகிட்டு போகிறது உண்மையிலே நல்ல ஒரு ஜேர்னியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாடலும் சூப்பரான பாடல்களை நம்ம இதில் கேட்க முடியும். இந்த படத்தோட இசை வந்து டிஜி லிங்கப்பா கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக எல்லோரும் இந்நாட்டு மன்னரடா அப்படிங்கிற பாடலை வந்து டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, ஏஎல் ராகவன் இவங்கெல்லாம் பாடியிருப்பாங்க. அதையும் தாண்டி என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே அந்த பாடல் சொன்னதுமே வந்து நிறைய பேரோட பிளேலிஸ்டில், ஃபேவரட் லிஸ்ட்டில் இடம்பெற்ற பாடலாக இன்றைக்கும் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பல அரண்மனை காட்சிகளை ரொம்ப விறுவிறுப்பாக அப்படியே பார்க்க முடியும். நம்பியார் அவர்களும் ஜெமினி கணேசன் அவர்களும் வந்து ஒரு நாள் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருப்பாங்க. ஆனால் வந்து நம்பியார் அவர்களுடைய தந்தை வந்து சிறைபிடிக்கிறதுக்காக யார் ஜெமினி கணேசன் அவர்களையும் நம்பியார் அவர்களையுமே வந்து சிறை பிடிச்சிட்டு விடுவித்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, வாக்கு கொடுப்பாங்க. ஆனால் வந்து இவங்களும் அதை நம்பி நம்மளை விட்டுருவாங்கன்னு பேசும்போது தான் தெரியும், இல்லை இல்லை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சூழ்ச்சி நிறைந்த காட்சிகளையும் நம்ம அந்த காலத்துல கேட்கும்போது உண்மையிலே அப்போ இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, கோட்டை, அரண்மனை, கைது இந்த மாதிரியெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உண்மையிலே வந்து அது ரியலாக புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாம் இப்போ அதை கேட்கலாம்.
1: திவானவர்களே, இதோ நீங்கள் கேட்ட திருவள்ளுவர் சிலை. இந்த சிலைக்கா என் அருமை அண்ணனையே பகைத்துக் கொண்டேன். பரவாயில்லை, என் தங்கையின் வாழ்வு மலர்ந்தால் போதும், இனி திருமேனியை விட்டுவிடுங்கள்.
2: அதில் என்ன தடை? அழைத்து வாருங்கள் திருமேனியை.
1: ஆஹா, இந்த தங்கமே பல லட்சம் பெருமானம் இருக்குமே. வீரமணி
2: அப்பா,
1: இந்த உலக உருண்டைக்குள் என்ன இருக்கிறது தெரியுமா?
2: நிலக்கரி, மண்ணெண்ணெய், கந்தகம், எரிமலை.
1: இந்த உலகத்திற்குள் அதெல்லாம் இல்லை. மாணிக்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், முத்து, பவுளம், பச்சை, ரத்தினம் அத்தனையும் கொட்டி கிடக்கிறது.
2: அப்படிங்களா? மண்ணெண்ணையாமல விளக்கெண்ணெய்?

நேரம் 5:26. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1960 வெளிவந்த திரைப்படங்கள் இருந்த பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோங்க. ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே நடந்து வர்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண காட்சி போல் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த சிறிய காலடிகள் தமிழ் சினிமாவுடைய வரலாற்றிலே ஒரு பெரிய பயணத்துக்கான முதல் அடியாக இருந்திருக்குது அப்படின்னா 1960 வெளியான கழத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் தாங்க. பின்னாளில் இந்திய சினிமாவில் மிகப்பெரிய கலைஞர்களில் ஒருவராக உயர்ந்த கமலஹாசன் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக முதன் முறையாக திரையில் அறிமுகமானாங்க இந்த கழத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில். அப்போ அவங்களுக்கு வயசு வந்து 6. அந்த திரைப்படத்தில் வந்து செல்வம் அப்படிங்கிற கேரக்டரில் சிறுவனாக நடிச்சிருப்பாங்க. ஒரு அநாதை இல்லத்தில் வளர்ந்து வர்ற அந்த சிறுவனுடைய வாழ்க்கையை சுற்றி தான் அந்த கதையோட முக்கிய பகுதியுமே நகர்ந்துட்டுருக்கு. இதில் ஒரு சில காட்சிகளை நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அவர் வர்றப்போ அந்த காட்சியில் அவருடைய ஆசிரியர் வந்து அவரை வரவேற்கிற அந்த சிறிய தருணத்தை பார்க்கப்போ குழந்தைத்தனமான அந்த முகபாவனை, இயல்பான நடிப்பு, அப்போ அந்த சிறுவனுடைய எதிர்காலத்தில் அவங்களுக்கே தெரியாத இவ்வளோ பெரிய கலைஞராக வளர்வார் அப்படின்னு. ஏ பீம்சிங் இயக்கத்தில்

கணேசன், சாவித்ரி, கமலஹாசன் இவங்கெல்லாம் நடித்த திரைப்படம் தான் இந்த கலத்தூர் கண்ணம்மா திரைப்படம். 1960 ஆகஸ்ட் 12 அன்னைக்கு வெளியானது. இந்த திரைப்படத்தில் இசையமைச்சிருப்பாங்க ஆர் சுதர்சனம் அவர்கள். அதே மாதிரி நிறைய பாடல்களும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து மனசில் நிற்கிற மாதிரியான பாடல்கள். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்புக்கு அன்னைக்கு காலத்திலேயே பெரிதாக பாராட்டவும் பட்டுச்சு. அவங்களோட நடிப்புக்காக பிரசிடெண்ட் கோல்ட் மெடலும் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த படத்தோட வரலாறில் நம்ம குறிப்பிடத்தக்க விஷயமாகவே இன்றைக்கும் பார்க்கப்படுதுங்க. அடுத்ததான் இந்த இசைக்குள்ளே போகணும் அப்படின்னு வைங்களேன், அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அந்த பாடலை கேட்டதும் பார்த்ததும் உடனே வந்து நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது அந்த குழந்தை முகமான கமலஹாசன் அவர்களுடைய முகம்தான். இப்போ நாம் அந்த பாடலை கேட்கலாம்.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: என்னன்னா, கண் ஆயிரம் அப்படின்னா ஆயிரம் கண்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் இந்த படத்தோட கதாநாயகனுக்கு அந்த ஆயிரம் கண்களும் போதாதது போல. ஏன்னா தன்னை சுற்றி நடக்கிற அந்த மர்மங்களையும் ஆபத்துகளையும் கடந்து உண்மையை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வருது. இதனால்தான் இந்த படத்துக்கு வந்து இந்த பெயர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிக்கப்படுது. அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா மர்மம், சாகசம், நகைச்சுவை இதெல்லாம் கலந்து உருவான ஒரு திரைப்படம் தான் இந்த கைதி கண்ணாயிரம் திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு வந்து இசை வந்து கே வி மகாதேவன் வந்து அமைச்சிருப்பாங்க. பாடல்களுக்கு மருதகாசி அவர்கள் வந்து வரிகளை வந்து எழுதியிருப்பாங்க. இன்னும் கவனிக்கணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து தன்னந்தனிமையிலே நீ இருந்தால் அப்படிங்கிற பி சுஷிலா குரலில் ஒழிக்கிற பாடல் வந்து படத்துடைய உணர்வை வந்து ரொம்ப ஆழமாக அழகாக வெளிப்படுத்திய பாடலாக இன்றைக்கும் நினைவு கூறப்படுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்துட்டு தங்கவேல் அவர்கள் வந்து ஜெயிலில் இருக்க மாதிரியான ஒரு காட்சி வந்து அந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுற காட்சியை வந்து நம்ம இந்த படத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இப்போ நாம் அதை கேட்கலாம்.
1: அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஏண்டாப்பா அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு தந்தி மணி ஆர்டர் பண்ண போறீங்களா? போனா பரிசை திருடிட்டு இங்க கொடுத்தன வந்த பயல.
2: அதை கேட்ட கோவிச்சு காலத்துல சொல்ல.
1: அட்ரஸ் தானடா கேளுங்கடா.
2: சொல்லு.
1: சிவலோகம், ஆகாய வழி,
2: ஆகா
1: கேராப் யமதர்மராஜா. உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்களா?
2: பாவ்
1: அனாத. போடா பண்ணாத பயல. எவன்டா அனாத?
2: இவரு பெரிய கோடி சொல்ற.
1: சத்தம் போட்டு சொல்லாதடா, புளியாரம் கோவிச்சுக்க போறான். செத்து போன எங்க அப்பா அம்மா சும்மா சாகுறாங்க. கொஞ்சம் சொத்து சேகரம் பண்ணி வச்சுட்டு தான்
2: போனாங்கடா. படிப்பு
1: ஏ ரெண்டு முட்டு முட்டிட்டு வந்திருக்கேன்டா.
2: படிச்சிருக்கீங்க? அப்ப ஏன் ஜெயிலுக்கு வந்த?
1: உங்ககிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் கவர்னர் கிட்ட கொடுத்து வேற வாங்கி என் வேலையில ஒன்ன பிடிச்சி உள்ள போனா தொடர்ந்து வட ஊசி பயல. ஆமா.

நேரம் 5:33. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டுருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா 1960 ஆண்டு வெளிவந்த கைதி கண்ணாயிரம் திரைப்படம்.

0: நேரம் 5:40. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, படி, பரீட்சைக்கு படி. ஆனால் படிக்க உட்காந்தா தூக்கம் வரும், தூங்க போனால் படிக்க வேண்டியதை நினைவுக்கு வரும். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அனுபவம் தான். அப்படிப்பட்ட ஒரு சின்ன குடும்ப சூழலை நகைச்சுவை காட்சியோடு இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இதுதாங்க தெய்வ பிறவி திரைப்படம். படத்தில் SS ராஜேந்திரன் அவர்கள் வந்து பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தம்பி வந்து அவங்கள தூங்க விடாமல் வந்து அவரை இந்த தம்பியை வந்து தூங்க விடாமல் அண்ணன் படிச்சுட்ருக்கிறதா குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அந்த நகைச்சுவை காட்சி வந்து நம்ம நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் ரசித்து பார்த்துருப்போம் இல்லையா. அந்த காலத்து படங்களே பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சாதாரண குடும்ப நிகழ்வுகளைய கூட ரசிக்கும்படியாக காட்சிப்படுத்திருக்கிறது தான் பழைய திரைப்பட பாடலுக்கே ஒருத்தான சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த திரைப்படம் வந்து 1960 வெளியான திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, SS ராஜேந்திரன், AK தங்கவேலு இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. KS கோபாலகிருஷ்ணன் வந்து கதை திரைக்கதை எழுதியிருப்பாங்க. இசை வந்து R சுதர்சனம். அவங்களுடைய சில சூப்பரான பாடல்களையும் நம்ம ரசித்து கேட்டிருப்போம். இப்போ நிகழ்ச்சியில் வந்து நம்ம அந்த காட்சி என்ன அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: உனக்கு அவன் பக்கம் தான் பேச தெரியும். என் படிப்பை கெடுக்கிறான் கெடுக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை கேட்க அந்த வீட்டுல யாருமே இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னவே நீ

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேரம் 5:47. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1960 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா June 25 அன்று வெளியான திரைப்படம் படிக்காத மேதை. ஏ பீம்சிங் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படம் சிவாஜி கணேசன், எஸ்வி ரங்கராவ், சௌகார் ஜானகி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இசை

வந்து கே வி மகாதேவன் வந்து சூப்பரான பாடல்களையும் கொடுத்துருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா வங்க மொழியில் வெளியான ஜோக் பியாக் அப்படிங்கிற திரைப்படத்தோட தமிழ் மறு ஆக்கம். அதுக்கப்புறமா தெலுங்கு, இந்தி இந்த எல்லா மொழிகளிலுமே வந்து மறு ஆக்கம் செய்யப்பட்டுச்சு. இதையும் தாண்டி என்னென்னா வணிக ரீதியாக ரொம்ப வெற்றி பெற்று 100 நாட்களுக்கு மேல் திரையரங்கில் ஓடிய திரைப்படங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய நகைச்சுவை, சாதாரண காட்சியாக தான் இருக்கும், அதுவும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு அதை நகைச்சுவை காட்சியாக மாற்றியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஒரு கடைக்கு வந்து பழம், வாழைப்பழம் சாப்பிட போவார். அப்போது

எழுதி வச்சுருப்பாங்க. கடைக்காரர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்துட்டு தான் என்ன வேணுமோ அதை வாங்கிப்பாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து போன ஸ்பீடில் என்னென்னா அந்த வாழைப்பழ கொலையிலேருந்து ஒரு பழத்தை எடுத்து அப்படியே டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. உடனே கடைக்காரர் வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டு, என்னங்க நான் தான் வந்து காசு கொடுத்துட்டு தான் என் கடையில் வந்து பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னோடனே இவர், ஐயையோ நான் சாப்பிட்டேனே நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு, இல்லை இல்லை அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் வந்து முதல்ல சாப்பிட்டனால இந்த வாழைப்பழத்துக்கு 25 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்பார். அப்போ 1960ல் 25 ரூபானா எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது நம்ம தாத்தா பாட்டி கிட்ட கேட்டாங்கன்னா சூப்பராக சொல்லுவாங்க, 25 ரூபானா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத. உடனே சிவாஜி கணேசன் அவர்கள், 25 ரூபாயா அது எப்படிங்க அப்படின்னு கேட்கும், இல்லை இல்லை நீங்கள் என்கிட்ட கேட்காமலே எடுத்து சாப்பிட்டனால அதுக்கு விலை வந்து 25 ரூபா நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவாங்க. இதை யார்கிட்ட சொல்லி இதுக்கு நீதி கேட்குறதுன்னு அப்படியே பக்கத்தில் ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட இவர் சொல்வார் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிவிட்டு, இப்படி சொல்கிறாருங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவர் இதுக்கு எதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பார். ஆமாம் உண்மைதான், 25 ரூபா எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னதும் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோடய தோலை வந்து கீழே போட்டிருப்பாங்க. அந்த கடை உரிமையாளருடைய ஆட்டுக்குட்டி பக்கத்துலேருந்து அந்த தோலை சாப்பிட்டுட்டே இருக்கிறத அந்த நீதி வழங்க வந்த நபர் பார்த்துருவார். உடனே டக்குன்னு அவர் மைண்டில் வந்து ஒரு ஐடியா தோணும், எப்படியாச்சும் சரி சரி நாங்கள் 25 ரூபா கொடுத்துட்றோம், ஆனால் நாங்கள் சாப்பிட்ட வாழைப்பழத்தோட தோலை வந்து இப்போ நீங்கள் எனக்கு தரணும், ஆனால் அப்படி தரலைன்னா நீங்கள் அதுக்கு திருப்பி 50 ரூபா தரணும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுருவாங்க. இந்த காமெடி வந்து நிறைய பேர் ரசித்து பார்த்துப்போம். இப்போ நாம் அந்த படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 5:55. ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறப்போ நம்ம கற்பனைக்கு உள்ளால் சில கதாபாத்திரங்கள் வந்து உயிர் பெற்று எழும். ஆனால் அந்த கதையை ஒரு நாள் திரையில் உயிர் பெற்று எழுந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கதை தாங்க பாவை விளக்கு. எழுத்தாளர் அகிலன் அவர்களுடைய கல்கி இதழில் தொடராக எழுதி வாசகர்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பு பெற்ற பாவை விளக்கு நாவல் தான் திரைப்படமாக உருவானது. அந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து உட்கார்ந்து அந்த பாவை விளக்கு புத்தகத்தை பற்றி ரொம்ப ரசித்து சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம இப்போ கேட்கலாம்.
1: என்ன மிஸ்டர் சிவாஜி, திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன சமாச்சாரம்?
2: ஆமா பாலாஜி, எனக்கும் அப்படிதான், திடீர்னு ஃபோன் வந்தது.
1: அப்படியா?
2: உடனே புறப்பட்டு வந்துட்டேன், என்னன்னு தெரியாது. காரணம் இல்லாம ஃபோன் பண்ணுவாரா?
3: ஏதாவது விஷயம் இருக்கும், இல்லாம கூப்பிடுவாரா என்ன?
2: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, வெளியில எங்கேயும் போக வேண்டிய வேலை இல்ல. மிஸ்டர் அகிலன் அவர்களுடைய பாவை விளக்கு நாவலை படிக்கலாம்னு நினைச்சேன். நீங்க எல்லாம் ரசிகர்களாச்சே, பக்கத்துல இருந்தா ரசிப்பீங்களேன்னு உங்களை எல்லாம்
1: வரவழைச்சு படிங்க கேப்போம்.
2: யாருடைய வாழ்க்கை இங்கு கதையாக எழுத போகிறேனோ அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன், உங்களைப் போல. பல ஆண்டுகள் ஒன்றாக பழகியதால் தன்னை பற்றிய பல விவரங்களை அவன் என்னிடம் வெளியிட்டிருக்கிறான். அப்போது எனக்கு ஒரு அதிசயமான காட்சி தோன்றியது, வியப்பான அனுபவம் ஏற்பட்டது. எனக்கு எதிரில் இருந்த தணிகாசலத்துக்கு பதிலாக அந்த இடத்தில் குளுமையான ஒரு விளக்கொளி சுடர் விடுவதைக் கண்டேன். 4 பெண்கள் ஒன்று சேர்ந்து அகல் விளக்கொன்றை தங்கள் மென்கரங்களில் ஏந்தி நிற்பது போன்ற பிரமை. கண்களை நன்றாக கசக்கி விட்டுக் கொண்டு கவனித்தேன். 4 பெண்களும் ஒருவரில் ஒருவர் மறைந்து 2 பெண்களானார்கள். பிறகு அந்த இருவருமே ஒருவரில் ஒருவர் ஒன்றி ஒரே உருவாய் சமைந்து பாவை விளக்கானார்கள்.
0: நேர்களே, படமும் பாடலும் நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக உங்களுக்காக வந்துட்டுருக்கு. பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். சந்திக்கலாம். நன்றி நேர்களே. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை வகுக்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். மருத்துவத்திற்கான நொபேல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெசிராஃப், ஜெர்மனியின் பீட்டர் ஹெஜ்மன் மற்றும் கேயார்க் நாகல் ஆகிய மூவருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி ஏற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேக்கா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேக்கா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேக்கா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இறைவன் நமக்கான வழிகளை எப்பொழுதும் மிகச்சரியாக அமைப்பாராம். முயற்சியை கைவிடாமல் நம்பிக்கையோடு பயணத்தை தொடருங்கள். வெற்றி உங்கள் வாசலை தேடி நிச்சயம் வருமாம்.

அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிய வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இனிய மாலை வேளையில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது, பக்தி மாலை.

நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். சுத்தமான மனமே இறைவன் விரும்பி தங்கக்கூடிய ஆலயமாம். நல்ல சிந்தனைகளை மட்டும் மனதிற்குள் வைக்க வேண்டுமாம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒளிமயமான நாளாக அமையுமாம்.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சி. பிரார்த்தனை என்பது இறைவனுடன் நாம் பேசும் தூய மொழியாம். மனமாற கேட்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நிறைவேறுமாம். நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் பயணத்தை தொடங்க வேண்டுமாம்.

நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. 6:21 ஆயிற்றுக்கு. இறை நம்பிக்கை இருந்தால் எந்த மலையையும் கடக்கலாமாம். உள்ளத்தில் உறுதியோடு உங்கள் கடமையை செய்யுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தி மாலை. பிறர் உயர்வை கண்டு மகிழும் உள்ளம் தெய்வீக மனதாம். வாழ்த்துவதும் நேசிப்பதும் நம் மனதை விசாலமாக்குமாம். எல்லோரையும் அன்போடு வாழ்த்துவோம்.

நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. இயற்கையை நேசிப்பதே இறைவனை அடைவதற்கான எளிய வழியாம். சுற்றுப்புறத்தை பாதுகாப்பதும் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவோம். இயற்கையின் ஆசியோடு ஒவ்வொரு நாளும் தொடருவோம்.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பக்கூடிய கிறித்தவர்களுக்கு மானியம் வழங்கக்கூடிய திட்டம் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்ப படிவத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், சிறுபான்மையினர் நல அலுவலகங்கள்லேருந்து கட்டணம் இல்லாமலே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து உங்களுக்கு கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா www.bcmbcmw.tn.gov.in இந்த இணையதளத்திலிருந்து நீங்கள்

டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பங்களையும் கூட. அதுபோக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை 31/1/2027 அனுப்பி வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. உரிய ஆவணங்களோடு அனுப்ப வைக்கணும். அந்த அனுப்ப வேண்டிய முகவரியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டவங்க. ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை, கலச மஹால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6,005. இந்த முகவரிக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. ஆசை திரைப்படத்திலிருந்து சித்ராமா மற்றும் உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 6:41 ஆயிட்டுருக்கு. சேவை செய்திகள் தான் உங்களுக்காக வளம் வந்துட்டே இருக்கு. மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல் மற்றும் வங்கி பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு ஒருங்கிணைந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு 5/10/2026 அதாவது இன்றையிலிருந்தே தொடங்கியிருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் வச்சு ஒருங்கிணைந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள்லாம் இன்னிலிருந்தே ஆரம்பிச்சிருக்குது. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடியவங்க திருவனந்தபுரம் ரோடு ரயில்வே கேட் அருகில் குலவணிகர்புரம் பாளையங்கோட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்துக்கு நீங்கள் நேரில் போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஆதார் அட்டை நகல் இதோடு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது குறித்து உங்களுக்கு கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 9499055929 மறுபடியும் சொல்கிறேன், 9499055929 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை நீங்கள் கேட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு தகவல்கள்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனல் கூட இருக்குது, அதில் இணைந்து உங்களுக்கான பயிற்சி குறித்த மேலும் கூடுதல் தகவல்களை நீங்கள் பெறலாம் அப்படின்றத திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சி உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அப்பு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், ஹரிணி, ஸ்ரீராம், கங்கா இவங்க எல்லாம் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

சேவை செய்திகள் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய சிறப்பு தீவிர திருத்தப்பணி ஏற்கனவே நிறைவடைந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட வாக்காளர்கள் இளம் முதல் முறையாக தகுதி பெறக்கூடிய வாக்காளர்களை சேர்க்கிறதுக்கான சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தோட அறிவுறுத்தலின்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருக்கக்கூடிய தகுதியான வாக்காளர்கள் மற்றும் தகுதி பெறக்கூடிய இளம் முதல் முறை வாக்காளர்களோட பெயர்களை சேர்க்கிறதுக்கான சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தகுதி இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா அப்படின்றத

பெயர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. சாக்லேட் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் மகாலட்சுமி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேர்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இனிமேலும் நாளையும் உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் விளம்பரம் காத்துட்ருக்கு அப்படின்றத நேர்களை 7 மணிக்கு கேட்க போகிறீங்க. அறிவியல் தகவல்களோட திற இசையும் கேட்க போகிறீங்க. 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை உங்களுக்காக காத்துட்ருக்கு. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய பெண்ணின் மன உறுதி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கடித தொகுப்பு, யாருடைய கடித தொகுப்பு இடம்பெறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய கடித தொகுப்பில் அமைந்த பாடல்கள் தான் கேட்க போகிறீங்க. நேர்களே, நாளைக்கு உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் விளம்பரம் காத்துட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ச அனிதா சோபியா மார்கரேட் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் விளம்பரம். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள் கேட்கலாம். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். 7 மணிக்கு கேட்கலாம் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 கேட்கலாம் தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 கேட்கலாம் வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி விளம்பரம். 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நாளைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா விசேஷ நிகழ்ச்சி ஆடம்பரமாக செய்வது பெயர் புகழுக்காகவா அல்லது சந்தோஷத்திற்காகவா இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. 10:02 மனம் விரும்பதை நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். முற்பகல் 11:02 கேட்கலாம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மலைகளின் ராணி சிம்லா பற்றிய தகவல்களோடு உங்களுக்காக விளம்பரம் காத்துட்ருக்கு நிகழ்ச்சி. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தோழிகள் என்ன தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்க போறீங்கன்னா வீட்டில் சண்டை வராமல் நம்மளுடைய கருத்தை எந்த மாதிரி தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவலை தான் நாளைக்கு நீங்கள் சொல்ல போறீங்க. 1 மணிக்கு நலந்தன நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க காதுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். 1:05 நலந்தன நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படக்கூடிய டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிகர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து கேட்க போறீங்க சிறுதானியங்களை நம்மளுடைய உணவில் ஏன் சேர்க்க வேண்டும் என்ற தலைப்பில் தகவல்கள். 2 மணிக்கு கேட்க போறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருப்பாங்க அந்த பாடல்கள் தான் கேட்க போறீங்க. 3:02 திரையருவி 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT விளம்பரம். 4:02 கேட்கலாம் பொதுகை தும்பி 5:02 படமும் பாடலும். நாளை 1961 வெளிவந்த படமும் பாடல்களையும் தான் கேட்க போறீங்க. 6:02 பக்தி மாலை 6:30 சேவை செய்திகள் 6:55 நிகழ்ச்சி குறிப்பில் 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள் விளம்பரம். 7:30 கேட்கலாம் ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் 50 காப்பியங்களில் அறிவியல் ஆளுமை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழியாக நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம். நேர்களே, இதுவரைக்கும் கேட்டீங்க இன்று இதுக்கப்புறமும் நாளை நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்டீங்க.

மீன்முறையினிய வணக்கம் நேர்களே. நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 7 மணி ஆயிட்டுருக்கு. அறிவியல் தகவலோடு உங்களுக்காக பாடல்களும் காத்துட்ருக்கு. ஒரு பாடலை கேட்கும்போது நமக்கு உடம்புல ஏதோ ஒன்று பண்ணும் இல்லையா? அது ஏன் அப்படி? நமக்கு பல பேருக்கு வந்து இசை கேட்டாலே நம்மளுடைய மனசு மாறக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பாடல்களை கேட்டால் சந்தோஷம் கொடுக்கும், சில பாடல்களை கேட்கும்போது பழைய நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இருக்கும், சில பாடல்களை கேட்கும்போது நம்ம அறியாமலேயே கால்கள் வந்து தன்னால் வந்து தாளம் போடும். இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியலும் இருக்குதான். நாம் கேட்கக்கூடிய ஓசை ஒலி அலைகளாக காதுக்குள்ளே போய் அது அதிர்வுகளாக மாற்றப்பட்டு மூளைக்கு அனுப்பப்படுதான். இசையோட தாளம், வேகம், ஸ்ருதி இந்த மாதிரி விஷயங்கள் மூளையோட பல பகுதிகளோட செயல்பாட்டோட தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால தான் ஒரு பாடல் காதில் விழுந்ததும் சில நேரம் அது நேராக மனசுக்குள்ள போயிடக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருக்குது. சரி, பாடல் இப்படி அப்படின்னா ரேடியோவில் உங்கள் குரல்லாம் கேட்குது, எப்படி இப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ வருது, அதுக்கு முன்னாடி பாடல் கேட்க போகிறீங்க. உயிரே திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஏஆர் ரஹ்மான் பாடியிருக்கிறாங்க, அனுராதா ஸ்ரீராம் கூட சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரேடியோ வழியாக எங்களுடைய குரல் எப்படி உங்களுக்காக உங்கள் காதுகளில் இனிமே சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றத.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. அறிவியல் தகவல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க அட்டகாசமான பாடல்களோட. ஒரு பாடல் காதில் விழுந்ததும் சில நேரம் அது நேரம் மனசுக்குள்ளே போயிடுது. சரி, நம்மளுடைய ரேடியோவில் வரக்கூடிய குரல் வந்து எப்படி வருது? நீங்கள் இப்போ கேட்கக்கூடிய இந்த குரல் கூட எப்படி இவ்வளோ தூரம் வந்து உங்களுடைய ரேடியோவில் வந்து ஒழிக்கக்கூடிய வகையில் இருக்குது? இதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு அறிவியல் இருக்குது. ரேடியோ நிலையத்திலிருந்து தகவல்கள் ரேடியோ அலைகள் மூலமாக அனுப்பப்படுது. உங்களுடைய ரேடியோ அந்த அலைகளை வாங்கிக்கிட்டு அதிலிருந்து தகவலை மின்சார சிக்னலாக மாற்றி அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் மூலமாக அதை அதிர்வுகளாக மாற்றி தரக்கூடிய வகையில் வந்து இருக்குது. அந்த அதிர்வுகள் தான் நம்மளுடைய காதுகளுக்கு ஒளியாக கேட்கக்கூடியதாக இருக்குது. நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாலேயுமே ஒரு பெரிய அறிவியல் பயணம் இருக்குதான். அந்த அறிவியலோட வழியே இப்போது ஒரு திரை இசை பாடலும் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. தென்னாளி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கமலஹாசன், சித்ரா, கிளிண்டன், டோமினிக் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6, 7:15 ஆயிட்டு இருக்கு. அறிவியல் தகவல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம கையில் கடிகாரம் வச்சுருப்போம், மொபைல்லையும் கடிகாரம் இருக்கும், ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே கூட ஒரு கடிகாரம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதுதான் உடலோட உயிரியல் கடிகாரம், பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எப்போ தூங்கணும், எப்போ முழிச்சிருக்கணும், எப்போ சாப்பிடணும், இந்த மாதிரி பல செயல்களை நம்மளுடைய உடல் ஒரு குறிப்பிட்ட தினசரி சுழற்சியோடு வந்து ஒத்துசைக்கக்கூடிய வகையில் இருக்குமா. இதுக்கு ஒரு முக்கியமான காரணிகளில் ஒன்று ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் வெளிச்சம் நம்ம கண்களை அடையும் போது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பகுதி நம்முடைய உடல் நேரத்தை ஒழுங்குபடுத்த உதவக்கூடிய வகையில் இருக்குமா. அதனால தான் காலையில் காலை வெளிச்சம் அப்படின்றது வெறும் வெளிச்சம் மட்டும் கிடையாது, நம்ம உடம்புக்கான ஒரு நேர அறிவிப்பும் கூட அப்படின்னு சொல்றாங்க. கே இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. மீனிலே திரைப்படத்தில் இருந்த ஹாரிஸ் ராகவேந்திரா பாடியிருக்கிறாங்க, டிமியும் இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:23 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. அறிவியல் தகவல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு சில வாசனைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால மறக்கவே முடியாது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வாசனைகள் வந்தாலே நமக்கு உடனே பழைய நினைவு வந்து வந்துடும் இல்லையா. ஒரு பூவோட வாசனையாக இருக்கட்டும், அல்லட்டா ஒரு சாப்பாட்டுடைய வாசனையாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உணவோட வாசனையாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடியிலையும் வந்து அறிவியல் இருக்குதான். நம்மளுடைய மூளையில் வாசனையை செயல்படுத்தக்கூடிய பகுதி நினைவுகள் உணர்ச்சிகளோட தொடர்புடைய பகுதிகளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குதான். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட வாசனை வந்துச்சு அப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி, அடரா இந்த சாம்பார் வாசனை நம்ம அம்மா வச்சது மாதிரியே இருக்கே, அந்த மாதிரி நமக்கு வந்து ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தையே நம்ம நினைவுக்கு வந்து கொண்டு வரக்கூடிய வகையில், அந்த மாதிரி நினைவுகளை வந்து தூண்டக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருமா. சில நேரம் ஒரு வாசனை ஒரு முழு நினைவையே திறக்கக்கூடிய சாவியாக வந்து மாறக்கூடிய வகையில் வந்து இருக்குமா. இப்போ வருது உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் பாடியிருக்கிறாங்க. ஸ்ட்ரோம், நோயல், ஜேம்ஸ், அனுபமா இவங்க எல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 7:31 ஆயிட்டு இருக்கு. அறிவியல் தகவலோட அருமையான பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வாழைப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா சில நாட்கள்லேயே வந்து கருப்பாயிரும். ஏன் அப்படி? நம்ம வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய வாழைப்பழம் வந்து வாங்கி வச்சுருப்போம், 2 நாள் கழித்து பார்த்தா தோல் வந்து ரொம்ப கருப்பாயிரும், பழம் கெட்டு போச்சா அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வேதியியல் மாற்றமும் இருக்குது. வாழைப்பழம் பழுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எத்திலின் அப்படின்ற தாவர ஹார்மோன் முக்கிய பங்கு அதுக்கு இருக்குது. பழம் பழுக்கக்கூடிய செயல்முறையை வேகமாகும்போது தோலோட நிறமும் வந்து மாறுமா, அதோட பழத்தை உள்ளே இருக்கக்கூடிய மாவுச்சத்து சர்க்கரையாக மாறுவதால் பழுத்த வாழைப்பழம் வந்து இனிப்பாக இருக்கும். அதனால தான் பச்சை வாழைப்பழம் திடமாக இருக்கும், பழுத்த வாழைப்பழம் மென்மையாகவும் இனிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சமையலறையிலேயே ஒரு குட்டி அறிவியல் ஆய்வகமே இருக்கு நேர்களே. இப்போ உங்களுக்காக இனிய பாடலும் வந்துட்டே இருக்கு. ஸ்ரீனிவாஸ் டிமி பாடியிருக்கிறாங்க பாடலை. ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க அறிவியல் தகவலோட திரைசை பாடல்களையும் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இருந்து நம்மளுடைய விரல்கள் பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கும் போதும் சரி, நீச்சல் குளத்தில் நீண்ட நேரம் இருந்தாலும் சரி, இல்லாட்ட நம்ம நிறைய நேரம் நம்ம தண்ணியில் வேலை பார்க்கும்போதும் இந்த கை விரல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீரில் வந்து ஊறும்போது வந்து சுருங்கும். அது எப்படி நமக்கு வந்து நம்ம விரல்கள் வந்து சுருக்கம் சுருக்கமாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தோல் வந்து தண்ணீரை உறிஞ்சுறதால மட்டுமே ஏற்படும் அப்படின்னு முன்னாடி பொதுவாக வந்து நினச்சிருப்போம். ஆனால் நரம்பு மண்டலத்தில் செயல்பாடும் இதில் வந்து முக்கிய பங்கு வகிக்குதான். தண்ணீரில் நீண்ட நேரம் இருந்தது அப்படின்னா விரல்கள் இருக்கக்கூடிய சில சிறிய இரத்த நாளங்கள் வந்து சுருங்கிறதால தோலும் வந்து சுருக்கமாக வந்து தோன்றக்கூடிய வகையில் வந்து மாறுமா. இந்த மாற்றம் தான் ஈரமான பொருட்களை பிடிக்கிறதுக்கு கூட உதவக்கூடும் அப்படின்னு ஆய்வுகளும் வந்து சொல்லுது. அதாவது நம்ம உடம்பே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே வந்து மாற்றிக்கக்கூடிய வகையில் வந்து அமையப்பட்டிருக்குது நம்ம உடலில் இந்த சின்ன சுவாரஸ்யத்தோட. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. மனதை திருடி விட்டாய் திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியிருக்கிறாங்க. கார்த்திக் சாதனா சர்க்கம் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:43 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நாம் சுவைப்பது வெறும் நாக்கு மட்டும் கிடையாது நேர்களே. இந்த உணவு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் அந்த சுவையை உணர்றது வெறும் நாக்கு மட்டும் கிடையாது, நாக்கு மூக்கு மூளை இந்த மூன்றும் சேர்ந்து தான் ஒரு உணவை ரொம்ப சுவையாக அனுபவிக்க வந்து உதவக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருக்கு தான். நமக்கு சளி பிடிச்சிருக்கும் போது உணவோட சுவை வந்து குறைவாக தோன்ற மாதிரி நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. சரி, என்னப்பா சப்புன்னு இருக்குது, உப்பு இல்லை உரப்பு இல்லை அப்படி வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதுவும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா உணவில் மனம் நம்ம சுவை அனுபவத்தில் வந்து ரொம்பவே முக்கிய பங்கு வந்து வகிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால தான் மூக்கு அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சாப்பாட்டில் சுவையே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு சாதாரண உணவை ரசிக்கிறதுக்கு கூட பின்னால் இவ்வளோ பெரிய அறிவியல் வந்து இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. ரிதம் திரைப்படத்தில் இருந்தே ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் பாடல் வந்துகிட்டே இருக்கு. சாதனா சர்க்கம் பாடியிருக்கிறாங்க, பாடலை கேளுங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்களே, அடுத்ததாக 8:05 குக்கு நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க. உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், பாடல் என்ன பாடல் வேணும் அப்படின்றதையும், உங்களுடைய பெயர், ஊர், இதையெல்லாம் சேர்த்து 9443364079. மறுபடி கூட சொல்கிறேன், 9443364079 இந்த நம்பருக்கு நீங்கள் குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அறிவியல் தகவலோடு தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க அட்டகாசமான பாடல்களையும். ஒரு கண்ணாடி டம்ளருக்குள்ள ஐஸ் போட்டு வச்சிருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கண்ணாடி வெளியா தண்ணீர் துளிகள் வந்து உருவாகும். அந்த தண்ணீர் எங்கே இருந்து வந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சிருக்கோமா? கண்ணாடியை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அது கண்ணாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஐஸ் உருக்கி வெளியே வந்து தண்ணீராக தோன்றியிருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாதான். கண்ணாடியை சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய நீராவி குளிர்ந்த கண்ணாடியோட மேற்பரப்பை தொடும்போது குளிர்ந்த சிறிய நீர்த்துளிகளாக வந்து மாறுமா? அதாவது கண்ணாடிக்கு வெளியே இருக்கக்கூடிய தண்ணீர் கண்ணாடிக்குள்ளே இருந்து வர்றது கிடையாது, காற்றிலிருந்து தான் வருது அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. ஏழுமலை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சித்ரா கார்த்திக் பாடியிருக்கிறாங்க. வாலி வரிகளில் மணிஷ் சர்மா இசையில். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, அறிவியல் தகவலோடு தான் கேட்டுட்ருந்தீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் உடனே உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன், உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு ஜி பாமலனுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி கூறினார். சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனுடனான

தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாக தெரிவித்தார். அயோத்தியா யாத்ரீகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின்போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று கூறினார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். உலக வாழ்விட தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அனைவருக்கும் வீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு டோக்கன் சாஹு தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கானாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால், தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய்பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னெட் தலா 2 கோல் அடித்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய இரவு வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒளிபரப்பு. குக்கு நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ எங்களுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9443360794. இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், 9443360794 இந்த நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். முதல் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கோவில்பட்டியிலிருந்து தீபா கேட்டிருக்கிறாங்க. பாடல் கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக அவங்க கேட்ட பாடல் இதோ வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: I love, love, love, love, love, love.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்பில் இருந்து நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வாட்ஸ்அப் வழியாக திருநெல்வேலியிலிருந்து ஜோதி கேட்டுருக்கிறாங்க. தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து பாடல் அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

8:17 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சி. உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுக்கிறாங்க. சுரண்டையிலிருந்து ஆனந்தி பாடல் கேட்டுக்கிறாங்க. பாண்டிதுரை மூவியிலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்காக உங்கள் எல்லாருக்காகவும் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

8:22 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்பிலிருந்து குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்ததாக பாடல் கேட்டுக்கிறாங்க. பிரம்மதேசத்திலிருந்து துர்கா தங்கராணி பாடல் கேட்டுக்கிறாங்க. பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து பாடல் அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்பில் இருந்து குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. திருநெல்வேலியிலிருந்து ஆதி ஸ்ரீராம் பாடல் கேட்டுக்கிறாங்க. ஜே ஜே திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக, அவங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துகிட்டே இருக்குது. இதோ

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்புல இருந்து குக்கு நிகழ்ச்சி 8:33 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்டிருக்கிறாங்க காசி விஸ்வநாத செல்வி, ராஜா, சந்திரகலா, கணபதி ராம் இவங்க எல்லாம் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஆலங்குளத்துல இருந்து நீங்கள் கேட்டவை திரைப்படத்துல இருந்து பாடல் அவங்களுக்காக உங்க எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கிரீட்டி தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

8:38 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்புல இருந்து குக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தியாகராஜ நகர்ல இருந்து செந்தில்வேல் முருகன் பாடல் கேட்டுக்கிறாங்க. அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்புல இருந்து குக்கு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில அடுத்த பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அம்பராம்பட்டுல இருந்து சித்ரா ஒரு பாடல் கேட்டுக்கிறாங்க. ஒரு காலம் திரைப்படத்திலிருந்து பாடல் அவங்களுக்காக உங்க எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

மணி 48 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து மணிகண்டன் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாடல் அவங்களுக்காக, உங்கள் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுக்கிறாங்க. புதுப்பட்டியிலேருந்து தாமரை செல்வி, செல்வபூரணி அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கிறாங்க. பாடல் அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்களே, இப்போ கேட்க போகிறீங்க இடைவிடாத இசைமலை. 9 மணியும் ஆயாச்சு. இடைவிடாத இசைமலையில் தான் நினைய போகிறீங்க. இடைவிடாத உங்களுக்கு பாடல்கள் காத்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

தின்னா திருக்கிட்ட தின்னா திருக்கிட்ட தின்னா திருக்கிட்ட தின்னா திருக்கிட்ட தின்னா திருக்கிட்ட தின்னா நாங்க தின்னு இருக்கிட்ட

0: ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட. ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பொக்களின் வாசமாய்
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் இடைவிடா இசை மழை.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வசமாய்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: FM Rainbow 102.6
1: இடைவிடா இசை மழை.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
1: மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்
1: இடைவிடா இசை மழை.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய பெண்ணின் மன உறுதி பற்றி தான் பேச போகிறோம். ஒரு பெண்ணோட பலம் எதில் இருக்குது அப்படின்னா, அவள்கிட்ட இருக்கக்கூடிய அழகுலையா இல்லை அவள்கிட்ட இருக்கக்கூடிய மென்மையிலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய உண்மையையும் நியாயத்தையும் விட்டு கொடுக்காமல் நிற்கக்கூடிய மன உறுதியில் தான் பெண்ணோட உண்மையான பலம் கட்டாயமாக இருக்குது. இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்பவே அழுத்தமாக சொல்லிய தமிழ் இலக்கியம் சிலப்பதிகாரம். இன்னைக்கு நம்முடைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் கூட சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய பெண்ணோட மன உறுதி பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. பரம்பரை திரைப்படத்திலிருந்து

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு. 9:37 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய பெண்ணினுடைய மன உறுதி எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதில் அப்படின்றதான் கேட்க போகிறீங்க. சிலப்பதிகாரத்தோட மைய பாத்திரம் வந்து கண்ணகி. கண்ணகியை முதல்ல பார்க்கும்போது ஒரு குடும்ப பெண்ணாக தான் நமக்கு வந்து தெரிவாங்க இல்லையா. கணவனை நேசிக்கக்கூடிய மனைவி, குடும்பத்தை மதிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு தான் நமக்கு வந்து தெரிவாங்க. ஆனால் வாழ்க்கை அவங்களுக்கு நிறைய சோதனைகளை வந்து கொடுத்துருக்குது. அந்த சோதனைக்கு நடுவில் கூட கண்ணகி தன்னுடைய மனதை இழக்காம தான் வச்சிருந்தாங்க. அமைதியாக இருக்கிறது பலவீனம் கிடையாது, தேவையான நேரத்தில் அந்த அமைதியே மிகப்பெரிய சக்தியாக மாறும் அப்படின்றதுக்கு கண்ணகி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குறாங்க. கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து மாதவியோடு செல்கிறாங்க. அது ஒரு பெண்ணோட மனதை எவ்வளவு ஆழமாக காயப்படுத்தியிருக்கும் அப்படின்றத நம்மளால் உணர முடியும். ஆனால் கண்ணகி தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்துறவே இல்லை ஒருபோதும். கோவலன் வந்து மீண்டும் திரும்பி வந்தபோது கூட அவனை ஏற்றுக்கிறாங்க. இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏற்பட்டுட்டு அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்னு நாம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனசை தளர விடாமல் அடுத்த கட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் மன உறுதியும் மன உறுதியோட ஒரு வடிவமாகவே பார்க்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க, வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி பாடியிருக்கிறாங்க. முத்துலிங்கம் வரிகளில், இளையராஜா இசையில் பாடல் வருது. கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு. இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறீங்க. சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய பெண்ணோட மன உறுதி என்னென்னலாம் சொல்லுது அப்படின்றதான் கேட்டுட்ருக்கிறீங்க. சிலம்பு ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருந்துச்சு இல்லையா. கோவலன்ட்டு இருக்கக்கூடிய பொருள் வந்து கிடையாது. அப்போ கண்ணகி தன்ட்டு இருக்கக்கூடிய சிலம்பை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த சிலம்பு வெறும் அணிகலன் கிடையாது, அது கண்ணகியோட நம்பிக்கையோட அடையாளமாக இருந்த ஒரு பொருள். இருவரும் சேர்ந்து மீண்டும் வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட அவள் முன்னேறா. வாழ்க்கை எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து மீண்டும் தொடங்கலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தால் போதும், அந்த எண்ணம் தான் மனிதனை முன்னோக்கி அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். மதுரைக்கு சென்ற கோவலன் அரசியோட சிலம்பை திருடியதா தவறாக குற்றம் சாட்டப்படுறான். அப்போ மன்னனோட ஆணையால் கோவலன் வந்து கொல்லப்படுறாங்க. இந்த செய்தி கண்ணகியை வந்து அடையுது. இங்கே தான் கண்ணகியோட மன உறுதி உச்சத்தை அடையக்கூடியதை நம்ம பார்க்கலாம். தன்னுடைய கணவன் குற்றமற்றவன் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்ற உறுதியோட அவள் மன்னனை நோக்கி எதிர்கொள்கிறாங்க. அவ அதிகாரம் முன்னால் நிற்கிறது அப்படின்றதுக்காக உண்மையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் கண்ணகியோட செயல் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. இளையராஜா இசையில் கங்கை அமரன் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

9:49 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய பெண்ணோட மன உறுதி அப்படின்றது தலைப்பில் தான் பேசிகிட்ருக்குறோம். கண்ணகி தன்னுடைய சிலம்பை எடுத்து காட்டுறாங்க. அரசின் சிலம்பில் இருந்த முத்து, கண்ணகியின் சிலம்பில் இருந்தது மாணிக்கம். சிலம்பை உடைத்த போது உண்மை வெளிப்படுது. கோவலன் குற்றமற்றவன் என்பது நிரூபணமாகுது. ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காக மட்டும் நீதியை தேடுறது கிடையாது, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அதிகாரத்தின் முன் நிற்கக்கூடியதை நாம் இதன் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கண்ணகியோட மன உறுதியோட மிகப்பெரிய வெளிப்பாடாக இருந்துச்சு. கண்ணகியோட கதையை வெறும் கோபத்தின் கதையாக பார்க்காம நீதிக்காக குரல் கொடுத்த ஒரு பெண்ணோட கதையாகவும் பார்க்கலாம். அவள் தன்னுடைய வலியை வலிமையாக மாற்றக்கூடியதையும் நாம் பார்க்கலாம். தன்னுடைய துயரத்தை உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியாக மாற்றுறாங்க. இதிலிருந்து இன்னைக்கு பெண்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி அப்படின்னா, சூழ்நிலை நம்மை தாழ்த்தலாம், ஆனால் நம்மளுடைய மன உறுதியை யாராலுமே தடுக்க முடியாது. உண்மை நம்ம பக்கம் இருக்கும்போது அதை துணிவோடு பேசக்கூடிய தைரியமும் நமக்கு கட்டாயமாக இருக்கும். இன்னும் பேசலாம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 9:55 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கி சிலப்பதிகாரம் செல்லக்கூடிய பெண்ணோட மன உறுதி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி ஒரு காலத்தை சேர்ந்த கதாபாத்திரமாக மட்டும் நின்று விடலைங்க, மன உறுதி கொண்ட ஒரு பெண்ணோட அடையாளமாகவும் நிற்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம், இழப்புகள் வரலாம், அநீதியை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் மனசை தளர விடாமல் உண்மையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது தான் உண்மையான மன உறுதி. கண்ணகி நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடமும் அது. பெண்ணோட மென்மைக்குள்ள ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்குது. அந்த வலிமை தேவையான நேரத்தில் உலகையே கேள்வி கேட்கும் துணிவாக மாறணும். இத்தோட இன்னைக்கு இலக்கிய சாரல் வந்து நிறைவுக்கு வருது. மீண்டும் ஒரு அழகான இலக்கிய சிந்தனையோடு நாம் சந்திக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு. 100வது நாள் திரைப்படத்துல இருந்து பாடல் வருது, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய இரவு வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நேயரோட கடிதம் வழி விருப்ப பாடலில் இன்னைக்கு யாருடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற கேட்க போறீங்கன்னா, வீரவநல்லூர் அ கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் வலம் பெற காத்துட்டு இருக்குது. அருமையான பாடல் வரிகள், ஆனந்தத்தை அள்ளித்தரும் குரல்கள், இனிமையான இசையில் இணைந்து நேர்களோட உள்ளங்கள் கொள்ளை கொண்ட எண்ணிலடங்கா திரையுலக பாடல் வரிகளில் அ அப்படின்ற முதல் எழுத்துல தொடங்கக்கூடிய பாடல்களை இன்னைக்கு தொகுத்து அனுப்பியிருக்கிறாங்க நமக்காக. இன்னைக்கு உங்களுக்காக அ அப்படின்ற எழுத்துல தொடங்கக்கூடிய பாடல்கள்லாம் விளம்பரப்போகுது நிகழ்ச்சியில். உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவைகோ.

பற்றி முதல் பாடல் வந்துட்டே இருக்குது. டிஎம் சவுந்தரராஜன் குரலில் சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து. பேச இயலாத மாற்றுத்திறனாளிக்கும் பேசும் ஆற்றலை அளித்த கலைமகள் பக்தன் போற்றி பாடும் கணீர் குரல் பாடல் இது.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கி வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் வெள்ள வந்துகிட்டே இருக்குது. அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்கு, பி சுசீலா பாடிய பாடல், கணவனே கண் கண்ட தெய்வம் திரைப்படத்திற்காக. தாய் தனது மழலை செல்வத்தை போற்றி மகிழ்ச்சியாக பாடும் இனிய பாடல் இது.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுசிலா பாடிய பாடல். நாயகனும் நாயகியும் அன்பில் இணைந்து இன்ப உணர்வுடன் இனிமையாக பாடும் பாடல் இது.
1: அன்பே அமுதே

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. வீரவநல்லூர் அகர்ஷன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள், அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்குது. அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது, ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இவ்வுலகில் வாழும் யாவரும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட்டு ஆனந்தமாய் வாழ அறிவுறுத்தக்கூடிய இனிமையான பாடல் இது.

0: நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 20 நிமிஷம் ஆயிட்டு இருக்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்று கடிதம் வழி தொகுப்புல வீரவநல்லூர் அ கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பு தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. கைராசி திரைப்படத்திலிருந்து சுஷீலாமா பாடிய பாடல் மாலை வேளையில் ஆளில்லை போன்ற நாயகன் நாயகியின் உள்ளம் ஆசையில் துள்ளும் என்பதை வெளிப்படுத்தி பாடக்கூடிய இனிய பாடல் இது.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களோட விருப்ப பாடல்கள் விருப்ப தொகுப்பு தான் இடம்பெற்றுட்டே இருக்குது. அடுத்ததாக குழந்தையும் தெய்வமும் ஒன்று திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் CP சுசிலா பாடிய பாடல் 100 கோடி பாடல் நெஞ்சில் ஊறுகின்ற வேளை என ஆசையில் கடிதம் மூலம் வெளிப்படுத்தும் பாடல் இது.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்களில் அடுத்த பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல். நாயகி தன் நாயகனுக்காக நிலவையே கையில் பிடித்து காட்டி பாடும் அருமையான பாடல் இது.

0: நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இளமை காலத்தில் இரு நண்பர்கள் இணைந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை போற்றி பாடும் பாடல் இது.
1: அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனே.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள், அவர்களுடைய விருப்ப தொகுப்பில் தான் பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக டிஎம்எஸ் மற்றும் சுசிலா பாடிய பாடல். அன்றும் இன்றும் என்றும் உள்ள நிலாவை போற்றி பாடும் இனிய பாடல் இது.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் தாய்க்கு பின்தாரம் திரைப்படத்திலிருந்து பானுமதி பாடிய பாடல். காதலுக்காக தென்றலை தூதுவிட்டு பாடும் இனிமையான பாடல் இது.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் வீரமணலூர் கிருஷ்ணன் அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காக டிஎம்எஸ் மற்றும் சுசீலா பாடிய பாடல். காதலர்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இணைந்து பாடக்கூடிய இனிமையான பாடல் இது.

நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில் 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வீரநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக டிஎம்எஸ் மற்றும் சுசிலா பாடிய பாடல். அன்பும் அமைதியும் துன்ப நிலைமை மாற்றிவிடும் என்பதை வெளிப்படுத்தி பாடும் இனிமையான பாடல் இது.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. இன்னைக்கு வீரமநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தீபம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். நாயகியும் நாயகனும் தங்களை ராஜா ராணியாக பாவித்து பரவசத்துடன் பாடக்கூடிய இனிய பாடல் இது.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் இடம்பெற்றுட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் மன்னன் திரைப்படத்திற்காக ஜேசுதாஸ் பாடிய பாடல். நேரில் நம்மை காக்கும் தெய்வமாக தாய் உள்ளாளால் தாய் உள்ளார், நம் உயர்வையடைய வேண்டுமெனில் தாயாரை வணங்கி போற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய அமைதியான பாடல் இது.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. இன்னைக்கு வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான், அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் வந்து அமைஞ்சது. என்று எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய திரை பாடல்களை தான் நீங்கள் கேட்டு ரசிச்சிங்க. நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது. ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல். 1971 மிகவும் பிரபலமான பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுசிலா பாடிய பாடல்.

நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இணை ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:40. நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் 100.1 மெகா செஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கும் திரைகானம் நிகழ்ச்சியின் முதலில் சொர்க்கம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

0: One and lay the keel of Fleet Support Ship 5 at Hindustan Shipyard Limited, Visakhapatnam today. He will also inaugurate the upgraded Slipway 4 and 300-ton Goliath crane. The Ministry of Defence said that the upgraded Slipway 4, with its extended length and enhanced load-bearing capability, supported by the 300-ton Goliath crane, will enable the shipyard to build and launch vessels of up to 45,000 deadweight tonnage, significantly expanding its capacity to undertake large and complex platforms. President Draupadi Murmu will be on a three-day visit to Himachal Pradesh from today. During the visit, President Murmu will attend the convocation ceremony at AIIMS Bilaspur as the chief guest and confer degrees to trainee doctors. After the convocation ceremony, the president will travel to Manali, where arrangements for her overnight stay have been made. American scientists Carl Dieseroth and German scientists Peter Hegemann and Georg Nagel won the 2026 Nobel Prize in Physiology or Medicine for developing a breakthrough technique to decode the inner workings of the brain. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Neram, Nalliravu, 12 Mani, 10 Nimidam. எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். ஆகாஷ்வாணி, சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் 100.1 மெகா செஃபம் கோல்டு அலைவரிசை வழங்கும் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் முதலில் அன்னக்கிளி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.
2: அடி ராக்காய் மூக்காய் கூப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் கா

பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு

0: மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கிழக்கே போகும் ரயில்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

தியாகம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

எல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள் இல்லை.

அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான் அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான் அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான் அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நாம் கேட்டு மகிழலாம் இப்பொழுது நெஞ்சம் மறப்பதில்லை. முதலாவதாக ஆளவந்தான் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடிய பாடலை கேட்கலாம்.

ஒழித்த பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக தேவன் சுஜாதா ஆகியோர் பாடிய பாடல். அடுத்ததாக ஒழிக்க வருவது ஹே ராம் படத்திற்காக அஜய் சக்கரவர்த்தி பாடிய பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது காதல் ரோஜாவே திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் பாடிய பாடல்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடிய பாடல்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆர் தேவராஜு அவர்கள் நாகஸ்வரம், பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது வாணி ஜெயராமின் குரலில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திரைப்படத்திலிருந்து.

0: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.
1: கலையாத கல்வியும் குறையாத வயதும்

கங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே. அமுதேசர் ஒரு பாகம் அகலா